வணக்கம். மின்னல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சரி, இன்று தொடர் விடுமுறை அப்படின்னு சொல்லும் போது ஞாயிறு சனி ஞாயிறு நமக்கு வழக்கமாக கிடைக்கிற விடுமுறை தான். ஆனாலுமே திங்கள் செவ்வாய் அப்படின்னு நீண்ட விடுமுறையில் இருக்கும் பள்ளி விடுமுறையும் கூட. இன்றைக்கு ஹலோ மின்னல்ல உங்களுக்காக நம்ம செல்லங்களோட படைப்புகள் மற்றும் ஜெஞ்சாரும் தமிழ் பள்ளி மாணவர்களுடைய படைப்புகள் எல்லாமே காத்திருக்கின்றன. வார இறுதி நாட்கள் இன்று என்னங்க திட்டம், எந்த திட்டமா இருந்தாலும் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள்.

0: ஸ்லாங்கூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா நீங்க? உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இது அப்படி சொல்லியிருக்கா கடைசியா
0: இவ்வளவு நேரம்.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

0: தரம் யாரு சுவைக்கு மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒண்ணா இணைக்குதா அம்மாவை போல உன்ன அணைக்குதா ஆமண்ணா பாபாஸ்தா
2: தாளம் இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்
3: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம் நீங்களும் கலந்துக்கலாம்
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம்
4: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

கோப்பை பிஃபா வேர்ல்ட் கப் 2026 அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பு நிலையமாக ஆர்டிஎம் இருக்கின்றது. ஆர்டிஎம் கிளிக் இதை நீங்க பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா நேரலையாக இந்த விளையாட்டுகளையா நீங்க பார்க்கலாங்க. சரி, இந்த முறை அதாவது நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த உலக கோப்பையில் இடம்பெறவிருக்கின்றன. அதை பற்றி நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணமா இருக்கின்றன. அதுல ஒன்று, உலக கார்பந்தாட்ட ரசிகர்கள் மத்தியில ஒரு பக்கம் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒருவேளை இவங்களுடைய கடைசி ஆட்டங்களா இருக்குமோ, உலக கோப்பையா இருக்குமோ, யாருதான் இந்த கோப்பையை வெல்ல போறாங்க அவங்க நாட்டிற்காக அப்படின்ற மிக பெரிய கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. நட்சத்திரங்கள் இன்னும் ஒரு முறை மட்டுமே இந்த உலக கோப்பை மேடையில ஜொலிக்க வரப்போறாங்களா? 2026 உலக கோப்பை சில ரசிகர்களுக்கு வெறும் போட்டி மட்டும் இல்லைங்க, இதயம் கணக்கும் ஒரு விடைபெறும் தருணமாக கூட இருக்கலாம். 2026 உலக கோப்பை வட அமெரிக்க நாடுகளான யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா மற்றும் மெக்சிகோ ஆகியவை இணைந்து நடத்தும் மிகப்பெரிய ஒரு கார்பந்து திருவிழா. 2026 உலக கோப்பை சில ஜாம்பவான்களின் கடைசி பயணமா என்ற கேள்விக்கு இன்னும் சிறிது நேரத்தில் பதில பார்க்கலாங்க.

0: all of my life
1: for my people.
2: 오늘 굿비 가득했다.
3: 아이 마그치.
2: 아드보 엉글로레 베트 가득을 했다.
3: 마차금.
2: 오늘 빨리 걸었게 나가 본다. வரோ வரோ அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
3: ஹலோ மின்னல்
2: அதுதான் ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 இது நம்ம நேரம் ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான் திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
4: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
5: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
6: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
5: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
6: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
5: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
6: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
5: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
6: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
5: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
6: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க?
5: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
6: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்மின் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
7: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
7: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

0: 2026 உலக கிண்ணம் சில ஜாம்பவான்களின் கடைசி பயணமா என்ற கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகின்றோம். உண்மையிலேயே அடுத்த உலக கிண்ணம் வரும்போது இவங்களாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கமும் வரதான் சேர்ந்து இருந்தாலும் பார்ப்போம் யார் யாரெல்லாம் அந்த நட்சத்திர வீரர்கள் இந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்காங்கன்னு. லியோனல் மெஸ்ஸி, அதாவது அர்ஜென்டினாவின் மந்திரவாதி அப்படின்னு தான் இவர் எல்லாரும் அழைப்பாங்க. 2026 முதல் உலக கிண்ணம் விளையாடி வரும் மெஸ்ஸி 2022 தனது கனவான உலக கிண்ணத்தை வென்றிருக்கின்றார். அவரோட அந்த ட்ரிப்ளிங் இருக்கு இல்லையா, அது அந்த அமைதி அசாதாரண பாஸ்கல் கார்பந்தை ஒரு கலை படைப்பாக மாற்றி இருக்கின்றது. 2026 இவருக்கு 39 வயதை எட்டுகின்றார். அதனால இது இவரோட கடைசி உலக கிண்ணமாக இருக்கலாம் என ரசிகர்கள் கருதுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ போராடும் மனநிலை என்றால் அது ரொனால்டோ தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. 2006 முதல் தொடர்ந்து உலக கிண்ணத்தில் விளையாடி வருகின்றார். உலக சாதனைகள் பலவற்றை தனது பெயரில் வைத்திருந்தாலும் கூட அதிரடி கோல்கள், தலைப்பந்துகள், கட்டுப்பாடு இவை அனைத்துமே அவரை தனித்துவமாகத்தான் இருக்கு. 2026 இவருக்கு 41 வயது. ரொனால்டோ இதுதான் தனது இறுதி உலக கிண்ணமாக இருக்கலாம் என்று பலர் சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, குழுவாரியாக இடம்பெறும் இந்த உலக கிண்ண போட்டியில இந்த பக்கம் அர்ஜென்டினா, இந்த பக்கம் போர்ச்சுகல், இதுல லியோனல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இடம்பெற்றிருக்காங்க. ஒருவேளை இருவருமே வந்து அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகினாங்க அப்படின்னா களத்துல லியோனல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இரு ஜாம்பவான்கள் சந்திக்க போறாங்க. ஆனா இரண்டு பேர் சந்திச்சாங்க அப்படின்னா இருவரில் ஒரு குழு, ஒரு அணி, ஒருவர் மட்டும்தான் இறுதி சுற்றுக்கு போக முடியும். இவரா அவரா அப்படின்றது தெரியல, சொல்லும் போதே கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக லுகா மோட்ரிக், இவர் வந்து குரோஷியாவின் அமைதியான ஒரு போர் வீரன் அப்படின்னு சொல்றாங்க. 2018 உலக கிண்ணத்தின் தனது அணியை இறுதி போட்டிக்கு அழைத்து சென்ற பெருமை இவருக்கு தான் இருக்கு. அவருடைய இந்த பாசிங் திறன் இருக்கு இல்லையா, பந்தை வந்துட்டு கொடுக்கறது மற்றும் மைதான பார்வை, இது வந்து உலகம் முழுவதுமே அவர் மேலதான் வீசப்பட்டது. சிறிய நாடாக குரோஷியா உலக வரைபடத்துல உயர்த்திய வீரர்கள முக்கியமானவர் லுக்கா. அடுத்ததாக பிரேசில் பக்கம் வாங்க, நம்ம சம்பா பாய்ஸ் சொல்லுவாங்களே, ஆமாங்க, நெய்மர் பிரேசிலின் சம்பா நட்சத்திரம். வீகம், திறமை, கொண்டாட்டம், ரசிகர்களை மயக்கிய ஒரு வீரர். நிறைய ரசிகர்கள் இவருக்கு இருக்கிறாங்க. 2014 மற்றும் 2018 உலக கிண்ணத்தில் பிரேசிலின் முக்கிய முகமாக விளங்கினார். காயங்கள், பல தடைகள் இப்படி எல்லாமே இருந்தாலும் அவரோட திறமை மீது ரசிகர்களுக்கு இன்னமும் அன்பு குறையலைங்க. உலக கிண்ணத்தின் வரலாறு 1930 முதல் தொடங்கிய இந்த மாபெரும் போட்டி இன்று 2026 பல தலைமுறைகளின் கனவுகளையும் கண்ணீரையும் பார்த்திருக்கின்றது. இதுல இந்த ஜாம்பவான்கள்ல யாரு தொடர போறாங்க, விடை பெற போறாங்க அப்படின்றது முடிஞ்சிட்ட பிறகு நமக்கு தெரியும். இதுல பேலே, டியாகோ மரடோனா, ஜினடிக் ஜிடேன் இவங்கெல்லாம் வந்து உலக கோப்பை உலக கிண்ணத்துல வந்து ஒரு சாதாரண விளையாட்டு வீரர்கள் மட்டும் கிடையாது, ஒரு உணர்வாக மாற்றி இருக்கிறாங்க. அதே வரிசையில இப்ப மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வீரர்கள் ஓய்வு பெறலாம், ஆனா அவர்களுடைய உருவாக்கிய நினைவுகள் ஒரு போதும் ஓய்வு பெறாது.
1: யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: சிங்காரம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: ஸ்லாவூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா நீங்க? உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இதை அப்படி சொல்லியிருக்காங்க. கடைசியா
3: இவ்வளவு நேரம்
2: நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்க
0: மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த

எங்களுக்கு தெரியுங்க, யோசிக்கிறீங்க தானே, சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு பொய். அதாவது உண்மை சில நேரங்களில் கசக்கத்தான் செய்யும். அதனால பொய் சொல்லி மாட்டிக்கிறத விட உண்மையை சொல்லிட்டு பரவாயில்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் காலம் அவங்களுக்கு சரியான பதிலாக கொடுத்தனும். அதனால பொய்யெல்லாம் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, உங்களுக்காக மின்னல்ல நிறைய அற்புதமான நிகழ்ச்சிகள் வார இறுதி நாட்கள்ல ஒளியேறி வருகின்றன. அதுல ஒன்று, யார் யாருக்கெல்லாம் இந்த தமிழ் இலக்கியம் படிக்குமோ நீங்க வார வாரம் பார்த்து கேட்டுக்கிட்டு வரீங்க. உங்களுடைய அன்பிற்கு முதல்ல நன்றி சொல்றோம். வாராந்திர இலக்கிய நிகழ்ச்சி அமுதே தமிழே. ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலை 11:15 உங்களுக்காகவே புது பொலிவுடன் இடம்பெற்று வருகின்றது. சரி, நாளைக்கு என்னென்ன மாதிரியான உள்ளடக்கங்கள்லாம் இருக்கின்றன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செயற்கை நுண்ணறிவு AI, இது தமிழுக்கு தோழனா எதிரியாப்பா? மிக பெரிய கேள்வி, அதற்கான பதில் தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு நீங்க நிகழ்ச்சியை கேட்கணுங்க. 6ஆம் படிவ தமிழ் மொழி வழிகாட்டல், ஐநாவின் வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் வள்ளுவர் எவ்வாறு வழிகாட்டியிருக்கின்றார், நினைவுகளில் நா மகேஸ்வரி, இவை அனைத்தையும் தாங்கி உங்களுக்காக நாளை காலை மலர்கின்றது 11:15 அமுதே தமிழே.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: மித்ராவின் புதிய முனைப்புகளின் கீழ் 50,000 மேற்பட்ட இந்தியர்கள் பயனடைவர். மலையேறும் நடவடிக்கையின் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தகவல் பெருக்கமும் எல்லையற்ற செய்தி பரவலும் நிறைந்த இக்காலகட்டத்தில் தகவல்கள் நம்பகத்தன்மையுடனும் துல்லியமாகவும் தெரிவிக்கப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். தகவல் பகிர்வு சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்காமல் இருப்பதையும் உறுதி செய்ய பொறுப்புடன் அவை வழங்கப்பட வேண்டியது இன்றியமையாத ஒன்றாகும் என்றார் அவர். ஊடகங்களின் பங்கு செய்திகளை பகிர்வதில் மட்டுமல்ல, மாறாக உயர்நெறி, நம்பகத்தன்மை உள்ளிட்ட பொறுப்புணர்வுடன் உண்மையை நிலைநாட்டுவதற்கு கடப்பாட்டை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஊடகவியலாளர்களும் செய்தியாளர்களும் மக்களின் குரலாக என்றும் விளங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு தற்போதைய உலகளாவிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் நாட்டின் திறன் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்த உதவுகிறது என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அண்மையில் அந்நாட்டின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானிடமிருந்து பெறப்பட்ட தனிப்பட்ட கடிதத்தின் வாயிலாக இந்த உறவு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழ்நிலை மத்தியிலும் மலேசியா கச்சா எண்ணெய், டீசல் ஆகியவற்றின் போதுமான விநியோகத்தை உறுதி செய்துள்ளதை நிதியமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை சபா மாநில அளவிலான அம்மாத்தான் அறுவடை நாள் கொண்டாட்டத்தை அதிகாரப்படியாக நிறைவு செய்து வைக்க பிரதமர் அங்கு பயணித்துள்ளார். காலையில் கொத்தகினபாலு பன்னாட்டு விமான நிலையத்தை சென்றடைந்த அவர் காலை 11 பனாம்பாங்கில் நடைபெறும் கடாசன் டூசோன் பாரம்பரிய சங்கம் KDCA ஏற்பாட்டிலான அந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். மாநிலத்தின் அடையாளமாக விளங்கும் பாரம்பரிய நெல் அறுவடை நிகழ்ச்சியில் பங்கேற்பதுடன் KDCA வளாகத்தில் உள்ள சபாவின் பாரம்பரிய இனத்தவரின் இல்லம் ஒன்றையும் பார்வையிடுவார். இந்நிலையில் இப்பயணத்தின் போது 1963 மலேசிய உடன்பாட்டில் இடம்பெற்றிருப்பது போல அம்மாநிலத்திலிருந்து பெறப்படும் வருவாயில் 40% திரும்பிக் கொடுக்கும் விவகாரம் உள்ளிட்ட இருதரப்புக்கும் இடையிலான கலந்தாய்வு குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வாண்டு இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் கீழ் மேற்கொள்ளப்படும் 6 புதிய திட்டங்கள் வாயிலாக B40 M40 சேர்ந்த 50,000 இந்திய சமூகத்தினர் பயனடைவர். இந்த முனைப்பிற்காக 65.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். நாட்டிலுள்ள இந்தியர்களின் சமூக பொருளாதார தரத்தை மேம்படுத்துவதற்கான கல்வி, தொழில் முனைவு, சமூக மேம்பாடு, சுகாதாரம் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். இம்மாதம் 10 மித்ராவுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த கூடுதல் 50 மில்லியன் ரிங்கின் ஒதுக்கீட்டின் வாயிலாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை டத்துஸ்ரீ ஆர் ரமணன் சுட்டிக்காட்டினார். மலையேறிகளை உட்படுத்திய சம்பவங்கள் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் மலையேறுவது உள்ளிட்ட நடைப்பயண நடவடிக்கைகளுக்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் குறித்து ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என சமூக பாதுகாப்பு கூட்டணி தலைவர் தான் ஸ்ரீலீலாம் தாய் வலியுறுத்தினார். அண்மைய காலமாக மலையேறுபவர்கள் காணாமல் போவது, காயமடைவது உள்ளிட்ட உயிரிழப்பது போன்ற பல சம்பவங்கள் நிகழ்கின்றன. இது குறிப்பாக தொலைவாகவும் சவாலான பகுதிகளில் மலையேறும் நடவடிக்கைகளின் போதும் நிகழும் ஆபத்துகள் என அவர் சுட்டிக்காட்டினார். வெளிப்புற பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இருப்பினும் பாதுகாப்பு அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். நீண்ட விடுமுறை காலங்களில் குறுகிய கால வாகன நிறுத்துமிடங்களின் பயன்பாடு அதிகமாக இருப்பதால் பயணிகள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறு மலேசிய விமான நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் வாகன நிறுத்துமிடம் நிரம்பியிருந்தால் காலியாக உள்ள இதர வாகன நிறுத்துமிடங்களுக்கு அதிகாரிகள் ஓட்டுநர்களை செல்லும்படி பணிப்பார்கள் என அந்நிறுவனம் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. முன்கூட்டியே வாகன நிறுத்துமிடத்தை முன்பதிவு செய்த பயணிகள் வழக்கம் போல் அந்த பகுதிக்குள் நுழையலாம். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: வட்டார அமைதி, நிலைத்தன்மை, வளர்ச்சியை பாதுகாப்பதில் ஆசியானின் முக்கியத்துவத்தை வியட்நாம் அதிபர் டு லாம் வலியுறுத்தினார். தீவிரமடைந்து வரும் புவிசார் அரசியல் நிலையற்ற தன்மைக்கு மத்தியில் ஒற்றுமை, கலந்துரையாடல், வியூக தன்னாட்சி ஆகிய கூறுகள் அடிப்படையில் செயல்பட அவர் அழைப்பு விடுத்தார். நாடுகளுக்கிடையிலான போட்டிகள் மோதலாக உருவெடுக்காமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். மேலும் இருதரப்பு உறவு பிளவுகளாக மாறக்கூடாது. ஒரு நாட்டின் தற்காப்பு மற்றொரு நாட்டின் பாதுகாப்புக்கு மிரட்டலாக ஏற்படுத்தாமல் இருப்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என ஆசியானுக்கு அவர் நினைவுறுத்தினார். காசாவில் மனிதநேய நெருக்கடி கடுமையாகி வருவதாக பாலஸ்தீனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் தொடர் தாக்குதல்களினால் மனிதநேய உதவிகள் மீதான கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ளன. இந்நடவடிக்கை பன்னாட்டு மனிதநேய சட்டங்களை மீறுவதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 10 நாள் தொடங்கி போர் நிறுத்த ஒப்பந்தம் செயல்படுத்திய போதும் காசா முழுவதும் உள்ள பொதுமக்கள் கூடும் இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அங்கு 1000 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அண்மையில் கொல்லப்பட்டனர். இபோலா பரவலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள கொங்கோ ஜனநாயக குடியரசில் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் குணமடைந்து சிகிச்சை மையத்திலிருந்து இல்லம் திரும்பியுள்ளார். இதன் மூலம் அத்தொற்றிலிருந்து அதிகமான நோயாளிகள் குணமடையும் சாத்தியம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO அதிகாரி அன்னாயிஸ் லெஜான் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். பரிசோதனைகள் முடிவுகள் எதிர்மறை முடிவை காட்டியதையடுத்து மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த நோயாளி இபோலா சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அத்தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்த முதல் நபராக இவர் உள்ளார். WHO தரவுகள் அடிப்படையில் தற்பொழுது இறப்பு விகிதம் 24.6 விழுக்காடாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கியூபாவை கைப்பற்றப்போவதாக அச்சுறுத்தி வருவதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கம்யூனிஸ்ட் தீவான கியூபாவில் உள்ள அமெரிக்க தளமான குவாந்தனமோ பேயில் இரு நாட்டு ராணுவ மூத்த அதிகாரிகள் சந்திப்பு நடத்தியுள்ளனர். தற்காப்பு விவகாரம் குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்வதற்காக அமெரிக்க ராணுவ தளபதி பிரான்சிஸ் டோனவனும் கியூபாவை நிகர்த்த ரோபர்டோ லெக்ரா ஸ்டோலோனோங்கோ சந்தித்ததாக அமெரிக்க ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க தாக்குதலில் ஈடுபட்டால் அந்த தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவது குறித்து ஹவானா பரிசீலித்து வரும். விளையாட்டு, ஐரோப்பிய வெற்றியாளர் லீக். லீக் 1 வெற்றியாளரான பாரிஸ் சென் ஜெர்மைன் ஆர்சனலுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது என அதன் நிர்வாகி லூயிஸ் ஹென்ரிக் கூறியுள்ளார். இப்பருவத்தில் 44 கோல்களை தன் வசமாக்கிக் கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த அணியாக PSG இருந்தாலும் இறுதிச் சுற்று மிகவும் சவால் மிக்கதாக இருக்கும் என்ற கணிப்பினை அவர் வெளியிட்டுள்ளார். இதனிடையே இந்த போட்டி இரு கார்பந்து ஜாம்பவான்களுக்கிடையிலான மோதலாக இருக்கும் என்ற கருத்தையும் அவர் நிராகரித்தார். இரு அணிகளும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை கையாண்டாலும் அவை வெவ்வேறு ஆட்ட பாணியை கொண்டிருக்கும் என அன்றே கூறினார். மித்ராவின் புதிய முனைப்புகளின் கீழ் 50,000 மேற்பட்ட இந்தியர்கள் பயனடைவர். மலையேறும் நடவடிக்கையின் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, ஒவ்வொரு வாரமும் நம்ம செல்லங்கள் அவங்களுடைய சாதனைகளை நம்ம ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று கின்றாரா தமிழ் பள்ளியை சேர்ந்த மூன்று மாணவிகள் இணைந்திருக்கிறாங்க, அவங்களை தான் சந்திக்க போகின்றோம். அதிஷா மூர்த்தி, சிரஞ்சீவினி அகதீஸ்வரன், இஷா விஜேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
0: இப்படி மூன்று பேர் பேசுறீங்க, யாரும் ஒருத்தர் சரியா பேசலையா? யாரு? சிரஞ்சீவினி, உங்க குரல் தான் கேக்கலையா? ஏன் சிரஞ்சீவினி சொல்லுங்க, ஏன் உங்க குரல் மட்டும் கேக்கல? முதல் முறையா வரீங்களா? எப்படி இருக்கு அனுபவம்?
2: ரொம்ப நர்வஸா ஹாப்பியா இருக்காது.
0: அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் அக்காவை பார்த்து பயமா இருக்க?
2: என்ன,
0: அங்க வெளியெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்தா தானே? அதுவும் இல்லையா, பரவாயில்ல சொல்லுங்க அக்கா, அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். ஏன் பயப்படுறீங்க?
2: ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, வந்து ரொம்ப பயமா இருக்கு, ஏதோ தப்பா செஞ்சானா வேர்ல்ட் வைட்க்கு போயிடும். அதான்
0: என்னம்மா இது, இப்போதான் அக்காக்கு உண்மையிலே பயமா இருக்கு, உலக ரீதியா வந்து தவறு செஞ்சிருவோமோ அப்படின்னு. பயம் எல்லாம் வேணா, தவறு செஞ்சா திருத்திக்கலாம் இல்லையா? சரி, முதல் முறையா வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த ஒலிபரிக்கெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கு? நீங்க என்ன கற்பனை செய்தீங்க, இங்க என்ன இருக்கு? அப்படிதான் இருக்கா? தலையெல்லாம் அசைச்சா எப்படி வானொலியில கேக்கும்?
2: இல்ல
0: இல்லையா, நீங்க என்ன நினைச்சீங்க?
2: நான்
0: ரொம்ப பயப்படாம பேசுங்க பாப்போம். சிரஞ்சீவினி,
2: இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தானா? நான் வந்து நினைச்சேன் நான் வந்து நல்லா செய்வேன்ட்டு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஹாப்பியா இருந்தது செய்வேன்ட்டு.
0: இது எப்படி தெரியுமா இருக்கு, அந்த இறுதிக்கட்ட தேர்வுக்குலாம் நம்ம தயார்படுத்தி தேர்வு மண்டபத்துக்கு அனுப்புவாங்களே அந்த மாதிரி இருக்கு, அப்படிலாம் இருக்கு. வேணா நல்லா சரிங்க, நல்லா ஜாலியா இருங்க. சரியா, மூச்சு இழுத்து விட்டுங்க. மூச்சு பயிற்சி தெரியுமா? எங்க செய்யுங்க பாப்போம். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டீங்களா? நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? இஷா என்ன சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அது எப்படிமா செல்லக்குட்டி, ஒலிபரிக்கைய பாக்காம பேசுனா எப்படி விளங்கும் குரல்? அங்க நேரா பாருங்க. மைக்ல விளங்காது, நீங்க அங்க மட்டும் பாத்து பேசணும். முடியுமா? முடியும்.
2: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு.
0: ரொம்ப நேர்த்தியா ரொம்ப ஒழுங்கா பாக்க அழகா இருக்கும்ல, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க குட்டி தேவதை மாதிரி
2: தானே?
0: ஒரே வெக்கம் வேற. சரி ஆதிஷா, மூன்று பேர் அடங்கிய இந்த குழுவுல நீரிழிவு நோயாளிகளுக்கான ஒரு டிவைஸ், ஒரு கருவியதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா?
2: கோலும் ஸ்பெஷல் அவார்ட் அப்ப சவுதி அரேபியா இருந்து ஒரு அகாடமி இருந்து.
0: ஆதிஷா சொல்லுங்க.
2: நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். எப்படின்னா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், தீன எஸ்கேஜி அடங்குகின்றாரா ஏஏடிஹெச் வரும்போது நாங்க யோசிச்சோம் யாரா இருக்கும். அப்பதான் எங்களோட குரூப் பேர் சொல்லிட்டோன்னா துடிச்சு ஓடணும்.
0: துடிச்சு ஓடுவீங்களா? எங்க இருந்துமா இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்றீங்க? யாரு சொல்லி கொடுக்கறது?
2: கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர்ல நடப்பேன்.
0: சரி ஆதிஷா, நீங்க சொல்லுங்க இந்த கருவியை பற்றி முதல்ல சொல்லுங்க.
2: நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து குளுக்கோ ஸ்மார்ட் நைட் சுகர் சிஸ்டம், அது வந்து ரத்தம் சுகர் லோ பிளட் சுகர் வந்து டிடெக்ட் பண்ணும். நம்மளோட சிஸ்டம்க்கு மூணு லெவல் இருக்கு, அது வந்து மல்டி லெவல். மொத வந்து பஸ்ஸர் அடிக்கும், அப்புறம் வந்து எல்சிடி லைட் அடிக்கும், ரெட் எல்இடி லைட் அடிக்கும், அப்புறம் எல்சிடி பால் ஒரு டிஸ்பிளே த பேஷண்ட் சுகர் லெவல். லெவல் டூ ஸ்ட்ராங்கர் அலர்ட் வித்இன் 30 seconds, வைப்ரேஷன் மோட்டர் ஆக்டிவேட்ஸ், பஸ்ஸர் சவுண்ட் லவுட் அண்ட் கண்டினியூ. லெவல் த்ரீ லாஸ்ட் 60 seconds, இஃப் நோ ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆல் எமர்ஜி ட்ரிகர் அபவ் தம் எஸ்எம்எஸ் அலர்ட் சென்ட் டு கேர் கிவர். இதுனா எமர்ஜென்சி வந்து 2 minutes குள்ள வந்துடும்.
0: அதாவது நீரிழிவு நோயாளிகள் உங்களுக்கு இந்த கருவியை கண்டுபிடிக்கணும்னு முதல்ல எப்படி தோன்றியது உங்க குழுவுக்கு?
2: ஆக்சுவலி நம்ம ஸ்கூல்ல ஒரு கிளீன் ஆன்ட்டி விழுந்தாங்க. அப்போ நம்ம டீச்சர் கிட்ட சொல்லும் போது டீச்சர் செக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து லோ பிளட் சுகர். அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஜூஸோ ஸ்வீட்ஸோ பண்றோம். சோ நம்ம யோசிச்சோம் எப்படி உலகத்துல காப்பாத்தலாம் டிவைஸ் கிரியேட் பண்றோம்.
0: அக்கா, பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு சம்பவம், தூய்மை பணியாளர் அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து இனி இந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு உதவுறதுக்காக இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்கீங்க, சரியா? சரி, சிரஞ்சீவினி அகதீஸ்வர, நீங்க சொல்லுங்க, இதை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம்?
1: நாங்களோட டிவைஸ் வந்து 2 வயதிற்கு மேல் பயன்படுத்தலாம். முதல் நாங்களோட டிவைஸ் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் சிஜிஎம் டிவைஸ்க்கு கனெக்ட் பண்றோம். நாங்க வந்து டெஸ்காம் G7 யூஸ் பண்ணோம், ஏன்னா அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியும் சிம்பிளும் இருந்துச்சு. சோ நாங்க வந்து டெஸ்காம் G7 வந்து சேஞ்ச் பண்ணேன், நான் வந்து அதை என்ஹான்ஸ் பண்றோம். சோ அந்த டிவைஸ் வந்து எங்களோட டிவைஸ் கனெக்ட் பண்ணும் போது அதை வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணும். அந்த செட்டிங்ஸ் வந்து முத வந்து டெஸ்காம் G7 அந்த பேஸ் சென்சர் இருக்குல்ல, அதுல வந்து டெஸ்காம் கிளாட்க்கு போவோம். அப்புறம் அந்த டெஸ்காம் கிளாட்ல இருந்து அது வந்து அது API போவோம். பிறகு அந்த API போவோம், அது வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு போவோம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம். அப்புறம் நம்மளோட சிஸ்டம் வந்து அந்த மல்டி லெவல் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணும்.
0: சரி, யார் பயன்படுத்தலாம் இதை?
1: குழந்தைகள், டாக்டர், கிளினிக், ஹாஸ்பிட்டல், வீடுகள், கேர்டேக்கர் எல்லாம் பயன்படலாம்.
0: எல்லாம் பயன்படுத்தலாம். இதை இப்போ அக்காக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னா அக்கா பயன்படுத்தலாமா?
2: உங்களுக்கு வந்து லோ பிளட் சுகர்வா ஹை பிளட் சுகர்வா
0: தெரியலையம்மா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப எப்படி ஏறுதுன்னு தெரியலையே, கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன வர நினைக்கிறீங்க?
2: உங்களுக்கு லோ பிளட் சுகர்னா நம்மளோட டிவைஸ் பாய்க்கலாம், ஏன்னா நம்மளோட டிவைஸ் வந்து ஹை பிளட் சுகருக்கு வேலை செய்யாது. ஆனா மேபி ஃபியூச்சர்ல ஹை பிளட் சுகர் ஆட் பண்ணுவோம்.
0: அக்காக்கு ரத்த கொதிப்பு வருதா இல்லையான்னு இனிமேதான்
2: தெரியும் தானே? டிசீனஸ் வரும், கன்ஃபியூஷன் வரும், ஸ்வெட்டினஸ் வரும்,
0: மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். ஈஷா கிட்ட நல்ல ஒரு ஆற்றல் இருக்குல்ல, உங்க எதிர்கால ஆசை
2: என்ன?
0: தெரியுது, கேள்வி இங்க கேட்டா இங்கே பதில் வருது. ஆனா நல்ல ஒரு அக்கறை இருக்கு உங்ககிட்ட, அந்த அக்கறையோட பதில் சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். சிரஞ்சீவி, நீ உங்களோட ரத்த ஓட்ட சீரா இருக்கா? இருக்கு, பரவாயில்ல. வந்ததுக்கும் இப்பதுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல தானே? சரி, நம்ம சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ப்ராஜெக்ட் செய்யும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்யும் போது எனக்கு ஒரு ஹாப்பியா ஒரு ஃபீலிங், ஏன்னா நாங்க டீம் ஒர்க் கூட செஞ்சோம்.
0: ஆமா, ஒற்றுமையை பலம்னு சும்மா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒற்றுமையா எனது செய்யும் போது அது வெற்றி பெறும் போது நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கும். தொடர்ந்து ஐஷா விஜயேந்திர, நீங்க சொல்லுங்க, இந்த கருவியோட எதிர்காலம் எப்படி, சந்தைப்படுத்திட்டீங்களா? இப்ப நாங்க போய் வாங்கிக்கலாமா?
2: இல்ல, நம்ம சண்டை படும் போது நம்ம வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஏன்னா இது வந்து ஒன்னும் ரியல் பேஷண்ட் டெஸ்ட் பண்ணல, நம்ம வந்து சிமுலேட்டட் டேட்டா யூஸ் பண்ணணும்.
0: ஓ, அப்படியா? அப்ப வந்து சுகாதார அமைச்சர் இதுக்கு முதல்ல வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்கணும், ஆனாலுமே நீங்க வந்து உண்மையான அந்த நோயாளிக்கு என்ன இதை பயன்படுத்தி பார்க்கல?
2: இல்ல.
0: அப்புறம் எப்படி தெரியும் இது உண்மையா வேலை செய்தா இல்லையான்னு?
2: ஏன்னா நாங்க வந்து இந்த டேட்டா எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி அது ஸ்டிமுலேட்டட் டேட்டாவை கொண்டு அது வந்து ஒரு பேஷண்ட் உண்மையிலேயே வேலை செய்யுமான்னு கொஞ்சம் கோடிங் பண்ணி செஞ்சோம்.
0: மாதிரி சோதனை அடிப்படையில உங்களுக்கு இந்த பதக்கம் கிடைத்திருக்கு. ஒருவேளை நம்முடைய சுகாதார அமைச்சு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா இதை உண்மையிலேயே வந்து இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுற நோயாளிகளுக்கு இதை பயன்படுத்தலாம் இல்லையா? இதை பயன்படுத்தினா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்?
2: இது வந்து பேட்டரியிலையும் கரண்டையும் ரன் பண்ணும். அப்ப கரண்ட் இல்லைன்னா பேட்டரியும் ரன் பண்ணும். அதுவும் நம்மளோட பேட்டரியும் ரீசார்ஜபிள் பேட்டரி, சோ அது வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். நம்மளோட சிஸ்டம் வந்து கேர் கிவருக்கும் இந்த நோட்டிபிகேஷன் அனுப்பும். சோ அந்த பேஷண்ட் எழுந்திருக்கணும்னா கேர் கிவர் இல்லைன்னா அந்த எமர்ஜென்சி சிஸ்டம் எல்லாம் வந்துடும். அப்போ சின்னாங்க இருக்கும். அப்புறம் பேஷண்ட்க்கு அவ்வளோ நம்ம டிவைஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு தான் விற்கிறோம், ஏன்னா எல்லாரும் வாங்கணும்.
0: என்ன விலை?
2: அஃபோர்டபுள் ப்ரைஸ்.
0: ஓ, சொல்ல மாட்டீங்க, பரவாயில்லையே. உங்களுடைய இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளம்பர யுக்தி கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. ஒரு பாடலை கேட்கலாம் பாடலுக்கு பிறகு. ஹலோ மின்னல்ல கிண்டரா தமிழ் பள்ளி மாணவர்கள் கிட்ட நாம பேசலாம்.
3: தூங்கு மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டா,
4: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ணு, யூனிஃபார்ம்
3: அடுத்த கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு,
4: லேட் நைட் பாலிஷ் போடு, அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு,
3: டெய்லி லேட் கெட் அவுட்,
4: தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு,
3: ஹோம் வர்க் எஸ்கேப்,
4: டெய்லி இதே வேலையா போச்சு,
3: பிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
4: பிம்பிலிக்கி பிலாபி.

0: பாடலுக்கு பிறகு தொடர்கின்றது ஹலோ மின்னல். ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில இன்று நம்மோடு அதிஷா, சிரஞ்சீவினி, இஷா விஜேந்திரன் இணைந்திருக்கிறாங்க. கின்றாரா தமிழ் பள்ளியில் 4ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் மாணவிகள் இவங்க நீரிழிவு நோயாளிகளுக்கான ஒரு டிவைஸ் கருவியை கண்டுபிடிச்சு தங்க பதக்கத்தையும் வென்றிருக்கின்றனர். என்ன இஷா, குடிங்க குடிங்க, தண்ணீர் குடிக்கலாம், தவறு இல்ல, குடிச்சிட்டீங்களா? சரி, அக்கா கெடுத்துட்டு வரணும், என்ன வந்துச்சா உங்களுக்கு? இங்க அக்காக்கு தண்ணீர் சிரிச்சா, அப்படி அக்கா இருப்பாங்களே அவங்களும் பேசுவாங்களே, அவங்களும் கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு வருவோமே. ஏன் எடுத்துட்டு வரல? மறந்துட்டீங்களா இல்ல வேணும்னு எடுத்துட்டு வரலையா?
1: தெரியல.
0: எப்படி தெரியாம வரும்? நீங்க எங்க வரீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா அம்மா? அப்பயும் எடுத்துட்டு வரல. நீங்க எப்படி நினைக்க முடியும்? அதை எப்படி நினைக்க முடியும்? நான் எடுத்துட்டு வரலையே இன்னைக்கு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னுக்கு தலைக்கு இந்த ரிப்பன் எல்லாம் வச்சு தலையெல்லாம் சீவி விடுங்க, நான் மட்டும் கேட்க முடியும். ஆனா அக்கா ஒருத்தவங்க அங்க இருப்பாங்களே, தனியா அறிவிப்பாருல, பேசுவாங்களா? உங்களுக்கு ஒரு தண்ணீர் எடுத்துட்டு வருவோம்னு தோணல. சரி, அவங்களுக்கு தான் தோணல. சிரஞ்சீவினி, உங்களுக்குமா தோணல? சொல்லுங்க, ஏன் உங்களுக்கும் தோணல?
1: ஏன்னா நான் நினைச்சேன் நீங்க தண்ணி எடுத்து வருவீங்க.
0: ஓ, நீங்களும் நினைச்சுக்கிட்டீங்க. சரி அதிசா, நீங்க அவங்களாவது பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க, இட்லியோட வரல. அதிஷா வந்து வழக்கமாவே அவங்க எதுவும் பசியாருனா கூட அக்கா கெடுத்துட்டு வர மாட்டாங்க. சரி, போன தடவை உங்ககிட்ட சொல்லி அனுப்பணும் தானே, இந்த தடவையும் எடுத்துட்டு வரல?
1: ஏன்னா நான் நினைச்சேன் மைக்
0: இல்லையா? முடியும். சரி, இந்த கண்டுபிடிப்புக்கு அடுத்தபடியா நீங்க வேற எந்த கண்டுபிடிப்புகளை மூன்று பேரும் இணைந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? அதிசா சொல்லுங்க, இது ஒன்றுதான் கண்டுபிடிச்சிங்களா?
1: இப்போதைக்கு ஒன்றுதான் கண்டுபிடிச்சிருக்கோம்.
0: இது ஒன்றுதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, நீங்க மூன்று பேரும் இந்த கண்டுபிடிப்பை செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டீங்க? எப்படி எல்லாம் வேலை செஞ்சீங்க?
1: நாங்க வந்து ஒரு டீமா வேலை செஞ்சோம். நாங்க விடாமுயற்சியாக வேலை செஞ்சோம். அப்புறம் 1 month half
0: மற்றும்
1: ஆசிரியர்கள் உதவி செய்தாங்க. பிரின்சிபல் மிஸ் விமலா, மிஸ் துணை தலைமை ஆசிரியர் மிஸ் கஸ்தூரி, மாணவ நடைபெற துணை தமிழ் செல்வி, அப்புறம் வந்து கோகோ டீச்சர் தமிழ் அரசி, அப்புறம் வந்து நம்மளோட சயின்ஸ் டீச்சர் மிஸ் ஈஸ்வரி, அப்புறம் நம்மளோட கிளாஸ் டீச்சர் மிஸ் தீபா, வந்து எல்லாரும் உதவி செஞ்சாங்க.
0: எல்லாரும் உதவி செஞ்சாங்க. நீங்க சொல்லுங்க இஷா, இந்த கண்டுபிடிப்புல இந்த குழு முறையா நீங்க செய்யறது இல்ல, உங்களுக்கு ஒட்டுமொத்தமா என்ன மாதிரியான அனுபவம் கிடைச்சது?
1: எனக்கு எப்படி ஒற்றுமை ஃபீல் பண்ணுது?
0: ஒற்றுமையே இதுல நீங்க சேர்ந்துதான் கண்டுபிடிச்சீங்களா? கிடைச்சதா? அதுக்கு முன்னுக்கு சண்டை போட்டுப்பீங்களா? என்ன?
1: இல்ல, நம்ம சண்டை போட்டதே இல்ல.
0: உண்மையா? விசாரிப்போம். சண்டை போட்டுக்கிட்டதே இல்ல மூன்று பேரும்?
1: இல்ல.
0: உண்மையா?
1: இல்ல.
0: இத நம்பணும்.
1: ஆமா.
0: பரவாயில்லையே,
1: நம்ம விளையாடி இருப்போம்.
0: சண்டை போடுவீங்களா இல்லையா?
1: இல்ல.
0: உண்மையா?
1: இல்ல.
0: கோமே வரதா?
1: இல்ல.
0: எதிர்கால ஆசை என்ன?
1: என்னோட ஆம்பிஷன் வந்து டிசைனர்.
0: டிசைனர், பரவாயில்லையே, வரைகலை. எதனால அந்த ஆசை வந்தது உங்களுக்கு?
1: ஏன்னா எனக்கு டிசைன் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் கலர்ஸ். எனக்கு வந்து டிராயிங் நல்லா பிடிக்கும், அதனால நான் டிசைனர் ஆகணும்னு ஆசை.
0: நல்ல ஒரு துறையை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எதிர்காலத்துல இதுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதிஷா, உங்களோட எதிர்கால ஆசை?
1: எங்களோட
0: இல்ல, உங்களோட.
1: என்னோட எதிர்கால ஆசை அஸ்ட்ரோனாட் ஆகுறது. ஏன்னா நான் வந்து 6 வயசுல இருந்து நான் வந்து குருவி மாதிரி பறக்கணும்னு.
0: இப்ப பறப்பீங்களா?
1: இப்ப பறக்க முடியாது, ஏன்னா கிராவிட்டி இருக்கு.
0: நீங்க ஆனா முயற்சி செய்து பாக்கலாம்ல?
1: கை உடச்சுக்குவோம்.
0: ஐயோ அம்மா, அந்த மாதிரி தெய்வமே சொல்லல. குருவி மாதிரி பறக்கிறதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு.
1: எனக்்கு ரொம்ப சேடா இருக்கு. எல்லாரும் வந்து சீக் பட்டு இந்த மாதிரி கேன்சர் எல்லா டிசீஸ் பட்டு செத்து போறாங்க, அதை பார்த்து சோகமா இருக்க அதோ டிசைட் பண்ணேன் நான் வந்து எல்லார் வாழ்க்கையோ காப்பாற்றுவேன்.
0: யாருமா நீ? குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது இந்த வயதுலேயே உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு நோய் வருது, அதுவும் வந்து அவங்க உயிரிழக்கிறாங்க அப்படின்ற போது அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட இந்த உன்னத நோக்கம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனால் குடும்பத்தில் எல்லாருமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது என்ன? குடும்பத்துலலாம் நல்லா இருக்காங்கல்ல, உண்மையத நல்லா இருக்காங்களா? நீங்க இங்க சொல்றீங்க அங்க உங்க அம்மா அப்படி சிரிக்கிறாங்க, என் குடும்பம் நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கும் அப்படின்னு பாரு. என் பொண்ணு மைக்கு கிடைச்சதுலாம் என்னென்னலாம் பேசுதுன்னு. வீட்டுல எல்லாம் அப்பா அம்மா ஆரோக்கியமா இருக்காங்களா? நீங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன கவலை? இல்ல நான் இருக்கிறதாங்கக்கா அவங்களுக்கு கவலை. என்ன இல்ல, உங்களெல்லாம் நம்பர் மாதிரி இல்ல, விசாரிக்கணும். சரி, உங்களுடைய வெற்றின் ரகசியம் என்ன ஐஷா?
1: நம்மளோட டிவைஸ் வந்து வேர்ல்ட் வைட்.
0: ஆக மொத்தத்துல அக்கா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தானே வந்திருக்கீங்க. ஆமாவா? அக்கா கேள்வி வந்து கரிய பற்றி கிடையாது. உங்களோட வெற்றியோட ரகசியம் என்ன? வெற்றினா என்ன? அதோட சீக்ரெட் ரகசியம் என்ன?
1: நான் டாக்டர் ஆகிட்டு மட்டுமட்ட கண்ட்ரி போறேன்.
0: தனிப்பட்ட முறையில உங்களை மாதிரி ஒரு ஒரு சாதனை படைக்கணும்னா அதுக்கு என்ன சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்?
1: நான் வந்து அம்மா அப்பாக்கு ப்ரவுட்னஸ் கொடுக்கணும். நான் வந்து அம்மா அப்பா வந்து அம்மா அப்பாவோட ஜாய் அழுறத பாக்கணும்.
0: ஆனந்த கண்ணீர், அந்த ஆங்கிலமும் தமிழும் கலந்து ஒரு கலந்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா, வேற மாதிரி. நீங்களாம் சிரஞ்சீவினி, நீங்களாவது சொல்லுங்க வெற்றியின் ரகசியம் என்ன?
1: நான் வந்து எவ்ரிடே வந்து விடாமுயற்சி செய்வேன். விடாமுயற்சி செஞ்சு நான் வந்து இது மாதிரி காம்படிஷனுக்கு வந்து வெற்றி பெற்றுவேன்.
0: இப்ப உங்க மூன்று பேர்கிட்ட கேட்ட கேள்வியில சரியா பதில் சொன்னது யார் தெரியுமா? யாரு? சிரஞ்சீவினி மட்டும்தான். கை தட்டுங்க. வந்துடுறது அக்கா கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல கூடாதுன்னு, நான் ஒண்ணு கேக்குறது நீங்க ஒண்ணு பதில் சொல்றது. வெற்றியின் ரகசியத்தை சொன்னாதான் இப்ப ஹெல்லோ மின்னல் நிகழ்ச்சி கேக்குறாங்களா உங்களோட தம்பி தங்கச்சிங்க அக்காலாம், அக்கா அங்க இந்த மாதிரி எல்லாம் செய்திருக்காங்க, நாங்களும் அவங்கள மாதிரி வரணும்னா அப்ப அவங்கள மாதிரி நம்ம அந்த பாதையில பயணிக்கணும்னு தோணும். இப்ப அவங்க சொன்னாங்களா விட முயற்சின்னு, அப்ப மற்றவங்களும் விட முயற்சி இருக்கணும்னு தோணும். சரியா? சரிங்கள். சரி, நிறைவா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: அவங்க ஸ்டார்ட்
0: பண்ணிட்டு யாருங்க? முடியாது, இப்ப மற்றவங்கள மாட்டி விட்டாதான் நான் அவங்களுக்கே தான் கேட்பேன். அப்ப நீங்களே சொல்லுங்க. திரும்பி கேள்வி கேக்கணுமா? அதாவது நீங்க நிறைவா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: அம்மா அப்பாக்கு எல்லாரும் டீச்சர்ஸ்க்கு அவங்களோட காசு போட்டு எனக்கு இந்த காம்படிஷன் நல்லா சேர்க்கறது நான் நன்றி சொல்ல போறேன்.
0: நன்றி சொல்றீங்க நிச்சயமாக. நீங்க?
1: நான் வந்து என்னோட அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல, நான் வந்து மற்ற சின்ன தம்பி அக்கா விடாமுயற்சியாக தோல்வி அடைந்தாலும் திரும்பி ஏஞ்சி வரணும்னு நான் வந்து சொல்றேன்.
0: நீங்க சொல்லக்குட்டி?
1: நான் வந்து டீம் ஒர்க்கா ஒர்க் பண்ணி ஒரு ஹாஃப் மந்த்துக்கு ஒர்க் பண்ணி நாங்க வந்து பிராக்டிஸ் எவ்ரிடே பிராக்டிஸ் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணோம். எனக்கு இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெற்றி பெற்ற சாம்பியன்ஷிப், ஸ்பெஷல் அவார்ட், கோல்ட் அவார்ட் மூணு கேட்டகரியிலே நாங்க முதலாவது. அதனால நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன்.
0: பாருங்க, வந்ததுக்கும் இப்போ நீங்க பேசுறதுக்கும் அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு தெளிவு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. நீங்க மட்டும் உங்களோட அந்த பதற்றத்தை கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக சிறந்த ஒரு பேச்சாளரா வரலாம். சரியா?
1: சரிங்க.
0: நீங்க கேட்டீங்களா அக்கோட ரத்தம் எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் கை பிடிச்சு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு, என்ன அர்த்தம் தெரியுமா? ரத்த கொதிப்பு வந்துருச்சு. ஏன் வந்துச்சு சொல்லுங்க, ஏன் வந்துச்சு?
1: ரெண்டு பேருனால
0: தெரியுது வேற, உங்களாலதான் வருதுன்னு. நிறைவு செய்யறப்ப அந்த பொண்ணு கிட்ட அப்படியே ஒரு ஒளிவட்ட தெரிஞ்சது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. சரி, அடுத்த முறை உங்களை நான் பாக்குறப்ப எதோட வரணும்?
1: சாப்பாடு.
0: சாப்பாடுல ஒரு தண்ணீர் கொண்டு வந்தா போதும், முடியுமா? இல்ல. சரி, நீங்க மூன்று பேரும் இதே மாதிரி ஒற்றுமையோட இன்னும் நிறைய மேடைகள்ல நிறைய போட்டிகள்ல சாதிக்கிறதுக்கு ஹெல்லோ மீனோட வாழ்த்து. சரியா?
1: சரி, நன்றி அக்கா. நன்றி அக்கா.
0: வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திக்கலாம்.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: கடந்த வாரம் ஜெஞ்சாரம் தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்பின் பாகம் ஒன்று இடம்பெற்றது. இந்த வாரம் அதனின் தொடர்ச்சி இடம்பெறுகின்றது. மாணவ செல்வங்களுடைய படைப்புகளை வாங்க கேட்கலாம். தேஷ்மிதா நம்மோடு இருக்க

0: அவங்களும் கைவசம் ஒரு கதை வச்சிருக்காங்க. கதையின் பெயர் என்ன?
1: பொறுப்பற்ற பிள்ளைகள்.
0: நீங்க பொறுப்பா இருப்பீங்களா?
1: பொறுப்பா இருப்பேன்.
0: சத்தமே வரல.
1: பொறுப்பா இருப்பேன்.
0: அப்பா அம்மா இப்போதும் என்ன சொல்லுவாங்க தேஷ்மிதா வீட்டுல இருக்கிறப்ப?
1: ஒழுங்கா படிக்கணும்.
0: அப்படி சொல்லக்கூடாது, நீங்க தான் பொறுப்பா இருக்கீங்களா? அப்ப விளையாடுவீங்களா?
1: விளையாடுவேன்.
0: என்ன விளையாடுவீங்க?
1: வணக்கம், என் பெயர் தேஷ்மிதா கலைசெல்வன். நான் மூன்றாம் ஆண்டில் பயில்கிறேன். இன்றைய தலைப்பு பொறுப்பற்ற பிள்ளைகள். கோபால் ஒரு விவசாயி. அவருக்கு வயதாகி விட்டதால் வயலில் இறங்கி வேலை செய்ய இயலவில்லை. ராமன், லட்சுமணன், கிருஷ்ணன் ஆகிய மூவரும் கோபாலின் பிள்ளைகள். ஆனால் இவர்கள் மிகுந்த சோம்பேறிகளாக திகழ்ந்தார்கள். வயதும் வாய்ப்பும் இருந்தும் கூட வேலை செய்ய தயங்கினார்கள். கோபால் என்ன சொல்லியும் அவர்கள் திருந்துவதாக இல்லை. ஒரு நாள் மிகுந்த சிந்தனைக்கு பிறகு கோபால் தன் மகன்களை அழைத்து, மக்களே, நம் வயலில் ஏதோ ஒரு இடத்தில் பெரும் புதையல் ஒன்று இருப்பதாக அறிந்தேன். நீங்கள் மூவரும் அதை தோண்டி எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். ராமன், லட்சுமணன், கிருஷ்ணன் ஆகிய மூவரும் வயலின் மூளை முடுக்கெல்லாம் தோண்டி பார்த்தார்கள். எங்கேயும் புதையலை காணவில்லை. கோபால், என்ன செய்யலாம் மக்களே? இப்போது வயல் பண்பட்டு விட்டது. ஏதாவது ஒரு பயிரை விதைப்போமே என்று கூறவும் மூவரும் முணங்கிக் கொண்டே விதைத்தனர். சிறிது காலத்தில் பயிர் விளைந்தது. வயல் பசுமையாக மாறியது. தங்கள் உழைப்பின் பயனை மகன்கள் மூவரும் உணர்ந்து மகிழ்ந்தனர். இந்த கதையின் நன்னெறி, கடின உழைப்பின் பலன் இனிமையானது. நன்றி.
0: நம்மோடு ஜனனி இருக்கிறாங்க. ஜனனி, உங்க பேர்ல ஒரு நல்ல இனிமையான பாடல் இருக்கு, தெரியுமா?
2: தெரியும்.
0: என்ன பாடல்?
2: சாமி பாடல்.
0: ஆமா, இசைஞானிய பாடல் இருக்கு. அந்த பாட்டு கேக்குறப்பலாம் மனசுல ஒரு வித அமைதி இருக்கும். நீங்க கேட்டிருக்கீங்களா?
2: ஆமா.
0: இங்க ஒரு ஒருவரி.
2: ஜனனி ஜனனி ஜெகமி அருள்மி.
0: ஆமா, ஜனனினால பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நல்ல பாடல். அதே மாதிரி ஒரு நல்ல இனிமையான பேர், தெய்வீகமான ஒரு பேரை வச்சிருக்காங்க இல்லையா? உங்க பேர் கேக்குறப்பெல்லாம் அந்த பாடல் தான் நினைவுக்கு வரும். சரி, இன்றைக்கு ஹலோ மின்னல்ல என்ன எங்களுக்கு சொல்ல போறீங்க?
2: கவிதை.
0: என்ன கவிதை?
2: என் கவிதையின் தலைப்பு தமிழுக்கும் அமுது என்று பேர். தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். பழமைக்கும் பழமையாய் நின்றவளே, புதுமெய்யுக்கும் புதுமையாய் மலர்ந்தவளே. வீரத்தின் விளைநிலம் எமது தமிழ், நல் ஈரத்தின் பிறப்பிடம் எமது தமிழ். கவிதைக்கு தாளமும் தமிழாகும், புவி கடந்து சென்றிடமும் வழியாகும். வாழ்க நீ எம்மான் என பாரதி பாட, எங்களது தமிழ் தாசனட. ஆட உலகரங்கில் ஒலிக்கின்ற ஒரே மொழி, அது உயிரை காக்கின்ற தமிழெனும் விழி. சமநீதியை உலகுக்கு தந்தவளே, நீ என் நாடும் போற்றும் எழில் தமிழே. நீ என் நாடும் வாழியவே வாழியவே. நன்றி.
0: சரி, உங்களோட எதிர்கால ஆசை என்ன ஜனனி?
2: மருத்துவர்.
0: மருத்துவராகி
2: மக்கள்களை காப்பாற்றுவது.
0: அப்படியா? உங்களுக்கு பொழுதுபோக்கு இருக்கா? என்ன செய்வீங்க?
2: படம் வரைவேன்.
0: ஓ, வரைவீங்களா? இதுவரைக்கும் என்ன மாதிரியான படங்கள்லாம் வரைஞ்சிருக்கீங்க?
2: பிளே கிரவுண்ட்ல சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற படம் வரைஞ்சிருக்கேன்.
0: ஆமாவா? இந்த பறவை, சூரியன், மழை, குச்சி மனுஷெல்லாம் இருப்பாங்க, வரைஞ்சிருக்கீங்களா?
2: குச்சி மனுஷர் வரைஞ்சது இல்ல, மலை சூரியன்ல வரும்.
0: அப்ப நீங்க ஒரு ஓவியரா வர முடியாது. குச்சி மனுஷ வரைஞ்சவங்க தான் சடத்திரத்துல பெரிய ஓவியரா இருக்காங்க, தெரியுமா இல்லையா?
2: தெரியாது.
0: குச்சி மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியுமா இல்லையா? தெரியாது. இது ஓவியத்துக்கு வந்த எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் தெரியுமா இல்லையா?
2: தெரியாது.
0: தெரியாது. அப்ப அக்கா தான் சொல்லி கொடுக்க பாரு குச்சி மனுஷன் எப்படி இருக்கணும்னு. சரியா? இணைந்து சிரிக்க முடியுது எப்படி?
3: அது தெரியல சிஸ்டர். ஆனா எனக்கு எப்பயுமே அப்படிதான் சிரிப்பு வரும். அதாவது ஒரு பாட்காஸ்டுக்கு போனேனா.
0: அப்படியா? அது உண்மையிலேயே ஒரு நல்ல பழக்கமும் கூட. என்ன அப்படின்னா, பொதுவா இந்த பயத்திலையும் பதற்றத்திலையும் அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமான மாணவன் தான். பயமும் பதற்றமும் உங்களை அழகா சிரிக்க வைக்குது. சரி, அந்த சிரிப்போட எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
3: தூங்குன்னு தலைப்பில் கவிதை. தூங்கிய கண்கள், தூங்கிய தோள்கள், தூங்கிடும் தமிழா தூங்கு. பயன் நீங்கிய உள்ளம் இயங்கிய உணர்வு இயங்கிய வாரே தூங்கு. வாங்கிய கடனை வாசியும் சேர்த்து வழங்குவ தென்னால் கூறு. நீ தூங்கிய நாள் முதல் நீங்கிய துயர்வு தூக்க திறமுன் நேரு. விழி எழு எழு விழி எனும் மொழி மறந்தாய், விழி திருண்டே விழி தாயா. வரும் பனிமலை எனும் உயர் மறுவில முனைத்து பகர்த்த தெலவருங்காயா. உழைப்படும் விட்டாய் பிழைப்படும் கெட்டாய், உறக்க திளமலை தொட்டாய். கூவி அடைப்பது முன் செவியேறுமோ தமிழா. அடுகுவி தறிவு மற்றாய் திலமும் கழிச்சின் மரமும் இருப்பும் சேரத்திகனாய் அன்று. வீணில் உரமும் அற்று கரமும் இற்று உறங்கி கிடைக்கிறாய் இன்று. சேற்றினில் விழுந்த கல்லன அழுந்தி சிடைந்த உலத்துடன் இயங்கு. உன் பாட்டினில் சிறிதும் பகுத்தறி விலையினி படுத்து கிரண்டே தூங்கு. நன்றி.
0: நீங்க நல்லா தூங்குவீங்களா?
3: ஆமாம் சிஸ்டர். ஆனால் மத்தியானம் தூங்குனா வயிற்று அந்த எப்போ தூங்க எவ்வளோ நான் தூங்கணும்னா அவ்வளோ நாள் முழிச்சுட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் நான் தூங்குவேன்.
0: நல்லா துரு துருன்னு இருக்கீங்க. உங்களோட எதிர்கிளாஸ் என்ன?
3: போலீஸும் சயின்டிஸ்டும்
0: இல்லை, ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும். எப்படி ஒரே நேரத்தில் இரு இடத்துல இருக்க முடியும்?
3: ரெண்டுமே இருக்க. போலீஸ்.
0: போலீஸா? ஏன் போலீஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க? நம்ம ஆபீசர் கவின், கவின் போலீஸ் அதிகாரி என்ன செய்வார்?
3: ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா, போதை பொருள் பிரச்சனை நடந்துச்சுன்னா, யாரெல்லாம் அந்த போதை பொருள் வித்தாங்களோ அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணி கைது செய்வேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கொலை கேஸ் நடந்துச்சுன்னா அது எனக்கு சட்பேக் சஸ்பெக்ட்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு யார் அந்த கில்லரோ அவங்களெல்லாம் வந்து நான் கோர்ட்டில் வச்சுட்டு அந்த ஹான் இருக்கார்ல அவர் சூஸ் பண்ணி அவங்கள வந்து நான் ஜெயிலில் போடுவேன்.
0: போடுவீங்க. சரி, நிறைய இந்த க்ரைம் சீரீஸ் இதெல்லாம் பார்ப்பீங்களா?
3: அவ்வளோலாம் இல்லை.
0: அப்போ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். சில நிறைய இல்லை, நான் படத்தில் பார்த்தது தான்.
0: படத்தில் பார்த்தது. செய்தி கேட்பீங்களா? செய்தி பார்ப்பீங்களா?
3: கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன்.
0: கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் முழுமையா பார்க்கணும்.
3: கசின் வீட்டுக்கு போனா அங்க தாத்தா வந்து தட்டுவாரி செய்தி, அது சைனீஸ் செய்தி, மலாய் செய்தி, தமிழ் செய்தி, அது பார்த்துட்டு இருப்பேன்.
0: ஆனா தாத்தா வீட்டுக்கு போனா மட்டும் இல்ல, நீங்க வந்து அப்பா அம்மா வீட்டுல இருந்து செய்திகள் பார்க்கணும். என்ன, நீங்க தான் இப்ப வந்து நிறைய பேரை தேடுறீங்களா?
3: ஆமா சிஸ்டர்.
0: இப்ப ஜெஞ்சாரம் தமிழ் பள்ளி உங்களோட பாதுகாப்புல எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. இங்க எந்த ஒரு குற்றவியல் பிரச்சனையும் இல்ல?
3: இல்ல
0: இல்ல. இப்படிதான் இருக்கணும்.

இந்த அளவில் நிறைவடைகின்றது வணக்க மின்னல். விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரேசா லசாரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் கதைப்போமா சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றார் சசி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நீண்ட விடுமுறை கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. மேக்கு விடை கொடுத்து ஜூன் மாதத்தை திங்களில் இருந்து தொடங்க போகின்றோம், அதாவது 6வது மாதம். எல்லாமே உங்க வாழ்க்கையில மிக நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடு. மின்னலின் அன்பு வாழ்த்து. மீண்டும் சந்திக்கலாமே இருக்கலாம். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் இடைநிலை பள்ளி உள்ளிட்ட பொது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டு, அறிவுசார் கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை வலுப்படுத்தவும் உதவுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பற்றுச்சீட்டு தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் விரிவாக வெளியிடப்படும். வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பற்றுச்சீட்டு வழங்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்திருந்தார். இனம் தொடர்பில் சர்ச்சைகளை எழுப்பவோ பாகுபாடு பார்க்கவோ கூடாது என சபா மக்களை மாநில துணை முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜோகிம் குணசேலம் கேட்டுக் கொண்டார். அமாத்தான் திருநாளை முன்னிட்டு அனைவரும் ஒரே குடையின் கீழ் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கடைபிடிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். அங்குள்ள இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் சில தரப்பினரின் நடவடிக்கை நீண்ட காலமாக வேரூன்றி இருக்கும் ஒருமைப்பாட்டுக்கு மறுட்டலை ஏற்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். தொண்டை வலி உள்ளவர்களுக்கும் தங்களது உரையாடலை மற்றவர்கள் கேட்க விரும்பாதவர்களுக்கும் கிசுகிசுப்பது அல்லது மெல்லிய குரலில் பேசுவது சிறந்த தேர்வாக கருதப்படுகிறது. அவர்களுக்கு இந்த செயல் பாதகத்தை ஏற்படுத்துவதில்லை. இருப்பினும் கிசுகிசுப்பதை ஒரு தொடர் பழக்கமாக கொண்டிருந்தால் அது குரல் வளையை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தலாம். கிசுகிசுப்பது உண்மையில் குரல் வளையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பது பலருக்கும் தெரியாது என நிபுணர்கள் கூறுகின்றனர். வாஷிங்டனில் இஸ்ரேலிய ராணுவத்தினரும் லெபனானிய அதிகார தரப்பும் அதிகாரப்பூர்வ கலந்துரையாடலை நடத்தினர். இது எதிர்கால அரசு தந்திர கலந்துரையாடலுக்கு நன்மையளிக்கும் என பென்டகன் தளபதி எல்பிரிட்ஜ் கோல்பி குறிப்பிட்டார். இரு தரப்பினருக்கும் இடையில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் சொன்னார். விளையாட்டு. பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டி. செர்பியாவின் நட்சத்திர ஆட்டக்காரர் நோவாக் ஜோகோவிச் அதன் 3ம் சுற்றில் தோல்வியடைந்தார். அவர் பிரேசிலின் இளம் ஆட்டக்காரர் ஜோவா ஃபொன்சேகாவிடம் 4-6, 4-6, 6-3, 7-5, 7-5 எனும் புள்ளிகளில் வெற்றியை தவறவிட்டார். இதனைத் தொடர்ந்து 25வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்வதற்கான வாய்ப்பினை ஜோகோவிச் தவறவிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: மின்னலின் இளமை உல்லாசம் சனிக்கிழமை சந்திக்கின்றோம். 30ஆம் தேதி மே மாதம் இன்று ஏறக்குறைய இன்னும் ஒரு நாள் தான் இருக்கின்றது. மே மாதத்திற்கு விடை கொடுத்து ஜூன் மாதத்தை வரவேற்க ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக, ரொம்ப உற்சாகமான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். அதுதான் எங்களுக்கு வேண்டும். சரி, பிற்பகல் 1 மணி வரை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் உங்களோடு பேசப் போகின்றேன் நான் சசி. தொடர்ந்து இணைந்திருங்கள், நிறைய பேசப் போகின்றோம் இன்று. இப்ப தொடங்கி காலை 11 மணி வரை மலையாள பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம்.

ஹரிஹரன் சின்மயி குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். யார் யார் இன்று பிறந்தநாள் கண்டாடுறீங்க? உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துகள். நல்ல சிறப்பா மகிழ்ச்சியா கண்டாடுங்க. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கலாம். 11 மணிக்கு பிறகு, காலை 11 மணிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். அப்புறம் நண்பகல் 12 மணிக்கு பிறகு எப்போது போல கதை போமா. இன்று திவ்யன் ஜெயரூபன் அவர் தான் வரப்போறாரு. நேற்று ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம். இன்று நம்மோடு பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள போறாரு திவ்யன். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. கதை போமா நண்பகல் 12 மணிக்கு பிறகு, அதாவது 12:15 தொடங்கி 1 மணி வரை கதை போமா நிகழ்ச்சி இடம்பெறும். சரி, அடுத்த பாடல் வருது. அருண் முரளிதரன் கொண்டு வரும் பாடல் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஊட்டச்சத்து தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பெக்ஸ் சூரிய 3 3 1 6 7 2 1 7 3.
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30 க்கு.

மொஜித் மஜித் சூர்யா கொண்டு வந்திருந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மலையாள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சொல்லியிருந்தோம்ல, காலை 11 மணிக்கு பிறகு உங்களுக்காகவே பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம், அழைத்து கேட்கலாம். 0328255333 or 4768 என்ற எண்களுக்கு அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல்கள், முக்கியமாக புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழைக்க மறந்துடாதீங்க. சித்ரா குரலில் அடுத்த பாட்டு வருது.

விஸ்வஜித் கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டிருந்தோம். சரி, மலையாள பாடல்களில் நிறைவு பாடல்களாக இரண்டு பாடல்கள் வருகின்றன. அதனை தொடர்ந்து காலை 11 மணி செய்திக்கு பிறகு தமிழ் பாடல்கள் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இளமை உல்லாசம்

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். வாஷிங்டனில் இஸ்ரேலிய ராணுவத்தினரும் லெபனானிய அதிகார தரப்பும் அதிகாரப்பூர்வ கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர். இது எதிர்கால அரசதந்திர கலந்துரையாடலுக்கு நன்மை அளிக்கும் என பென்டகன் தளபதி எல்பிரேஜ் கால்பி கூறியுள்ளார். இரு தரப்பினருக்கும் இடையில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் சொன்னார். 10 ஆண்டுகளுக்கு பின் இஸ்ரேலும் லெபனானும் நடத்தும் முதல் சந்திப்பு இதுவாகும். மற்றொரு சந்திப்பு விரைவில் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பினை கால்பி வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்ட போதிலும் கடந்த 7 நாட்களில் லெபனானில் 15 சிறார் கொல்லப்பட்டதாகவும் 62 பேர் காயமடைந்ததாகவும் ஐநா தெரிவித்தது. இது மிகவும் கவலை அளிப்பதாகவும் பன்னாட்டு மனிதநேய சட்டத்தின்படி மோதல்களின் போது சிறார் எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஐநா சிறார் நிதியம் யூனிசெஃப் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் லெபனானில் 600 பேர் கொல்லப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு WHO கூறியது. இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு லெபனான் ஹெஸ்புல்லா தரப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஒருபோதும் கடுமையாக கடைபிடிக்கப்படவில்லை. இவ்வேளை இருதரப்பும் ஒன்றை ஒன்று குற்றஞ்சாட்டுகின்றன. வெள்ளை மாளிகையில் அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின்போது ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்மொழியப்பட்ட உடன்பாடு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அதுகுறித்து கருத்து தெரிவிக்க கோரியதற்கு வெள்ளை மாளிகை பதிலளிக்கவில்லை. முன்னதாக டிரம்ப் த்ரூத் சோஷியல் சமூக வலைதளம் வழியாக அந்த முன்மொழிவு குறித்து இறுதி முடிவு எடுக்க அதிகாரிகளை சந்திப்பதாக கூறியிருந்தார். ஈரான் நேரடியாக அணு ஆயுதங்களை பெறாது என்ற உறுதிமொழியும் ஹார்முஸ் நீரினை தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறப்பதும் அடங்கும் என்று அவர் கூறினார். ஜனநாயக கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் 134 இபோலா நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. இதில் உகாண்டாவில் சிகிச்சை பெறும் 9 பேரும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு மருத்துவரும் அடங்குவர் என அறிக்கை வாயிலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளிலும் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உள்ளது என WHO-வின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் கேப்ரியஸ் குறிப்பிட்டார். இந்நிலையில் இத்தொற்று பரவல் குறித்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க கொங்கோவில் செயல்படும் சுகாதார மனிதநேய சகாக்களை டெட்ரோஸ் சந்தித்துள்ளார். இவ்வேளை மெக்சிகோவில் பரவி வரும் இபோலா தொற்று காரணமாக மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு அந்நாட்டின் 3 விமான நிறுவனங்கள் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளன. 2026 உலக கிண்ண கார்பந்து போட்டிக்கு இன்னும் 2 வாரங்களே எஞ்சியுள்ள நிலையில் ரசிகர்களையும் விளையாட்டாளர்களையும் வரவேற்க மெக்சிகோ தயாராகி வருகின்ற நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 21 நாட்களுக்குள் உகாண்டா, ஜனநாயக கொங்கோ குடியரசு அல்லது தெற்கு சூடானில் தங்கியிருந்த பயணிகளுக்கு விமானம் மூலம் மெக்சிகோவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறைந்த கட்டண விமான நிறுவனமான வைவா மற்றும் வோலாரிஸ் இதேபோன்ற கட்டுப்பாடுகளை விதித்துள்ள வேளை இது 60 நாட்களுக்கு நடப்பில் இருக்கும் என்று ஊடகங்கள் தெரிவித்தன. தென் சூடானில் உள்ள ஐநா அமைதி காப்பாளர் படை UNMISS கடந்த ஆண்டு உயிரிழந்த 13 வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி பன்னாட்டு ஐநா அமைதிப்படை வீரர்கள் தினத்தை வெள்ளிக்கிழமை கொண்டாடியது. அங்கு மோதல் தொடர்வது பெரும் சவாலாக உள்ள நிலையில் அதன் விளைவாக பல உயிரிழப்புகளும் மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்கின்றனர் என்றும் UNMISS-இன் அதிகாரி அனிதா கிகி கேபோ கூறினார். நிதி நெருக்கடியால் UNMISS அதன் அத்தியாவசிய பணிகளை செயல்படுத்துவதில் சிக்கலை எதிர்நோக்கி வருவதாக அனிதா கூறினார். விளையாட்டு பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டி. செர்பியாவின் நட்சத்திர ஆட்டக்காரர் நோவாக் ஜோகோவிச் அதன் 3 சுற்றில் தோல்வியடைந்தார். அவர் பிரேசிலின் இளம் ஆட்டக்காரர் ஜோவா ஃபொன்சேகாவிடம் 4-6, 4-6, 6-3, 7-5, 7-5 எனும் செட்களில் வெற்றியை தவறிவிட்டார். இதனைத் தொடர்ந்து 25வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்வதற்கான வாய்ப்பினை ஜோகோவிச் தவறிவிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: மின்னலின் இளமை உல்லாசம். சரி, அடுத்து உங்களுக்காகவே உங்களுக்கு பிடித்த பாடல்களை நாங்கள் ஒளிபரப்ப போகின்றோம். நீங்களும் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்கும் நேரமாக இது இருக்கின்றது. அழைத்து பேசலாம். 0322825733 அல்லது 4768 என்ற எண்களுக்கு அழைத்து பேசுங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலையும் மறந்துடாதீங்க. சரி, கேன் கருணாஸ் கொண்டு வரும் பாட்டு அடுத்து வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இளமை உல்லாசம் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம்னு சொல்லி இருந்தோம். அழைப்புல யாரு இருக்கான்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: மிஷாலன் சொல்லுங்க. மிஷாலன் எந்த ஊரு? பக்கம் தான், அங்காசபுரி பக்கம் தான்.
1: ஆமா ஆமா.
0: சனிக்கிழமை பல பேருக்கு விடுமுறையா இருக்கலாம், சில பேருக்கு வேலையா இருக்கலாம். நீங்க எந்த பிரிவுல இருக்கீங்க, வேலையா இல்ல விடுமுறையா?
1: எனக்கு வேலை இன்னைக்கு.
0: அதுக்கப்புறம் பொது விடுமுறை வருது, திங்கள் செவ்வாய் விடுமுறையா?
1: இல்ல வேலைதான்.
0: அப்பயும் வேலைதானா?
1: அப்பயும் வேலைதான். உழைப்பாளி
0: நாங்க சொல்லணும் அத. சரி பரவாயில்ல, ஏற்றுக்கொள்கின்ற உழைப்பாளி தான் நீங்க. விடுமுறையிலும் வேலை செய்வேன் அப்படின்ட்டு போறீங்களே. சரி மிஷாலன், இப்ப பிடிச்சவங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். பிடித்தவர்கள் யாராவது இருந்தால் அவருக்கு ஒரு பாடலை கேளுங்க. யாரு யாருக்கா கேட்க போறீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க சொல்லுங்க. பாட்டு வருது, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க இந்த பாட்டு? சரி மிஷலன், பாத்து போங்க, எங்க போனாலும் பாட்டு கேக்கலாம்.
1: ஓகே, தேங்க் யூ.

0: யாரு சுவையிட்டு மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒண்ணா இணைக்குதா அம்மாவ போல் ஒண்ணு அணைக்குதா ஆமான பாபாஸ்தா
2: மனசு சரியில்லையா இசை இருக்கு கேளுங்க இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க கேளுங்க இது மின்னலாபம்

டியூட் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தோம். இளமை உல்லாசத்தில் 12:15 தொடங்கி கதை போமா நிகழ்ச்சி இடம்பெற போகின்றது. கேட்கவும் மறக்காதீங்க. இன்று திவ்யன் ஜெய ரூபன் அவரோடு தான் பேச போகின்றோம். சேலை கட்டுவதிலும் சேலை அலங்காரம், இந்த சேலை டிரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அதுல புலமை பெற்றவர், அதுல வந்து கை தேர்ந்தவர் திவ்யன். நிச்சயமா சமூக வலைத்தளங்கள்ல அவருடைய சாதனைகளை நிறைய பார்த்திருப்போம். அவரோடு பேச போறோம். 12:15 தொடங்கி அவருடைய அனுபவங்களை நம்மோடு பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றார். கேட்கவும் மறக்காதீங்க. அடுத்த பாட்டு ஹாட்டுக்குள்ள பச்சை குத்தியே, இந்த பாட்டு தான் கேட்க போறோம். நீங்களும் அழைக்கலாம், சொல்லியிருந்தோம்ல, பிடிச்சவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். 11:45 வரை இந்த நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: இளமை உல்லாசம் நேயர்களும் அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் அடுத்து யார் இருக்கா?
1: வணக்கம் சார், சேகர் பேசுறேன் சார். சிக்காம்பூர்ல இருந்து வேலையில இருந்து பேசுறேன் சார். தவக்கிரேன் ஓட்டிக்கிட்டு.
0: சரி, பிடிச்சவங்களுக்கு பிடித்த பாட்டுன்னு சொன்னோம், நிச்சயமா இப்ப நீங்க பிடிச்சவங்க பேர்லாம் சொல்ல போறீங்களா?
1: ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லாம இருக்கேன். நாங்க ஒரு கம்பத்துல இருந்தா 15 வயசுல அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க ரவாங்க்கு. அதனால அவங்களுக்காக அந்த பாட்டு, ஒரு விஜய் பாட்டு, சூப்பரான பொருத்து பாட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மேனகா தேவி மதியழகன், அவங்க அம்மா அப்பா பேரு மறந்துட்டார் சின்ன வயசுல. அதனால அவங்களுக்காக ஒரு பாட்டு, எங்க மாமா கணேசன் அவருக்கும் பிறந்த நாளு, அவருக்கும் ஒரு பாட்டு பண்டமரான இருக்காரு.
0: சரி கேக்கலாம். பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதோட தொடர்பு பண்ணீங்களா இல்லையா?
1: இல்ல சார், அதுல இருந்து அவங்கள காண நானும் ரொம்ப நாள் ரவாங்க போய்கிட்டுதான் இருக்கிறேன், பாக்க முடியாது போச்சு. கம்பம் போயாங்களா இருந்தோம், கம்பம் போயான்
0: நன்றி சேகர். விஜய் பாடலை கேட்கலாம்.

கேட்க மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த

0: சத்திராய செயல்.
1: அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
2: புத்தம் சரணம் கச்சா.
1: மின்னல ஃபேமின் விசாக தின வாழ்த்து.
3: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்று நமது நிகழ்ச்சியில் கபிமா என்று அழைக்கப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் இளைஞர் மற்றும் மகளிர் இயக்கத்தின் ஆலோசகர் ஸ்தாபகர் ஜனாப் முகமது பின் காதர் அலி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஜி.
1: வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனி அவர்களே,
0: நலமா இருக்கீங்களா?
1: அல்லாஹ்வுடைய கிருபையால உங்க துவா பரக்கத்தில் எல்லாருடைய துவா பரக்கத்திலும் நலமாக இருக்கின்றேன்.
0: அல்ஹம்துலில்லாஹ். சரி, கபிமா என்று சொல்லும் போது இந்திய முஸ்லிம் இளைஞர் மற்றும் மகளிருக்கு நிறைய சமூக நிகழ்ச்சிகள், மார்க்க நிகழ்ச்சிகள், இது போல நிறைய நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செஞ்சு கொண்டு வரீங்க. இன்று நாம வந்து மீண்டும் கபிமாவுடைய ஒரு சிறு அறிமுகம், அதனை தொடர்ந்து இன்ஷால்லா கபிமாவின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி நாம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வோம்.
1: மலேசிய இந்திய முஸ்லிம் இளைஞர் மகளிர் இயக்கம் கபிமா வந்து 1994 ஆரம்பித்து 1996 முறையாக பதிவு பெற்றது.
0: சரி,
1: இந்த இயக்கம் வந்து கமந்திரியான் விளையாட்டு சுக்கன் தேசிய இளைஞர் விளையாட்டு துறையின் அமைப்பின் கீழ் செயல்படுகிறது.
0: சரி,
1: அது மட்டும் இல்லாமல் மலேசிய இளைஞர் மன்றத்திலும் உறுப்பினராக இருக்கின்றது. குறிப்பாக நமது இந்திய முஸ்லிம் இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு கபிமா வந்து உறுதுணையாக முன்னேற வேண்டும் என்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
0: கபிமா அப்படின்ற போது பிரபலமான ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த மார்க்க போட்டி அப்படின்னு சொல்லி ஆண்டுதோறும் நடத்துவீங்க இல்லையா, அதை பற்றி நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: கபிமா ஆரம்பித்த பிறகு குறிப்பாக நம்மளுடைய இளைஞர்கள் மார்க்க ரீதியில் சிறப்பாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் நமது இளைஞர்கள் மார்க்க அறிஞர்களாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் 1999 ஆரம்பித்த இந்த மஜ்லிஸ் தில்லாவால் குரான், அதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஆண்டு 25வது ஆண்டாக முறையாக இன்னும் பல நிகழ்ச்சிகள் அதில் சேர்த்து இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஒரு முதல் ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மதரசா தலைவர்களிடம் கலந்து யோசனை செய்து வருகிற 11ஆம் தேதி ஜூலை மாதம் தலைநகர் அமைந்துள்ள மஸ்ஜித் விலயா ஜலன் ருத்தாவில் நடைபெற இருக்கிறது.
0: 25 ஆண்டு காலமாக ஒரு போட்டி நடத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இந்த வருஷம் இந்த இத்திஃபால் மஜ்லிஸ் கபிமாவுடைய மார்க்க போட்டியினுடைய வெள்ளி விழா.
1: உண்மைதான்.
0: இதுல என்னென்ன போட்டிகள்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் பங்கு பெறலாம், அந்த விவரங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: அதாவது இந்த போட்டியில் குறிப்பாக இந்திய முஸ்லிம் சமுதாயத்தின் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அனைத்து மஸ்ஜித் மதரசா சூரா பயிலக்கூடிய மாணவ மாணவிகளும் மற்றும் என்ஜிஓக்களில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து வீட்டில அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சூறாவளியோ அங்க ஓதிக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம குறிப்பாக என்ன சொல்றோம், அங்க இருக்கக்கூடிய வட்டாரத்தில் செயல்படக்கூடிய மதரசாக்கள் மஸ்ஜித் சூரா உடைய மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம். அதே சமயத்தில் அங்கு பயிலாத மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அந்த வாய்ப்பை நம்ம தருகின்றோம். இந்த மார்க்க போட்டியில் வந்து 9 நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒன்று வந்து பாங்கு சொல்லுதல்,
0: அசான் போட்டி.
1: அசான் போட்டி இதுல வந்து 2 பிரிவு இருக்கு, ஒன்று வந்து ஜூனியர், 2 வந்து சீனியர். அதாவது ஜூனியர்கள் வந்து 7 வயசுல இருந்து 12 வயசு, அதாவது ஆரம்ப பள்ளி. அடுத்தபடியாக பெரிய பிள்ளைங்களுக்கு, அதாவது 13 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும்.
0: சரி,
1: அடுத்தபடியாக திலாவால் குரான், அந்த திருக்குரான் ஓதும் போட்டியில வந்து மேலும் 2 பிரிவு வந்து, அதாவது ஜூனியர்ல வந்து ஆணும் பெண்ணும் கலந்து கொள்ளலாம். அதே போலதான் சீனியர்களுக்கு திருக்குரான் ஓதும் போட்டியில சீனியர்களுக்கும் ஒரு பகுதியை நம்ம வச்சிருக்கோம். அதுலயும் வந்து ஒரு ஆண் ஒரு பெண், வயசு வந்து 7 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கும் 13 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள கலந்து கொள்ளலாம்.
0: சரி,
1: அதை தவிர்த்து நஷீர் பாடல்கள், நம்ம பிள்ளைங்க நல்லா ஓத கூட நல்ல குரல் வளம் இருக்கு.
0: ஆமா,
1: ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு சிறப்பு கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். இந்த போட்டியே வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான், அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு தான் இப்ப வந்து ஆரம்பிச்சது.
0: சரி,
1: அந்த அடிப்படையில வந்து நஷீத்ல வந்து 4 மொழிகள்ல இருக்கிறது. ஒன்று வந்து தேசிய மொழி,
0: சரி,
1: 2வது ஆங்கில மொழி, 3வது அரபு மொழி, 4வது தமிழ்.
0: சரி,
1: இது வந்து குழு, ஒரு குழுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 5 பேரு,
0: சரி,
1: மேம் வந்து 9 பேர், 7 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் உள்ளவங்க, அதாவது ஒரே வயசு இல்லாம கலந்து.
0: சரி, இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம்.

0: அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கிறோம். இன்று வந்து பாத்தீங்கன்னா கபிமா என்று அழைக்கப்படும் மலேசிய இந்திய முஸ்லீம் இளைஞர் மற்றும் மகளிர் இயக்கத்தின் ஸ்தாபகர் ஜனாப் முகமது பின் காதர் அலி அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கபிமாவுடைய 25வது ஏத்திஃபால் மஜ்லிஸ் மார்க்க போட்டியினை பற்றி விவரங்களை பகிர்ந்து கொள்ள இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். அந்த வரிசையில இந்த வருடம் நடைபெறக்கூடிய போட்டிகளுடைய விவரங்களை கூறிக்கொண்டிருந்தாங்க. அசான் போட்டி, குரான் ஓதும் போட்டி, நஷித் போட்டி, இதனுடைய விவரங்கள், அதனுடைய ஷரத்துக்களை வந்து சொல்லி இருந்தாங்க. அடுத்து மேலும் என்ன போட்டி இந்த நிகழ்ச்சியில இருக்கு?
1: மேலும் வந்து இஸ்லாமகம் சொற்பொழிவு மார்க்க சொற்பொழிவு போட்டி, இதுதான் வந்து நாலு மொழியில இருக்கிறது.
0: சரி,
1: அதாவது தேசிய மொழி, ஆங்கில மொழி,
0: அரபு
1: மொழி, தமிழ் மொழி.
0: சரி,
1: இதுக்கும் வயசு வந்து 10 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும்.
0: சரி,
1: அடுத்தபடியாக மார்க்க கேள்வி பதில் புதிர் போட்டி, இது வந்து குழுவாக இருக்கும். அதாவது ஒரு குழுவுல வந்து 3 பேர், 3 சுற்றுக்களாக இருக்கும். அதாவது ஒன்னு வந்து தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்பாங்க, இரண்டாவது கலந்து இது பண்ணிடுவாங்க, மூன்றாவது யாரு விரைவா சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டி இது. இந்த போட்டி வந்து 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும். அதுக்கு பிறகு வந்து அஃபசான் குரான் மனனம் போட்டி, ஜூனியர் இருக்காங்க, சீனியர் இருக்காங்க. அப்ப ஜூனியர் வயசு வந்து 15 வயசு கீழே, சீனியர் வயசு வந்து 16 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும்.
0: சரி,
1: திருக்குரான் மனனம் போட்டியில வந்து ஒரு சிறப்பு இருக்கு, தாஃபிஸ் பிள்ளைங்க எல்லாம் கலந்துருக்காங்க. இது வந்து பொதுவான போட்டி,
0: வயசு வரம்பு
1: இல்ல, இது வந்து பெரியவங்க எல்லாம் கலந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக குரு நாடகம், இந்த குரு நாடகம் வந்து தேசிய மொழியில தமிழ் மொழியும் யார் வேணா கலந்துக்கலாம். குரு நாடகத்துக்கு நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம், சமுதாயத்தில் என்ன நடக்கிறது, இளைஞர்கள் ஏன் மதராசா சூரா மஸ்ஜிதுக்கெல்லாம் வருவது குறையுது, என்ன காரணம், குரு நாடகத்தை என்ன மாதிரி அவங்க வந்து மக்களுக்கு கருத்து சொல்ல முடியும். அடுத்தபடியாக 3 ஆண்டு காலமாக வந்து அந்த ஜாவி எழுத்து அறிமுகப்படுத்தணும், காட்டு எழுத்து. இந்த ஆண்டு 25வது ஆண்டுல நம்ம வந்து அதை வந்து போட்டியில நடத்துறோம். அப்ப இதுல வந்து 7 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும், அதே போல சீனியர்ல வந்து 13 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும். குறிப்பாக இந்த போட்டிக்கு வந்து ஜாக்கீம், யாடீம், ஜபத்தானாகம இஸ்லாம் விளையாப்பஸ் குத்துவான், மஸ்ஜித் விளையாப்பஸ் குத்துவான், மஜ்லிஸ் அகாம இஸ்லாம் விளையாப்பஸ் குத்துவான் மாவி, மற்றும் குறிப்பாக நம்மளுடைய சமுதாயத்துக்கு நல்ல உள்ளங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இந்த 25 ஆண்டு காலமாக அவர்களுடைய துணை இன்றி நம்ம இந்த போட்டியை வழி நடத்த முடியாது. அதாவது அல்லாவுடைய கிருபியால இந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வளர்ந்த அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் பர்க்கத்தையும் தந்தார்கள் சொல்லி இந்த நேரத்தில் துவாசிக்கின்றேன். போட்டியின் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நீதிபதிகள் வந்து அனைத்துலக திருக்குறான் ஓதும் போட்டியில் நீதிபதிகளும், அதே போல தேசிய அளவில் திருக்குறான் ஓதும் போட்டியிலும் நீதிபதிகள் தான் இந்த போட்டியில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள்.
0: சரிங்க ஜி, கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் எப்படி இந்த போட்டியில கலந்து கொள்றது, யாரை தொடர்பு கொள்றது?
1: முக்கியமாக நம்மளுடைய மதரசா மஸ்ஜித் தூராவை அணுகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் என்னுடைய தொலைபேசி எண் 01233362550 அல்லது 03-4-01-7445 இந்த தொலைபேசி எண் கபிமாவுடைய தலைமையகத்தின் தொலைபேசி எண்.
0: சரி,
1: இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் வருகிற 5ஆம் தேதிக்குள் ஜூன் மாசம் பயந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
0: சரி,
1: இறுதியாக இந்த போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து மதரசா சூரா மஜிருடைய அதில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு போதித்துக் கொடுக்கக்கூடிய உஸ்தான்மார்களுக்கும் மற்றும் பெற்றோர்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மதரசா மஸ்ஜித் சூராவுடைய வளர்ச்சிக்கு அனைவரும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி நம்மளுடைய மதரசா நிலை பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் உபதிகளும் முக்கியமான பங்கை, ஒரு இளைஞர் வந்து அதாவது தங்களுடைய நாட்டையும் சமுதாயத்தையும் மார்க்கத்தையும் காப்பாற்றக்கூடிய பலம் ஒரு இளைஞர் சமுதாயத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் சமுதாயம் முன்னேறுவதற்கும் மார்க்க கல்வி மேம்பாட்டிற்கும் இது போன்ற நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
0: சரிங்க ஜி, எப்பயுமாவுடைய இந்த வெள்ளி விழாக்கானும் மார்க்க போட்டி சிறப்பான முறையில நடைபெற எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நல்லது அன்பான மின்னல்பம் நேர்களே, இன்று நமது இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியில் கபிமா என்று அழைக்கப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் இளைஞர் மற்றும் மகளிர் இயக்கத்தின் 25வது மார்க்க போட்டி வெள்ளி விழா போட்டியாக இன்ஷா அல்லாஹ் 11/7/2026 சனிக்கிழமை தலைநகரில் அமைந்துள்ள மஸ்ஜித் விலாயாவில் தேவான் சர்பகுண மஸ்ஜித் விலாயா பிரசகத்துவன் குவாலலும்பூரில் நடைபெற உள்ளது. இதில் வந்து 9 வகையான மார்க்க போட்டிகள், பாங்கு சொல்லுதல், குர்ஆன் ஓதுதல், நஷித் பாடல், மார்க்க சொற்பொழிவு, புதிர் போட்டி, மனன போட்டி, குறு நாடகம் மற்றும் வெள்ளி விழாவை முன்னிட்டு சிறப்பு போட்டியாக காட் எழுத்து போட்டியும் இந்த வருடம் அறிமுகம் காண்கிறது. ஆக இந்த நிகழ்வில் இந்திய முஸ்லிம் மாணவர்கள் அனைவரும், 7 வயதிலிருந்து 21 வயது வரை உள்ள மாணவர்கள் அந்தந்த போட்டியின் விதிமுறைகளை கேட்டு அறிந்து அதன்படி அவர்கள் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். பதிவு செய்யக்கூடியவர்கள் அருகாமையில் உள்ள இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல், சூராவ் மதரசா அவர்களை அணுகலாம், அல்லது நேரடியாகவும் ஜனாப் ஹாஜி முகமது பின் காதர் அலி அவர்களை 0312-313-625. மீண்டும் கூறுகின்றேன், 0312-313-625 அல்லது கபிமாவின் அலுவலகத்தை 0304-0212-7445. மீண்டும் கூறுகின்றேன், 0304-0212-7445 என்ற எண்களில் எதிர்வரும் 5/6/2026 அடுத்த வார வெள்ளிக்கிழமைக்குள்ள முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அளவில் இன்றைய இஸ்லாமிய விருட்சம் ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரன் ஜாக்கிம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சிறந்த கல்வி வாய்ப்புகள், தரமான சுகாதார பாதுகாப்புக்கான அணுகல், விரிவான அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் சபாவும் சரவாக்கும் சமமான நிலையான வளர்ச்சியின் பலன்களை பெறுவதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். இரு மாநிலங்களிலும் உள்ள மக்கள் மாண்புமிக்க வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்வதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை சபாவில் உள்ள கடசன்டூசோன் மூரட் உட்பட ருங்கு சமூகத்தினர் கொண்டாடும் கமதான் விழா ஒரு கலாச்சார கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது மாநிலத்தின் பல்லின சமூகத்தின் நன்றியுணர்வு, ஒற்றுமை உள்ளிட்ட ஒத்துழைப்பின் அடையாளமாக விளங்குகிறது என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தமது கமதான் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் வாசிப்பு மன்றம் KPM வாசிப்பு கலாச்சாரத்தில் ஆர்வம் கொண்ட தாய்மார்கள், சிறுமிகள், இளம் பெண்கள் உட்பட பல்வேறு வயதினரை ஒன்றிணைக்கும் தளமாக செயல்படும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிரே கூறினார். இது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, மாறாக சமூகத்தின் அறிவாற்றலை வலுப்படுத்தும் முதன்மை தளமாக மாறும் ஆற்றலையும் கொண்டுள்ளதாக அவர் சொன்னார். தாய்லாந்து கம்போடிய எல்லையில் ஆசியான் கண்காணிப்பு படையை நிறுத்தி துரித நடவடிக்கை மேற்கொண்ட மலேசியாவை அமெரிக்கா பாராட்டியது. வட்டார அமைதிக்கும் தென்கிழக்காசிய சுமை பகிர்வு முயற்சிக்கும் இந்நடவடிக்கை முக்கிய பங்களித்துள்ளதாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக வட அமெரிக்க சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்தும் வகையில் இருதரப்பு வர்த்தக பேச்சின் முதல் சுற்றை அமெரிக்காவும் மெக்சிகோவும் நிறைவு செய்தன. இதற்கான தொடர் கலந்துரையாடல் வரும் புதன்கிழமை தொடங்குவதாக மெக்சிகோ பொருளாதார அமைச்சர் மார்செலோ எப்ராட் கூறினார். விளையாட்டு கார்பந்து. நியூகாசல் யுனைடெட்டிலிருந்து ஆந்தனி கார்டனை பெறுவதை குறித்து பார்சிலோனா உறுதிப்படுத்தியுள்ளது. அவருக்கான ஊதியம் 80 மில்லியன் யூரோ வரை அதிகரிக்கப்படும் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2031 ஜூன் 30 வரைக்குமான உடன்பாட்டில் கார்டன் கையெழுத்திட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: மின்னலின் இளமை உல்லாசம் எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி நன்றி நன்றி. கதை போமா நிகழ்ச்சி அடுத்து இரண்டு பாடல்களுக்கு பிறகு இடம்பெற போகின்றது. திவ்யன் ஜெயரூபன் அவரோடு தான் பேச போகின்றோம். சேலை அலங்காரம், அப்புறம் இந்த சேலை டிரப்பிஸ் சொல்லுவாங்க, இவர் வந்து இதுல புலமை பெற்றவர், கை தேர்ந்தவர். அவருடைய அனுபவங்களை நம்மோடு பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றார். நிறைய பேசலாம் அவரோடு, தொடர்ந்து இணைந்திருங்கள். டிக்டாக் லைவ் பக்கமாகவும் வரப்போகின்றோம். இது இளமை உல்லாசம்.

0: கதை போமா? ஆமாங்க, அடுத்த நிகழ்ச்சி கதை போமா நிகழ்ச்சி தான். ஆகவே சொன்ன மாதிரி தான் இன்று நம்மோடு காலத்திற்கேற்ப சேலையை அழகாக கட்டுவதில் கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். நம் நாட்டில் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் மக்களின் பார்வையை ஈர்த்தவர், தமிழ்நாட்டு சினிமா பிரபலங்கள் அப்புறம் பாடகி இப்படி பலரின் தேடலாக இருக்கும் பிரபல சேலை டிரப்பிஸ் திவ்யன் ஜெயரூபன் அவரோடு தான் அடுத்து நாம் பேச போகின்றோம். திவ்யன், உங்களை மின்னலஃபம் கதை போமா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சிறப்பா இருக்கும். முதல்ல உங்களுக்கு நாங்க நன்றியை சொல்றோம் உங்களோட இந்த, அதுவும் நேரம் உங்களுக்கு நிறைய இருக்குது, ஏன்னா நிறைய இடத்துக்கு போறீங்க, இந்த சேலை விஷயத்துல நிறைய ஈடுபடுறீங்க. இருந்தாலும் எங்களுக்காக இங்க வந்திருக்கீங்க, இந்த அறிவிப்பு அறைக்கு மின்னலஃபம் நேயர்களோடு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க, அதற்கு முதல்ல நன்றி உங்களுக்கு. சரி திவ்யன், இந்த சேலை அலங்காரம் சேலை டிரப்பிஸ் துறையில் தனக்கென ஒரு முத்திரையை பதிச்சிருக்கீங்க. முதலாக உங்களை பற்றி சிறிய அறிமுகம், அது அந்த சேலையை பற்றி அடுத்தடுத்து நம்ம பேசுவதற்கு முன்னதாக உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். பல ரசிகர்கள் நேயர்கள் வந்து உங்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாக உங்கள் சாதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு திவ்யனை பற்றி தெரியாத சில விஷயங்கள் இருக்கலாம்ல, உங்களை பற்றி சொல்லுங்க. எந்த ஊர் நீங்க, நீங்க பிறந்த இடம், படிச்ச இடம், அப்புறம் உங்க குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: எங்களுடைய சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. என் பேரு திவ்யன் ஜெயரூபன், நான் கிளாங் பையன், கிளாங்ல தான் பிறந்து வளர்ந்து படிச்சு அங்கதான் இருந்தேன், இங்க இப்பயும் அங்கதான் இருக்கேன். அம்மா பக்கம் ஒரே பையன், ஒரே சைல்டு, ஒரே குழந்தை. அண்ட் மை மாம் இஸ் எ சிங்கிள் மதர். எங்க அம்மா சொல்ல போனோம்னா, இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் உமன், ஷி இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் உமன். எங்க அம்மா வந்து ஒரு நாசிலம்மா வியாபாரி, 13 வருஷமா நாசிலமா வித்துதான் என்னை வளர்த்தாங்க. இப்போ அவங்க ஷீ இஸ் ஆல் ஹாப்பி, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட இந்த ப்ரொஃபஷன் வந்து என்னை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு. இப்போ மலேசியாவில் எங்கே போனாலும் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏய் அந்த சாரி கட்டுறப்பையே, அந்த சாரி கட்டுறப்பையன்னு அந்த மாதிரி ஒரு பேரை வாங்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் வீட்டுக்கு செல்ல பையனாகவும் இருக்கேன். ஸோ யா, அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணி என்னோட இந்த ஒரு ஆர்ட், என்னோட ஒரு பேஷனை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி திவ்யன், அதாவது நீங்க நம்ம பாக்குறப்ப நிறைய துறைகள் இருக்கின்றன, முக்கியமா இந்த சேலை டிரப்பிங் துறைக்கு ஏன் வந்தீங்க, எதற்காக வந்தீங்க, முதல் பொழுதுபோக்க ஆரம்பிச்சீங்க, எது எதுனால உங்களுக்கு ஆர்வம் வந்தது இந்த துறையில உங்களுக்கு?
1: உண்மையை சொல்ல போனா, எங்க அம்மானால தான் நான் ஆரம்பிச்சேன். பிகாஸ் நான் ஒரே பையன் சொன்ன மாதிரி, என் அம்மா வந்து சாரி உடுத்தவே மாட்டாங்க. உண்மையில சொல்றேன், சாரி உடுத்தவே மாட்டாங்க. சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு ஒரு ஏற்கம், அம்மாவை பார்த்து ஏன் வந்து அம்மா வந்து சாரி கட்ட மாட்டாங்க, ஆல்வேஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போனா சுடிதார் பஞ்சாபி ஷூட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எங்க சின்னம்மாவை பார்த்தனா அப்படியே டோட்டல் ஆப்போசிட். எங்க அம்மாவோட தங்க, என்னோட குட்டி அம்மா, இன்ஸ்டாகிராம் பீப்புளுக்கு எல்லாம் தெரியும் அவங்கள, அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க சாரி கட்டினாங்கன்னா. ஸோ அந்த கொசுவெல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து பார்த்து பார்த்து எங்க அம்மாக்கும் அதே மாதிரி சாரி கட்டணுமே, அவங்களும் அந்த அழகுல இருக்கணுமே ஆசைப்பட்டு எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி அம்மா சாரி கட்டுங்கன்னு. அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா, எனக்கு சாரி கட்டு தெரியாது, என்ன எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து என் சின்னம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி குட்டியம்மா தயவு செஞ்சு எனக்கு சொல்லி கொடுங்க, இது எப்போ நடந்துச்சுன்னா நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, இது வந்து 8 வயசுல நடந்துச்சு.
0: 8 வயசுல?
1: ஆரம்பிச்சது. ஸோ அம்மாக்கு குட்டி குட்டியே கட்டுவேன். அப்போலாம் பெர்ஃபெக்டாக கட்ட மாட்டேன், ஒரு 3 வருஷமா அம்மா மேலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போனேன்னா நான் தான் வந்து ஊக்க குத்தி விடுவேன், சின்னமாக கட்டி விட்டுருவாங்க. ஆனால் சாரியை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, கொசுவத்தெல்லாம் மடித்து அழகாக அதை நிற்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அங்கே ஆரம்பிச்சது, அம்மாக்காக ஆரம்பிச்சது, ஒரு பேஷன் இப்போ ஒரு ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு.
0: ஆகவே உங்களுக்கு தூண்டுகோலா இருந்தது அம்மா தான், அம்மா எப்பயாவது சாரி கட்ட வச்சிடணும் அந்த ஒரு நோக்கத்துல வந்து நீங்க வந்து இதை கற்றுக்கொண்டு இப்ப உலக அளவுல சாதனை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்லலாம்.
0: சரி திவ்யன், இன்னும் நிறைய பேசலாம், அதற்கு முன்னதாக பாட்டு வருது, பாடலுக்கு பிறகு இன்னும் உங்களுடைய அனுபவங்களை கேட்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம்.
1: ஷூர்.

0: கதை போமா நிகழ்ச்சியில் திவ்யன் ஜெயரூபன் அவரோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி திவ்யன், இன்னும் நிறைய பேச போறோம் இந்த சேலை அலங்காரம் சம்பந்தமாக. இந்த சேலை டிரைப்பிங் செய்வதில் எத்தனை விதங்கள் இருக்கின்றன? முக்கியமா நாங்க பாக்குறப்ப நீங்க பிரபலங்களுக்கு செய்றீங்க, அப்புறம் திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு செய்றீங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் அது வேறுபடுமா இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குமா?
1: ஓ, அதுல பல வகையான சாரி டிரைப்பிங் இருக்கு. சொல்ல போனா ஐ திங்க் 1000+ ஸ்டைல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஒவ்வொரு இப்ப இந்தியா மேப் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்தாப்புல அது ஸ்டைல்ஸ் மாறும், புடவை மாறும், அதுல அந்த ஹோல் இதே மாறும். சோ அப்படின்னு பாக்கும்போது ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா, எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து இந்த போட்டோ இப்படி காமிச்சிட்டு எனக்கு இப்படியே வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு 2 minutes மைண்ட்ல ப்ரோசஸ் பண்ணிட்டு டக்குன்னு கட்டிடுவேன். ஸோ ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா மலேசியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி கட்டுறது வந்து அந்த மெயின் சிக்னேச்சர் ட்ரேப், அதாவது நிவி ட்ரேப்னு சொல்லுவாங்க. அது
0: இச்சமைங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, அப்புறம் இதை பற்றி நிறைய பேசலாம். சரி, எல்லா துறைகளிலும் வந்து சவால் இருக்கும், சவால் இல்லாத துறைகளே இல்ல. நீங்க இந்த வேலை இந்த துறையில இருக்கிறப்ப பல சவால்களை பார்த்திருப்பீங்க. முக்கியமா உங்களை தேடி வருபவர்கள், சாரி கட்டணும், சேலை கட்டணும் அப்படின்னு தேடி வருபவர்களிடம் சவால் இருந்திருக்கலாம், இல்ல இந்த நேரம் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கலாம். இப்படி நீங்க பார்த்த சவால்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒண்ணு வந்து நான் வந்து மெயினா ஒரு மேலா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய சவால். ஒரு ஆணா இருந்துட்டு பெண்கள் சம்பந்தமா இருக்கிற ஒரு இதுல செய்யறது, இந்த சாரி ட்ரிப்பிங் செய்யறது வந்து ரொம்ப பெரிய சவாலா இருந்துச்சு. முத முத நான் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் அதை வந்து அகெயின்ஸ்டா வந்தாங்க, எதிர்த்தாங்க அப்படி இருந்தவங்க. அதுக்கப்புறம் வேற சவால் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய மணப்பெண்ணுக்கு செய்யறதுனால இந்த செகண்ட் சேஞ்ச்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது கூரை மாத்துறதுன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது சாரி மாத்துறதுன்னு. அந்த டைம்ல வந்து ரொம்ப பெரிய சவாலா இருக்கும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அன்சைட்டி அட்டாக் வரும் பாருங்க. ஐயோ, அந்த 10 நிமிஷம் குள்ளார 5 நிமிஷம் குள்ளார கட்டிடணும்னு சொல்லுவாங்க, கட்டிடலாம். ஆனாலும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஐயோ சொல்ல முடியாது வார்த்தையால.
0: சில நேரத்துல இவங்க வர்றப்ப உங்களை தேடி வருவாங்களே, அவங்க வந்து நேரம் தாமதமாக வந்து விறுவிறுன்னு செய்யல மாதிரி எதுவும் இருந்திருக்கு?
1: I feel sorry to say, but I feel like sari drapes nu varumbodhu and the importance neriya per kudukka maatranga. Evlak evla makeup la importance kudukranga and time management la nammalu sari draping nu varumbodhu kadaisiya seyranaala romba rush panniruvaanga. So adanalae adu or periya savala da irukku.
0: சரி, இப்படி பல சவால்களை பார்த்துருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து முதல் பொழுதுபோக்க ஆரம்பித்து இப்போ சுய தொழிலாக செய்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு முழு நேர சுய தொழில் இதை வந்து நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. இப்படி இந்த காலத்தில் முக்கியமாக பெண்களும் சரி ஆண்கள் சரி, பெண்கள் முக்கியமாக என்ன வேலை செய்வது, நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க இல்லை என்ன செய்வதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் பெண்களுக்கு முக்கியமாக முன்னோடியாக இருக்கீங்க, ஒரு ஆணாக இருந்து இந்த சேலை விஷயத்தில் பெண்களுக்கும் முன்னோடியாக இருக்கீங்க, அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: நிறைய பெண்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம்னு விரும்புறேன். சாரி ட்ரைப்பிங் இருந்து வந்து எல்லாரும் செய்யறதுதான், புடவை கட்டுறது வந்து அம்மா கத்துக் கொடுத்து, அக்கா தங்கச்சிங்க கத்துக் கொடுத்து, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஒரு நார்மல் திங் தட் எவ்ரி ஒன் டஸ். பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஏரால பாத்தீங்கன்னா நிறைய மாறிடுச்சு, சாரி ட்ரைப்பிங்ல ஸ்டைல்ஸ் மாறி இருக்கு, டெக்னிக் மாறிடுச்சு, இப்படிதான் வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க இந்த ஸ்டைல்ஸ். சோ அது வந்து இப்ப வந்து கத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பார்ட் டைம் பிசினஸா நிறைய பேர் ஆரம்பிக்கலாம். சாரி ட்ரைப்பிங் வந்து ஒரு ஹாட்டான ஒரு விஷயம், அது வந்து ப்ரீ ப்ளீட்டிங்கா இருக்கட்டும் சரி, ப்ரீ ப்ளீட்டிங்னா ஒரு சாரியை முன்கூட்டி ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி ஹேங்கர்ல போட்டு மடிச்சு கொடுக்குற ஒரு சர்வீஸ் கூட இருக்கு. அந்த சர்வீஸ் கூட நிறைய வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து இது ஒரு பிசினஸா எடுத்து ஆரம்பிக்கலாம். பெண்கள் மட்டும் இல்ல, யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணணும், சும்மா இருக்கிற பதிலா ஏதாச்சும் செய்யலாமேன்னு யோசிச்சாங்கன்னா இது செய்யலாம். அதனால்தான் நான் வந்து மாஸ்டர் கிளாஸஸ் நிறைய கண்டக்ட் பண்றேன், உலகம் சுத்தி மாஸ்டர் கிளாஸஸ் பண்ணிருக்கேன்.
0: ஆமா, நாங்களும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாம் பார்த்திருக்கோம், நீங்க பல நாடுகளுக்கு போய் இந்த வகுப்புகள் எல்லாம் நடத்திட்டு வரீங்க. எப்படி வரவங்க கிட்ட இருந்து எப்படி வரவேற்பு கிடைக்கின்றன? நிறைய பேர் இது சம்பந்தமா தேடி வராங்க, அவங்கள நாங்களும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு.
1: ஆமா, நிறைய பேர் வராங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால வந்து இந்தியால இருந்து வெளியேறந்த ஒரு ஒரு ஒரு பர்சன் போய் சொல்லி கொடுத்தது நானா தான் இருப்பேன். ஏன்னா மலேசியால இருந்து இந்தியாவுக்கு போயிட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன், இது வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். அண்ட் இந்தியாலே பேர் எடுத்துட்டேன், நிறைய கிளாஸஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அங்க நிறைய பேர் என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அது ஒரு பெரிய பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் நிறைய எதிர்பார்க்கறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யூரோப்லயும் நிறைய கிளாஸஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது இந்த தருணத்தை யூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன், மலேசியால கூட சீக்கிரம் July 18th ஒரு மாஸ்டர் கிளாஸ் நடக்க போகுது. சோ இதுல கூட நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு கத்துக்கலாம் சாரி ட்ரைப்பிங்.
0: சரி, நீங்க மட்டும் இல்லாமல் நிறைய இந்த சுய தொழில் செய்பவர்களை உருவாக்கி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம், தொழில் அதிபரை உருவாக்கி கொண்டு வரீங்க. வாழ்த்துக்கள் திவ்யன் உங்களுக்கு இந்த வேலையில. சரி, அடுத்து சினிமா பிரபலங்கள், இதை பற்றி நாங்க நேற்று உங்களுடைய காணொலி பதிவு செய்திருந்தோம்ல, நீங்க வரீங்க என்று அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த சினிமா பிரபலங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் பேச போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாட்டு வருது, பாட்டுக்கு பிறகு மக்களின் விருப்பம் இந்த சினிமா பிரபலங்களை பற்றி பேசுவோம்.
1: கண்டிப்பா.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கதை போமா நிகழ்ச்சியில் திவ்யனோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, திவ்யன் பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம், இந்த சினிமா பிரபலங்கள் இதை பற்றி தான் பேச போறோம் அப்படின்னு. பல முன்னணி பிரபலங்கள் கூட நீங்க வேலை செய்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி பிரபலங்கள். எப்படி முதல்ல உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்தது, முதல் முதல்ல அழைப்பு எப்படி வந்தது, அதை முதல்ல சொல்லுங்க.
1: முதல் பிரபலம் நான் ஒர்க் பண்ணிருந்தது வந்து சின்மை அக்கா, சின்மை ஸ்ரீபதா, நம்ம பாடிகை சின்மை. அவங்க எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நானும் அம்மா வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி. நானும் அம்மா வந்து அம்மாவுக்கு சாரி கட்டுறது மாதிரி வீடியோஸ் போடுவேன், அம்மா கூட நானும் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுவேன் ரொம்ப. அதுல வந்து லைக்ஸ் எல்லாம் பண்ணி காமெண்ட் பண்ணியிருந்தாங்க சின்மை அக்கா. அதுல இருந்து தான் சின்மை அக்கா எனக்கு பழக்கம். அண்ட் அங்கிருந்து அவங்களுக்கு சாரி கட்ட இந்தியாவுக்கு போயிட்டு அவங்களுக்கு முத தர இந்தியால சாரி கட்டி அங்கிருந்து இப்போ அவங்களோட ஒரு தம்பி
0: ஆயிட்டேன். சின்மாயி கிட்ட இருந்து அழைப்பு வந்த பிறகு முதல் முதல் அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நிச்சயமா நீங்க இங்க கட்டுறதும் அங்க போய் பிரபலங்களுக்கு கட்டுறதுக்கும் வந்து பல பதற்றங்கள், இந்த மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த முதல் அனுபவம்?
1: ரொம்ப நர்வஸா இருந்தது. ஏன்னா முத முத அவங்களுக்கு நான் சாரி கட்டும் போது அவங்களோட வளகாப்புக்கு நான் கட்டியிருந்தேன், அவங்களோட வளகாப்பு. அவங்களுக்கு இப்போ ட்வின்ஸ் பேபிஸ் இருக்கு. சோ அவங்க வளகாப்புக்கு கட்டும் போது அது ஒரு வேற லெவல், ஒரு ஒரு ஒரு ஷிவரிங் மூமெண்ட். ஆனா ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க அவங்க. ஷீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் ஷீஸ் மை லக்கி சார்ம் ஐ வுட் சே.
0: சரி, சின்மாயி பாடகி, இவரை தவிர வேறு எந்தெந்த பிரபலங்கள் கூட வந்து வேலை செய்திருக்கீங்க? நாங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் பார்த்திருக்கோம், இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க.
1: நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சமந்தாக்கு சாரி கட்டியிருக்கேன், த்ரிஷாக்கு சாரி கட்டியிருக்கேன், பிரியா மணிக்கு சாரி கட்டியிருக்கேன், அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாரோட ஃபேவரட் ஸ்னேகாக்காக்கு சாரி கட்டியிருக்கேன். அப்புறம் ரீசெண்டா விஜயகுமார் ஃபேமிலிக்கு அவங்களோட டாட்டர்ஸ்க்கு நான் சாரி கட்டியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு சாரி கட்டியிருக்கேன், லிஸ்ட் போயிட்டே இருக்கலாம்.
0: இந்த பிரபலங்கள் கூட வேலை செய்வது ஒரு பக்கமா இருந்தாலும் எல்லாருமே உங்களுக்கு ஒரு உறவுகளா, ஒரு அக்கா முறைக்கு வந்துட்டாங்க.
1: அது உண்மைங்க, அது உண்மை. எல்லாரும் வந்து என்னைய வந்து ஒரு தம்பியா தத்தெடுத்திருப்பாங்க.
0: அப்படியா? சரி, த்ரிஷா, சமந்தா, ஸ்னேகா, இப்படி பல நடிகைகள், முன்னணி நடிகைகள், எதுவும் விருப்பப்பட்டு கேட்பாங்களா, திவ்யா நீங்க எங்களுக்கு இப்படிதான் வேணும், இந்த மாதிரி தான் நீங்க எங்களுக்கு வந்து கட்டணும் அப்படின்னு கேட்பாங்களா, இல்ல நீங்க செய்யறது தானே?
1: நான் செய்யறத பார்த்துதான் கூப்பிடுறாங்க. அதனால அவங்களே சொல்லிடுவாங்க, திவ்யா உன்னோட டச், அந்த சிக்னேச்சர் டச் இருந்தா போதும், நீ பெஸ்டா எதை நினைக்கிறியோ அதை செய்ய, இதுதான் சாரி, இந்த சாரிக்கு எந்த ஸ்டைல் நல்லா இருக்குமோ நீ செஞ்சிருன்னு சொல்லிடுவாங்க. சோ அப்படிதான் நான் செய்யறேன். அண்ட் அவங்களுக்கு பிடிச்சு போய், மக்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போய் இருக்கு.
0: சரி, நீங்க வேலை செய்த இந்த பிரபலம், இந்த நடிகைகள் யார் கூட வேலை செஞ்ச ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்னும் அவங்க கூட வேலை செய்யணும், தொடர்ந்து செய்யணும், அது யாரு?
1: எல்லாரும் கூட தாங்க, எல்லாரும் கூட ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஆனா நிறைய நிறைய கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா அக்கா, ஸ்னேகா.
0: ஆமா,
1: ஸ்னேகா. ஏன்னா அவங்க வந்து ஸ்னேகாலயான ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க இந்தியால. சோ அவங்களோட சாரீஸ் எல்லாமே அவங்க மேலதான் நீங்க அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. நான் தான் கட்டுவேன், அவங்க வேற யாரையும் விட மாட்டாங்க சாரி ட்ரைவ் பண்றதுக்கு. அவங்களே தான் ட்ரைவ் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி திவ்யன் வந்தா திவ்யன் ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: இதுக்காக ஒவ்வொரு முறையும் நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் வருவீங்க?
1: ஒவ்வொரு முறையும் நீங்க ஃப்ளைட் புக் பண்ணி என்னோட பேமெண்ட் பே பண்ணி என்னை வர வச்சு அந்த ட்ரைப்பிங்ஸ் எல்லாம் செய்ய வைப்பாங்க.
0: சரி, ஆமா, நீங்க ஸ்னேகான் சொல்றப்ப ஒரு காணொளி பாத்துறோம், அது சாரி அது சேலை டிரைவ் இல்ல, ட்ரைப்பிங் இல்ல, அது வந்து ஒரு உங்களை பார்த்து திடீர்னு ஓடி வந்து அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்களே, அந்த ஒரு காணொளியும் பார்த்தோம்.
1: அது ரியலி ஒரு ஒரு ஒரு அன்ஃபர்கெட்டபிளான ஒரு ஒரு மூமெண்ட், ஐ வில் செரிஷ் மை ஹோல் லைஃப் டைம். ஏன் கேட்டீங்கன்னா, ஸ்னேகாக்கா மீட் பண்ணி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைப்பிங் எல்லாம் பண்ணி அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போயிருச்சு. அதுக்கப்புறம் 1 month அப்புறம் வந்து நான் சொல்லாம அவங்க ஷாப்புக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியும் அவங்க அங்கே வராங்கன்னு, ஏன்னா அவங்களோட மேனேஜர் எனக்கு சொன்னாங்க. நான் மேனேஜர் அவங்க கிட்ட சொல்லல நான் வரேன்னு. ஸோ அவங்க வந்து எதிர்பார்க்கல என்ன நான் அங்கே இருப்பேன்னு. நான் வந்து சரி சும்மா அக்கா வராங்க, அக்கா சும்மா ஒரு வீடியோ எடுப்போம்னு நான் எடுத்தா வீடியோ எடுத்தா அக்கா அதை வீடியோ பார்க்கல, என்னைய பார்த்துட்டு அது ஒரு வேற லெவல் ஒரு சந்தோஷத்துல வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சாங்க. தட்ஸ் வை ஐ டெல் யூ ரைட், லைக் அவங்க எல்லாரும் என்னைய வந்து ரொம்ப ஒரு குட்டி தம்பி மாதிரி பாக்குறாங்க.
0: சோ
1: அந்த அன்புக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
0: சரி, தயாராகும் முறை, அதாவது இப்ப இந்த பிரபலங்களுக்கு நீங்க தயாராகும் முறை வேறு மாதிரி இருக்கும். இப்ப இங்க நம் நாட்டுல கூட அந்த திருமணத்துக்கு வரவங்க அவங்களுக்கு நீங்க இந்த சேலை அலங்காரம் செய்வது வந்து வேற மாதிரி இருக்கும். என்ன மாறுபடும் பிரபலங்களுக்கு எப்படி எப்படி நீங்க தயார்படுத்துவீங்க?
1: என்கிட்ட கேட்டீங்கன்னா மாறுபடாது, சேம் தான். ஒரு பிரபலத்துக்கு நான் கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் தான் அதே இம்பார்ட்டன்ஸ் தான் நான் இங்க இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கும் கொடுக்கறது. சோ சேமா தான் இருக்குங்க,
0: அப்படிதான் இருக்கும்.
1: ஆமா,
0: இப்ப வந்து அந்த மனநிலை பதற்றம் அதெல்லாம் இல்ல. இப்ப கூப்பிட்டா
1: உண்மையா சொல்ல போனோம்னா அது பிரபலமாவும் இருக்கட்டும் கிளைண்டாவும் இருக்கட்டும், நான் யார போய் சாரி கட்ட போறதா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு அந்த பதுப்பதுப்பு இருக்கும், எனக்கு
2: இருக்கும்
1: ரொம்ப நர்வஸா இருப்பேன். ஏன்னா அது கரெக்டா பண்ணிடணும், ஏன்னா அவங்க எதிர்பார்த்து நம்மள கூப்பிட்டுருக்காங்க, அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம அதை பெர்ஃபெக்டா பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்.
2: சரி,
1: ஆனா பண்ணிருவேன்.
2: சரி திவ்யர், இன்னொரு கேள்வி, அதாவது அண்மையில நீங்க வந்து ஒரு புகைப்படங்கள் பதிவு செய்திருந்தீங்க, அது வந்து சில பேர் ஏஐயா கூட இருக்கலாம்னு சொல்லி கருத்துக்களும் வந்திருந்தன. அது என்னன்னா திருமணம், அதாவது ரஷ்மிகா விஜய் டேவர் கொண்ட திருமணம் ஏஐயா இருக்குமா அப்படின்னு. இருந்தாலும் அது ஏஐ இல்ல, அது உண்மையான ஒரு விஷயம், உண்மையான ஒரு நிகழ்ச்சி. சொல்லுங்க, அந்த வாய்ப்பு எப்படி வந்தது, எப்படி இருந்தது அந்த ஒரு விருந்து, திருமண விருந்து உபசரிப்பு போயிருந்தீங்களா?
1: ஹைதராபாத்ல நடந்த ஒரு ரிசப்ஷன், அவங்களோட ரொம்ப லிமிடெட் கிரவுட் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் அகெயின் சின்மயக்கா வந்து நான் அவங்க கூட ஒரு 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து ஐ காட் டு மீட் இவங்க ரஷ்மிகாவும் விஜய் தேவ் கொண்டவும். அந்த டைம்ல வந்து அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க நீயும் வா
2: பாடலுக்கு பிறகு அடுத்து உங்களுக்காக சின்ன ஒரு விளையாட்டு இருக்கு, பார்க்கலாம் என்னன்னு.
1: ஓகே டா.

0: தி சந்தோஷ் நாராயணன் கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டிருந்தோம். கதைப்போமா நிகழ்ச்சியில் இன்று திவேனோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி திவேன், சொல்லியிருந்தோம் இப்ப முதல்ல உங்களுக்கு சின்ன சின்ன புதிர்கள்லாம் இருக்கு அப்படின்னு. என்னன்னா நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க டாங் டாங்னு பதில் சொல்லணும். எப்படி? அதாவது விரைவா சொல்லணும், யோசிக்கலாம் கூடாது, என்ன பதில் வருதோ அதை சொல்லிடணும். சரியா? ரொம்ப சுலபமான கேள்விதான், உங்களை சார்ந்த கேள்வி தான்.
1: சரி ஓகே.
0: சரி, திவேனுக்கு பிடித்தது காஃபியா டீயா?
1: ரெண்டும் இல்ல.
0: அப்ப என்ன?
1: எனக்கு காஃபியும் குடிக்கிற பழக்கம் இல்ல, டீயும் குடிக்கிற பழக்கம் இல்ல. சத்தியமா?
0: சரி பரவாயில்ல. சரி, நீங்க வேலை செய்த முக்கியமான சினிமா நடிகைகளில் யார் கூட வேலை செய்தது ரொம்ப பிடிச்சிருந்தது?
1: சினேகா.
0: சினேகா, சரி. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்ப என்ன வச்சிருக்கீங்க?
1: நானும் என் டாகும்.
0: ஸ்டேட்டஸ் எழுத்து படிவமும் ஒண்ணு வச்சிருக்கீங்க?
1: ஓ, அது ஒண்ணு வைக்கல,
0: இருந்தது, நான் பார்த்தேன்.
1: நீங்க
0: மாத்திக்கணும் அப்படின்னு சில விஷயம் இருக்கும்ல. சில நேரத்துல அதிக நேரம் தூங்குற சில பேர் இருப்பாங்க, அதிக சாப்பிடுவாங்க, அது பலவீனம், வீக்னஸ் சொல்லுவாங்க. ஆமா,
1: சாரி சாரி, அதான் பலம். சாரி, ஐயோ, நான் தமிழ் கொஞ்சம்
0: பரவாயில்ல.
1: பலவீனம்
0: அப்படின்னு ஒன்று இல்லை, எல்லாமே சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாமா? சரி சரி. அடுத்து, நம் நாட்டில் அதிகமாக நீங்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவுனா என்ன உணவு?
1: சாக்கோத்தியாவ்.
0: எந்த ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் நாச்சும் உங்கள் கண் கலங்குனீங்க? எந்த ஒரு படத்தை பார்த்து?
1: சிறை.
0: சிறைப்படம், அண்மையில் வந்த சிறைப்படம். சரி, அண்மையில் அதிகமாக நீங்கள் முணுமுணுத்த ஒரு பாடல்னா, சினிமா பாடல்?
1: முத்துமலை.
0: முத்துமலை சின்மாய் பாடிய பாடல், நல்ல பாட்டு. ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு கார்ட்டூன்? சின்ன வயசுல கார்ட்டூன் பாத்தீங்களா?
1: இது, ஐயோ, அந்த பேரு வர மாட்டேங்குது, அந்த தொடப்பை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு, சூப்பர் சூஜி.
0: சூப்பர் சூஜி. சினிமாவில நிறைய இந்த காதல் அன்பை தெரிவிக்கக்கூடிய பல காட்சிகள் இருக்கும், ப்ரொபோசல் காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பார்த்து ரசித்த ஒரு இந்த காட்சினா என்ன காட்சி? நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் இந்த ப்ரொபோசல் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு காட்சி அது.
1: அந்த தாண்டவம் படத்தில் வர அந்த காட்சி,
0: விக்ரம்
1: அனுஷ்கா விக்ரமும் சேர்ந்து வர அந்த காட்சி.
0: சரி, அடுத்து, இந்த சேலை ட்ரெப்பிங் இதை நீங்கள் தேர்வு செய்யலினா, இதில் உங்களுக்கு வந்து இந்த துறையை நீங்கள் தேர்வு செய்யலினா என்னவா ஆயிருப்பீங்க? உங்களுக்கு ஒரு எதிர்கால ஆசை இருந்ததா? சின்ன வயசுல 7 வயசு, இந்த 6 வயசுலாம் இருந்திருக்கும்ல.
1: பைலட் ஆக ஆசை, ஆனா அதை ரொம்ப படிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அதுல இருந்து கொஞ்சம் பின்னால வந்து சரி ஒரு இன்டீரியர் டிசைனர் ஆகலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு.
0: சரி, கேள்விகளுக்கு டாங் டாங்னு பதில் சொல்லிட்டீங்க, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க இதுல. சரி, அடுத்து வந்து நாங்க ஒரு பட வசனம் மொழிபெயர்ப்போம், 2 பட வசனம். முதல்ல ஒரு பட வசனம் மொழிபெயர்ப்போம், அது என்ன படம்னு கண்டுபிடிங்க.
2: பாத்தியா எப்படி இருக்கு பாரு, ஹைட் எவ்வளவு கரெக்டா இருக்கு. தேங்க்ஸ். பட் என் ஃபியான்சே அவன் இருக்கான்ல, ஈ ஷோல்டர் ஹைட் தான் இருக்கான். சார், உங்க பேர் என்ன?
3: வீரா.
2: ஸ்வீட் நேம். இப்படி கை போட்டு திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் வீரா அப்படின்னா எப்படி இருக்கு? எத்தா இருக்கா? சரி, அது விடு, அவன் பேச்சாவது ஒழுங்கா பேசுறானா? இப்போ மெசேஜ் அமிச்சான், பட்டுக்குட்டி சாப்பிட்டியான்னு. என்ன பட்டுக்குட்டி செல்லுக்குட்டி,
3: கடுப்பா இருக்கு. ஆமாம், பின் கையில் கிஃப்ட்டு இல்லை, கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருக்கேன், அதுவே கண்டுபிடிக்க முடியல. என்னை பார்த்தா தனியாக நின்று தொலைகிற மாதிரியே தெரியுது. நானே கடுப்பில் இருக்கேன், அப்படி அழகாக வந்து பக்கத்தில் நின்றுட்டு வெறுப்பு ஏற்றிக்கிட்டேன். கிசு கிசுன்னு அடிச்சிட போகிறேன், ஓடி போய்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: நமது நேயர்கள் உதவியோட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் விஜய் படம்னு உங்களுக்கு

0: படன்னு தெரியும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்.
1: அந்த பீஸ் படத்துல வந்து விஜயும் பூஜாவும் வந்து பார்க்கிற முதல் முதல்ல அந்த பார்க்கிற காட்சி தான் அந்த காட்சி. இருந்தாலும் இது எப்படி வெற்றியை
0: பிடிக்கிற,
1: ஆமா இதை நான் வெற்றியா ஏற்றுக்கலாமா வேணாமா, என்ன நேர்கள் உதவி செஞ்சிருக்காங்க பரவாயில்ல, நேர்கள் உங்க வெற்றிக்கு காரணமா இருக்காங்க, அப்ப வெற்றியா ஏற்றுக்கலாம். அடுத்து ஒரு படம் இருக்கு, இதை நீங்க அங்க பார்க்க கூடாது, டிக்டாக் லைஃபா பாக்காதீங்க, நீங்களே சொல்லுங்க.
0: சரி
1: சரி.
2: எனக்கு குடும்பமா தொழிலாளிகளா? தொழிலாளிகள் தான் எனக்கு முக்கியம், அவங்க கூட தான் போயிட்டேன். போன பிறகுதான் தெரிஞ்சது அது நாடு கடத்தி வீர நாட்டுக்கு விடுறதுக்கு இல்ல, நடுக்கடல்லையே எங்களை சாவடிச்சு கடல்லையே தூக்கி போட்டதுதான் அவங்க திட்டம். நான் போராடி எல்லாரையும் கொன்னேன், 20 பேரை மட்டும்தான் என்னாலே காப்பாத்த முடிஞ்சது. நமக்கெல்லாம் உசுரா இருந்த துணியா இருந்த அந்த லேபர் லீடர், இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த முதலாளிய கொடூரமா கொன்னோம். அந்த முதலாளி பேர் சேவியர், உங்க அப்பா அவனை கொன்ன அந்த லேபர் லீடர் தேவா தேவராஜ். நான் வேலை செஞ்ச கம்பெனி பேர் 7C's, வேலை செஞ்ச ஊர் மாண்ட்வா.
1: சொல்லுங்க,
0: கரெக்டா? கூலி,
1: கூலி எப்ப கண்டுபிடிச்சீங்க, எந்த நேரத்துல இது கூலியா இருக்கும் அப்படின்னு? இந்த வசனம் அவர் யார்கிட்ட பேசுவாரு?
0: சத்யராஜ் கிட்ட பேசு.
1: இல்ல இல்ல, இது வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வரும். வாழ்த்துக்கள், இரண்டு கேள்விகளுக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு விருப்ப பாட்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, இருக்கா?
0: நிறைய இருக்கு,
1: அதுல ஒரு விருப்ப பாட்டு சொல்லுங்க நம்ம
0: கேட்கலாம்.
1: படிக்காதவன் பட பாட்டு, நவீன் ரஞ்சித் பாடிய பாடல். ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்
0: தெரியல, அதுல வர அந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் எனக்கு.
1: சரி, அடுத்து ஹே வெற்றி வேளா பாடலை கேட்கலாம். இது கதை போமா?

0: படிக்காதவன் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தோம். திவ்யனோடு தான் பேசிக் கொண்டிருந்தோம். சரி திவ்யன், முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். சமூக வலைத்தளம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கட்டும், உங்களுக்கு உங்களுடைய ரசிகர்கள் அதுல நிறைய நிறைய கருத்துக்கள், நல்ல நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க, எப்படி உதவி செய்தது இந்த சமூக வலைத்தளம் உங்களுக்கு?
1: உண்மையா சொல்ல போனா, நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு ஒரு ரீச்சுக்கு வந்திருக்கேன்னா அது சோசியல் மீடியா தான். பியர்லி சோசியல் மீடியா. நான் எங்கேயும் என் ஒர்க்கு கொண்டு போயிட்டு என்னை வந்து இது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது. எனக்கு வந்து சோசியல் மீடியா தான், சோசியல் மீடியானால்தான் என் வீட்டில் சோறு போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் சரி இந்த ஒரு ஒரு ஒரு பேஷன் எனக்கு வந்திருக்கு, எனக்கு இது செய்யலோன்னு ஆசை வந்தது. சரி எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டேன், அம்மா மேலே சாரி கட்டுறது வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டேன். அது வந்து நல்ல ஒரு ஒரு ரீச் கொண்டு வந்து, அதாவது உலகம் ஃபுல்லாக எல்லாரும் யூஎஸ்லேருந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்தியாவிலேருந்து காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுலேருந்து தான் நிறைய பேருக்கு எனக்கு தெரிய வந்தது. ஸோ என்னோட ஒரு டேலண்ட் வந்து வெளியே கொண்டு வந்தது வந்து சோஷியல் மீடியா தான். ஸோ இதை நான் என்ன சொல்வேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை நாட் ஈவன் யங்ஸ்டர்ஸ், எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ப்ரொசியூ சம்திங் நியூ ஓ ஹூ வாண்ட்ஸ் டு டூ பிஸ்னஸ் அவுட் ஆஃப் திஸ், ப்ளீஸ் யூஸ் சோஷியல் மீடியா இன் த பெஸ்ட் வே பாசிபிள். அது வந்து நம்மளுக்கு நம்மளை எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்.
0: நிச்சயமாகவே இந்த சமூக வலைத்தளத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமா நமக்கு அது மூலமா நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அதற்கு திவ்யன் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி திவ்யன், இப்பதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, நேரம் போனதே தெரியல. இந்த வேலையில உங்களுக்கு பல பேருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு இருக்கும் இந்த நேரத்துல, யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க? முக்கியமான நபர்கள்,
1: முக்கியமான எங்க அம்மா, என்னோட சின்னம்மா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னை வந்து ஒரு ஆணா இருந்துட்டு இது நீ செய்யக்கூடாது, இது வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஒரு ஒரு அசிங்கம், ஒரு அவமானம்னு அந்த மாதிரி பார்க்காம, இல்லை நீ பண்ணு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நீ பண்ணி நீ நிரூபி, இந்த இந்த சமுதாயத்துக்கு நீ நிரூபி, நீ இதை பெஸ்ட்டாக பண்ணலான்னு சொன்னது என்னோட ஃபேமிலி, என்னோட சொந்தம். அந்த சொந்தத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன். என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அண்ட் இப்போ மலேசியா மக்கள் எங்கே போனாலும் என்னை பார்த்துட்டு சாரி கட்டுற பையனை வந்து சொல்லி சில பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, அவங்க குட்டி பசங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இந்த அண்ணனை பாரு, இந்த அண்ணன் தான் சாரி எல்லாம் நல்லா கட்டுவார், ரொம்ப அழகாக கட்டுவார். அப்புறம் அந்த குட்டி பசங்களும் சொல்லுவாங்க, ஆமாம்மா ஐவ் காட் சீன் இன் ரீல்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ தமிழ் மக்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்தியாவில் என்னோட ஃபேன் பேஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, ஹைதராபாத், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் கிரவுட், ஹிந்தி கிரவுட், நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. அண்ட் என் கூடயே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப குட்டி, அது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சரி, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திரைக்கு பின்னால் இப்ப இருக்கீங்க, நீங்க இப்ப திரைக்கு முன்னால் வர போறீங்க, அதாவது எதுவும் படம் வாய்ப்பு எதுவும் வந்ததா?
1: என்னோட கசின்ஸ் எல்லாரும் மலேசியன் ஆர்டிஸ்ட் தான், சோ அவங்கெல்லாம் ஆர்டிஸ்டா இருக்கிற பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன், அங்கேருந்து பார்த்து ரசிக்கிறேன். நான் அங்க போறதுக்கு நான் எதிர்பார்க்க மாட்டேன்.
0: சரி திவ்யன், உங்களோடு பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி, நேரம் போனதே தெரியல. இருந்தாலும் உங்களுடைய அடுத்தடுத்து எதிர்கால திட்டங்கள் கண்டிப்பா நிறைய இருக்கும், அந்த எதிர்கால திட்டங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சாதிக்கணும், உலக அளவுல உங்களுடைய இந்த விஷயம், இந்த தொழிலை பற்றி எல்லோருமே பேசணும் திவ்யன் அப்படின்னு சொல்லி, அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆகவே நீங்களும் நிறைய பேருக்கு முன்னோடியாகவும் இருக்கீங்க இந்த வேலையில், உங்களை பார்த்து இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னு ஆண்களுக்கே பல ஆர்வமும் வந்திருக்கு.
1: நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் என்னோட விஷஸ்.
0: சரி, வாய்ப்பு கிடைத்தால், நேரம் கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். இங்கு மின்னலம் அறிவிப்பு அறைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14. கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்

இந்த வேளையில் இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் எங்களோடு தொடர்ந்து பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நானும் விடை பெறும் நேரம் வந்துவிட்டது. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன் குமார். அவருடைய நிகழ்ச்சியும் கேட்க மறக்காதீங்க. விடைபெறுகிறேன் நான் சசி.

0: சபா சரவா சமமான வளர்ச்சியை எட்டுவதில் மடானி அரசாங்கம் கடப்பாடு. கமதான் காவாய் விழா மலேசிய மடானி உணர்வில் உள்ள சகோதரத்துவத்தை வலுப்படுத்துகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சிறந்த கல்வி வாய்ப்புகள், தரமான சுகாதார பாதுகாப்புக்கான அணுகல், விரிவான அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் சபாவும் சரவாக்கும் சமமான நிலையான வளர்ச்சியின் பலன்களை பெறுவதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் கூறினார். இரு மாநிலங்களிலும் உள்ள மக்கள் மேலும் மாண்புமிக்க வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்வதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று காமதான் விழா காவாய் நாளை முன்னிட்டு வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டார். காவாய் பிறநாளும் காமதான் விழாவும் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கு அடித்தளமாக விளங்குவதோடு மலேசியர்களிடையே புரிந்துணர்வை வளர்ப்பதற்கான சிறந்த தளமாகவும் விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை சபாவில் உள்ள கடாசான் டூசுன் மூரட் உட்பட ரூமோஸ் சமூகத்தினர் கொண்டாடும் காமதான் விழா ஒரு கலாச்சார கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது மாநிலத்தின் பல்லின சமூகத்தின் நன்றி உணர்வு, ஒற்றுமை உள்ளிட்ட ஒத்துழைப்பின் அடையாளமாக விளங்குகிறது என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தமது காமதான் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இன்றும் நாளையும் கொண்டாடப்படும் இவ்விழா இனம் மதம் கலாச்சார பின்னணி வேறுபாடின்றி மலேசியர்களின் நல்லிணக்கத்தையும் பிரதிபலிக்கிறது என்றார் அவர். மலேசிய மக்கள் பாரம்பரியத்தை பாதுகாத்து கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டாடி மலேசிய மடானி உணர்வில் உள்ள சகோதரத்துவத்தை வலுப்படுத்துமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடேல் அழைப்பு விடுத்துள்ளார். தமது காமதான் விழா காவாய் நாள் வாழ்த்தினை முகநூலில் பதிவிட்ட அவர், இக்கொண்டாட்டம் மக்களிடையே குடும்ப உணர்வினை அணுக்கப்படுத்தும் வேளை ஒற்றுமை மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என்றார். அறுவடை விழாவாக திகழும் காமதான் நாளை சபாவால் கடாசான் டூசோன் மூரோட் ருங்கு சமூகத்தினர் இன்றும் நாளையும் கொண்டாடுவர். காவாய் திருநாளை சரவாவால் டயாக் மக்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் இரண்டாம் நாள்களில் கொண்டாடுவர். மகளிர் வாசிப்பு கழகம் KPM வாசிப்பு கலாச்சாரத்தில் ஆர்வம் கொண்ட தாய்மார்கள், சிறுமிகள், இளம் பெண்கள் உட்பட பல்வேறு வயதினரை ஒன்றிணைக்கும் தளமாக செயல்படும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே கூறினார். இது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, மாறாக சமூகத்தில் அறிவாற்றலை வலுப்படுத்தும் முதன்மை தளமாக மாறும் ஆற்றலையும் கொண்டுள்ளதாக அவர் சொன்னார். அதுமட்டுமின்றி மக்கள் மத்தியில் வாசிப்பு உபகரணங்களின் அணுகலை உந்தச் செய்யும் ஆற்றலையும் மகளிர் வாசிப்பு மன்றம் கொண்டுள்ளது என்றார் அவர். இன்று பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் மகளிர் வாசிப்பு மன்றம் அறிமுகப்படுத்தப்படுவதாக ஃபர்லினா குறிப்பிட்டார். இனம் தொடர்பில் சர்ச்சைகளை எழுப்பவோ பாகுபாடு பார்க்கவோ கூடாது என சபா மக்களை மாநில துணை முதல்வர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜோகிம் குன்சலாம் கேட்டுக்கொண்டார். காமதான் திருநாளை முன்னிட்டு அனைவரும் ஒரே கூடையின் கீழ் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கடைபிடிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். அங்குள்ள இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் சில தரப்பினரின் நடவடிக்கை நீண்ட காலமாக வேரூன்றியிருக்கும் ஒற்றுமைக்கு மறுட்டலை ஏற்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். கடாசான், டூசோன், மூரோட் மற்றும் ரூங்கோஸ் KDMR-ன் அடையாளத்தை களங்கப்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்திய அவர், அது ஒரு அமைப்பாக தொடர்ந்து நிலைத்திருக்க அனைவரும் பாடாற்ற வேண்டும் என்றார். இணையத்தில் சிறாரின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்யும் வகையில் அவர்களை பராமரிக்கும் பொறுப்புள்ள பெரியவர்கள் அனைவரும் தங்களின் கூட்டு பொறுப்பை ஏற்க வேண்டும் என இயங்கலை பாதுகாப்பு செயற்குழு தலைவர் தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹாஷிம் தெரிவித்தார். சிறாரை பாதுகாப்பதில் பெற்றோர் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள், பராமரிப்பாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் உட்பட சமூகத்தினரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் இணையத்தில் வன்முறை, குற்றம், சூதாட்டம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களிலிருந்து சிறாரை பாதுகாப்பதில் பொது விழிப்புணர்வையும் ஒத்துழைப்பையும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். தொண்டை வலி உள்ளவர்களுக்கும் தங்கள் உரையாடலை மற்றவர்கள் கேட்க விரும்பாதவர்களுக்கும் மெல்லிய குரலில் பேசுவது சிறந்த தேர்வாக கருதப்படுகிறது. அவர்களுக்கு இந்த செயல் பாதகத்தை ஏற்படுத்துவதில்லை. இருப்பினும் மெல்லிய குரலில் பேசுவதை ஒரு தொடர்ச்சியான பழக்கமாக கொண்டிருந்தால் அது குரல் வளையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இது உண்மையில் குரல் வளையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பது பலருக்கு தெரியாது என மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் சான்சலர் துவான்கோ மொஹ்ரிஸ் மருத்துவமனையின் ஒதோரினோ லாரிங்கோலாரஜி தலை கழுத்து அறுவை சிகிச்சை துறையின் நிபுணர் மருத்துவர் நதிரா முகமத் சக்ரி தெரிவித்தார். விசாக தினத்தையும் பேரரசரின் பிறந்த நாளையும் முன்னிட்டு இரு நாள்களுக்கு இலவச ஃபேரி சேவை வழங்கப்படுவதாக பினாங்கு துறைமுக ஆணையம் SPPP-யும் பினாங்கு துறைமுக நிறுவனமும் அறிவித்துள்ளன. சுல்தான் அப்துல் ஹாலிம் தளத்திலிருந்து ராஜா துன் ஊடா தளத்திற்கான இருவழி சேவைகளும் இதில் அடங்கும் என SPPP-யின் தலைவர் டாத்தோ யோ சூன்ஹின் தெரிவித்தார். பெருநாள் காலங்களில் நெரிசலை குறைப்பதற்காகவும் மக்களின் பயணத்தை எளிதாக்குவதற்கும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை கடந்த ஆண்டு விசாக தினத்தின்போது 7127 பாதசாரிகளும் 2221 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் இந்த இருவழி ஃபேரி சேவையை பயன்படுத்தியுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: தாய்லாந்து கம்போடிய எல்லையில் ஆசியான் கண்காணிப்பு படையை நிறுத்தி துரித நடவடிக்கை மேற்கொண்ட மலேசியாவை அமெரிக்கா பாராட்டியது. வட்டார அமைதிக்கும் தென்கிழக்காசிய சுமை பகிர்வு முயற்சிக்கும் இந்நடவடிக்கை முக்கிய பங்களிப்பாக உள்ளது என அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் கூறினார். மலேசியாவும் ஆசியானும் பதற்றத்தை குறைக்கவும் அரசு தந்திரத்தை ஆதரிக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளன. இது கூட்டு முயற்சியின் வாயிலாக பாதுகாப்பை நிலைநாட்டும் வட்டாரத்தின் கடப்பாட்டினை காட்டுகிறது என சிங்கப்பூரில் நடைபெறும் 2026 IISS ஷங்கிரிலா மாநாட்டில் கலந்து கொண்ட பீட் ஹெக்ஸத் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக வட அமெரிக்க சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்தும் வகையில் இருதரப்பு வர்த்தக பேச்சின் முதல் சுற்றை அமெரிக்காவும் மெக்சிகோவும் நிறைவு செய்தன. 2020 நடைமுறைக்கு வந்த அமெரிக்க மெக்சிகோ கனடா உடன்பாடு USMCA அதன் முதல் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இதற்கான தொடர் கலந்துரையாடல் வரும் புதன்கிழமை தொடங்குவதாக மெக்சிகோ பொருளாதார அமைச்சர் மார்சிலோ எப்ராட் கூறினார். பல்கேரியா சோஃபியா விமான நிலையத்தில் அமெரிக்க ராணுவ விமானங்களை நிறுத்தி வைக்க அடுத்த மாதம் இறுதி தொடங்கி அனுமதி இல்லை என பிரதமர் ரூமன் ராடெவ் கூறினார். முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான தொலைபேசி உரையாடலின் போது பல்கேரியா மக்கள் எதிர்கொள்ளும் விசா சிக்கலை உடனடியாக தீர்க்குமாறு ராடெவ் கேட்டுக்கொண்டார். இருப்பினும் சாதகமான பதில் எதுவும் டிரம்பிடமிருந்து கிடைக்கவில்லை என்பதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு சுற்றுலா செல்ல விசா விலக்களிப்பு இல்லாத கடைசி ஐரோப்பிய ஆணைய நாடாக பல்கேரியா உள்ளது. நிறைவாக விளையாட்டு கார்பந்து. நியூகாசல் யுனைடெட்டிலிருந்து ஆந்தனி கார்டனை பெறுவதை குறித்து பார்சிலோனா உறுதிப்படுத்தியுள்ளது. அவருக்கான ஊதியம் 80 மில்லியன் யூரோ வரை அதிகரிக்கப்படும் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2031 June 30 வரைக்குமான உடன்பாட்டில் கார்டன் கையெழுத்திட்டுள்ளார். அந்த 25 வயது விளையாட்டாளர் இப்பருவத்தில் நியூகாசலுக்காக 17 கோல்களை புகுத்தி ார் அதில் 10 கோல்களில் வெற்றியாளர் லீக் ஆட்டங்களிலாகும். இந்நிலையில் சிறுவயதிலிருந்து பார்சிலோனாக்காக விளையாடுவது தமது கனவு என கார்டன் குறிப்பிட்டுள்ளார். சபா சரவா சமமான வளர்ச்சியை எட்டுவதில் மடானி அரசாங்கம் கடப்பாடு. காமாத்தான் காவாய் விழா மலேசிய மடானி உணர்வில் உள்ள சகோதரத்துவத்தை வலுப்படுத்துகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

வாடா பையா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் இரவுல மட்டுமே உங்களை சந்திச்சிட்டு இருந்த நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மதிய வேளையில் இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு இணைகின்றேன். நான் பிரவீன்குமார். மாலை 4 மணி வரை உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். நீண்ட விடுமுறை வேற ஆரம்பமாயிருச்சு, அதனால எல்லாரும் உற்சாகமா இருப்பீங்க இல்லையா? வைப் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த மாதிரி பாடல்கள் தான் அதிகம் எதிர்பார்ப்பீங்க. அதனால உற்சாகமான பாடல்களா இந்த முதல் 1 மணி நேரத்திற்கு கேட்டு ரசிக்கப் போகின்றோம். இந்த ஒரு பாடலுக்கு பிறகு இன்றைய ஒரு தலைப்பு இருக்குங்க, அந்த தலைப்புக்கு நீங்க எங்களுக்கு அழைத்து பதிலளிக்க போறீங்க, உங்களோட விருப்ப பாடல்களையும் விரும்பி கேட்க போறீங்க. அடுத்த பாடல் சாய் அபயங்கர் கொண்டு வராரு, இதோ

அந்த பாடல்ல வர்ற மாதிரி இல்ல இல்ல அடுத்த 4 நாளைக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உற்சாகமா இருப்பீங்க இந்த வேலையில. அதனாலேயே அந்த உற்சாகத்தோட சேர்ந்து உங்களுக்காக ஒரு தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா, நம்ம ரொம்ப விரும்பி நம்ம ரொம்ப நேசிக்கிற நம்முடைய வாகனங்கள், மகிழுந்தா இருக்கட்டும் இல்ல மோட்டார் வண்டியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பெயர் வைப்பாங்கங்க. சிலர் சில செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த படிக்காதவன் திரைப்படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும் போது அதையே வந்து ஒரு எடுத்துக்காட்டா வைத்துட்டு நிறைய பேர் பெயர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்னுடைய வாகனத்துக்கு கூட ஒரு பெயர் வைத்திருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய வாகனங்களுக்கு நீங்க ஏதாவது பெயர் வைத்திருப்பீங்க இல்லையா, செல்ல பெயர். நீங்க எல்லாமே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் கூட இவங்க இந்த பெயர் வச்சு கூப்பிடுவாங்க அவங்க வாகனத்தை, அந்த வாகனத்து கூட பேசுவாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கோ இல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அனுபவங்களோ இருந்தா இப்பவே நீங்க அழைத்து எங்ககிட்ட உங்க வாகனங்களுடைய பெயர் என்ன அப்படின்றத சொல்லலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாடல் கானா முத்து, இசைவாணி மற்றும் சந்தோஷ் நாராயணன் அனைவரும் இணைந்தே கொண்டு வராங்க. நிறைய பேசலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்
2: மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
3: சிம்பிள்
2: சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
4: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்ஸ்.

0: ஹலோ, வணக்கம். நம்ம மீனகா பேசுறேன்.
1: மீனகா, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். விடுமுறை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியா? அதோ அதுவும் வந்து ஏதோ ஒரு நிறைய திட்டங்களோட தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
0: ஆமா, இப்பதான் ஒரு திட்டத்தை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: ஓ, சரி சரி சரி, சொல்லுங்க, அந்த வாகனத்தின் பெயர் என்ன? உங்கள் வாகனத்தின் பெயர்?
0: எனக்கு வந்து ரெண்டு மோட்டர் பைக்ஸ் இருக்கு. என்னோட மோட்டர் பைக்ஸ் பேர் வந்து பருத்தி வீரன் மாறா.
1: ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடித்த திரைப்படங்களா?
0: கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், பேர் ரொம்ப பிடிக்கும். அதனால
1: பருத்தி வீரன் எப்படி இருப்பாரு, மாறா எப்படி இருப்பாரு?
0: பருத்தி வீரன் வந்து
1: பெரிய சிசி மோட்டார் வண்டியா இருந்திருக்கணும்.
0: பருத்தி வீரன் வந்து தம்பி இல்ல?
1: ஓ, தம்பி.
0: மாறா வந்து அண்ணன்.
1: மாறான்றது வந்து இந்த மாதவன் நடித்த திரைப்படம், அதுதானே சொல்றீங்க?
0: சூரரை போற்று இல்ல?
1: ஓ, சூரரை போற்று. ஓ, அந்த மாறா. ஓ, அதனால அண்ணன் தம்பி.
0: ஆமா, அண்ணன் தம்பி.
1: மாறா அண்ணன், பருத்தி வீரன் தம்பி. சிங்கம் சிறுத்தைன்னு வச்சிருக்கலாம், அவனும் நல்லா இருந்திருக்கும்.
0: வித்தியாசமா
1: சிறப்பு. ரொம்ப நன்றி மீனகா அழைத்ததுக்கு.
0: நன்றி.

ஆட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜெயா இம்பெக்ட், 3331672173.

0: விசாலாட்சி, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் வாகனத்தின் பெயர் என்ன?
1: என்னோட வாகனத்து பெயர் வந்து தம்பி.
0: தம்பியா?
1: தம்பி,
0: இப்பதான் ஒருத்தவங்க அழைச்சு சொன்னாங்க, மாரா பருத்திவீரன், சூர்யா கார்த்தி தம்பி, சூர்யா கார்த்தியோட அவங்களோட ரெண்டு பேரையும் என்னோட மோட்டார் வண்டிக்கு வைத்துட்டேன். நீங்க வந்து தம்பின்னு வச்சிருக்கீங்க, ஏன்னா அவர் வந்து உங்க தம்பி மாதிரியா?
1: இல்ல, அப்படி இல்ல. அந்த வாகனத்தை வாங்கும் போது சொன்னாங்க, இல்லம்மா வாகனம் கூட தாம்பரத்துல போட்டுல தும்பரத்துல இருக்காங்க, திரும்பாமா ஆண் பெண் இருக்காங்க, ஆனா இவரை பார்த்தா ஆண் மாதிரி இருக்காரு அப்படின்னு. அப்ப அப்பல இருந்து என் தம்பி மாதிரி என் தம்பின்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி தம்பி தம்பின்னு அப்படியே கூப்பிட்டாச்சு.
0: தம்பி எப்படி இருக்காரு இப்ப?
1: நல்லா இருக்காங்க. அவரு ஒன்னும் கழுவு இல்ல, காலையில கூட சொல்லிட்டு,
0: ஐயோ
1: எக்ஸசைஸ் போகும்போது நான் சொன்னேன், ஐயோ அம்மா கழுவவே இல்லடா, இல்லடா கழுவுற அம்மா தைவே இல்லடா.
0: அக்கா தானே நீங்க, எப்படி அம்மாவா நீங்க?
1: இல்ல இல்ல, என்னோட மக சொன்னாங்க.
0: ஓ அப்படியா? சரி சரி, தம்பியை நல்லா பாத்துங்க. எத்தனை வயசு ஆயிருச்சு தம்பிக்கு?
1: எட்டு
0: வயசு
1: ஆயிருச்சு.
0: சுதந்திர நாள் என்று பிறந்த தம்பி. அவரு பிறந்த நாள் இல்ல, உங்க வீட்டுல புகுந்த நாள். அதுதான் வந்து மிரடைக்காவின் முதல் தினம். சரி, ரொம்ப நன்றி உங்களுடைய தம்பியை பத்தி சொன்னதுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.

0: வணக்கம் கல்யாணி.
1: இந்த காரு வாகனம் மட்டும்தான் சொல்லாமா, இல்ல வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லாம் கூட பேச சொல்லலாம்?
0: சொல்லுங்க, நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு பிடிக்கும். எதற்கு பேர் வைத்திருக்கீங்க நீங்க?
1: நான் வந்து என்னோட வாஷிங் மிஷினுக்கு வந்து தில்லாச்சின்னு வச்சிருக்கேன்.
0: தில்லாச்சியா? பேரே வித்தியாசமா இருக்க.
1: ஆமா, என் நெசியோட வைஃப் பேரு திலங்கா. இவங்க பேரு வந்து நான் தில்லாச்சின்னு கூப்பிடுவேன். தில்லாச்சி, இன்னைக்கு துணி கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன், சாரி. ஆனா நல்ல வேலை செஞ்சு கொடுக்கணும் செல்லம் இல்ல.
0: தில்லாச்சி என்னையாச்சும் திரும்ப உங்கள்ட்ட ஏதாச்சும் சொல்லிருக்காங்களா? தில்லாச்சிக்கு தங்கச்சி விசாலாச்சின்னு வச்சிடலாமா?
1: அந்த பிராண்டிங்கும் பாப்பேன், பிராண்டும். அந்த இப்ப என்னோட மிஷின் கிட்ட போனதுனால அவங்களோட எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க, கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு பேரு தில்லாச்சி.
0: சரி, ரொம்ப சிறப்பு. வாகனத்தை பத்தி கேட்டோம், நீங்க உங்க வீட்டுல இருக்கிற இந்த சாதனங்களுக்கு பெயர் வைத்து அதன் கூடயும் பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பு உங்க கூட பேசினது, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: சார், நான் முருகன் புக்கி புரத்தவங்கள இருந்து அழைக்கிறேன் சார்.
1: முருகன் எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷம், சிறப்பாக இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: ரொம்ப மகிழ்ச்சி, நானும் ரொம்ப சிறப்பா இருக்கேன். சரி சொல்லுங்க, உங்கள் வாகனத்தின் பெயர் என்ன?
0: எனக்கு இரண்டு வாகனம் இருக்கு சார். ஒன்னு வந்து வெள்ளையன் அவர் பேரு, ஒன்னொருத்த வந்து கருப்பு நேரத்துல கருப்பி அவர் பேரு.
1: வெள்ளையன் மற்றும் கருப்பி.
0: கருப்பு வெள்ளையன் வந்து வெள்ளை கலர்ல இருப்பாரு, இவரு கருப்பு. அதனால வெள்ளையன், அவர் கருப்பி அப்படின்னு.
1: இருவருமே வந்து மகிழுந்துகளா?
0: ஆமா சார்.
1: உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒற்றுமை இருக்கு.
0: சொல்லுங்க சார்.
1: என்னோட வாகனமும் வந்து வெள்ளை நிறத்துலதான் இருப்பாரு, அதனால அவருக்கு நான் ஒரு பெயர் வச்சேன் சுமார் ஒரு 9 வருடங்களுக்கு முன்பு. அவரோட பெயர் வந்து வால்டர் ஒயிட். வெள்ளையன் நீங்க தமிழ்ல வைத்திருக்கீங்க. அப்ப வந்து நான் ஒரு ஒரு ஆங்கில தொடர் பார்த்துட்டு அந்த தொடர்ல எனக்கு ஒரு கதாபாத்திரம் பிடிக்கும், அதனால நான் அப்படி வச்சிட்டேன். எப்படி இருக்காங்க வெள்ளையனும் கருப்பியும் வீட்டுல?
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க சார். ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: போறதுன்னா எதுனா சொன்ன எடுத்துட்டு போயிருவேன் நானு.
1: அப்படியா? இப்ப விடுமுறைக்கு எங்கேயாச்சும் போறீங்களா?
0: விடுமுறைக்கு போறேன் சார், ஹோம் டவுனுக்கு போலான்னு.
1: ஓ, வெள்ளையன் கூடயா கருப்பி கூடயா?
0: கருப்பி கூட போயிட்டு இருக்கு.
1: ஓ, சரிங்க சரிங்க, பாத்து போங்க, பாதுகாப்பா போங்க. ரொம்ப நன்றி.
0: கண்டிப்பா.

உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரே கணபதி. சபாவில் இன்றும் நாளையும் காமாத்தான் விழாவை கொண்டாடும் கடசான் டூசோன் மூரோட் உட்பட ரோமோ சமூகத்தினருக்கு உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ ஆர்மிசான் முகமது அலி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார். காமாத்தான் விழா அறுவடை பெருநாளாக மட்டுமில்லாமல் நாட்டில் குறிப்பாக சபாவில் பல்வேறு இன மக்களிடையே நல்லிணக்கத்தின் அரணாக விளங்கும் ஒற்றுமை கலாச்சார பாரம்பரியம் மற்றும் ஒற்றுமை உணர்வின் சின்னமாகவும் விளங்குவதாக அவர் கூறினார். உலகளாவிய விநியோக நெருக்கடிக்கு நடுவே மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கும் பொருட்டு பொருளாதார நடவடிக்கைகள் சீராக இருப்பதை உறுதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொழில் முனைவோர் தற்போதைய பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதில் தங்களது வணிகங்களுக்கு உதவுவதற்காக அரசாங்கம் வழங்கும் SMESRF திட்டத்தின் கீழ் நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நிதி நிறுவனங்களின் எண்ணிக்கை முன்னர் அறிவிக்கப்பட்ட 18 வங்கிகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது 20 வங்கிகளுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்துள்ளார். அல்நீனோ காரணமாக இவ்வாண்டு வழக்கத்திற்கு மாறான வறண்ட வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வெப்ப அலைகள் காட்டுத்தீ சம்பவங்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM வலுப்படுத்தி வருவதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ நோர்ஹிஷா முகமது கூறினார். பருவில் 11 வட்டாரங்கள் 41 மாவட்டங்களை உட்படுத்தி 60 நாள்களுக்கு அவசர நிலை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் நோக்கில் இந்த அவசர நிலை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது ஜூன் 1 நாள் நடப்புக்கு வருகிறது. விளையாட்டு. 2026 எம்பயர் நெக்ஸ்ட் ஜென் தொடர் பிக்கல் பால் போட்டி நாட்டில் உள்ள சிறாருக்கான பிக்கல் பால் விளையாட்டின் சூழலை மேம்படுத்தும் வழித்தடமாக செயல்படுகிறது. அதோடு இளம் விளையாட்டாளர்களை உருவாக்கும் ஆரம்பகட்ட தளமாகவும் அது அமைவதை போட்டியின் இணை தோற்றுநர் வாங் காங் வுன் சுட்டிக்காட்டினார். சிறாருக்கான பிக்கல் பால் போட்டிக்கான வரவேற்பை மதிப்பிட இந்த முதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அந்த கடந்த ஒரு மணி நேரம் எல்லாரும் அவங்க வாகனங்களுடைய செல்ல பெயரை சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அழைப்பு விடலங்க, தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் அழைச்சிட்டு இருக்காங்களேன்னு கொஞ்ச நேரம் முன்பு எடுத்தா கூட கண்மணி சொல்லியிருந்தாங்க. அவங்க வாகனத்தின் பெயர் வந்து ஆதிரன், ஆதி பாய்னு கூப்பிடுவாங்களாம். அவரோட தான் வந்து எங்கேயோ பயணிச்சுட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி நிறைய பேர் பயணத்துல இருப்பீங்க. உங்களோட எல்லாருடைய பயணமும் வந்து ரொம்ப சுமூகமா நல்ல முறையில அமையட்டும் அப்படின்னு சொல்லி இப்போது நீங்க டிக்டாக் நேரலை வாயிலாக புது பாடல்களை எங்க கிட்ட விரும்பி கேட்கலாம். புது பாடல்கள்ங்க, மீண்டும் சொல்றேன். எப்போது நம்ம வேற வேற இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் டிக்டாக் நேரலை போகும்போது எல்லாரும் வந்து தீராயிசையில போகிற பாடல்கள், அப்புறம் பழம் பாடல்கள் இதெல்லாம் விரும்பி கேட்பீங்க. இல்ல, இந்த நேரத்துல நீங்க புது பாடலை தான் கேட்கணும். அதனால நாங்களும் ஒளிபரப்ப தயாரா இருக்கோம். வாங்க இணையங்கள் டிக்டாக் நேரலையில் நிறைய பேசலாம், நிறைய பாடல்களும் கேட்கலாம். தொடக்க பாடல், இந்த மணி நேரத்தின் தொடக்க பாடலை யுவன் சங்கர் ராஜா கொண்டு வராரு. இதோ

டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாம் இணைந்துட்டாங்க, பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு யாரும் இந்த 90-ஆம் 80-ஆம் ஆண்டு பாடல்களை கேட்காம எல்லாம் புது பாடல்களா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் பாடல்கள் வேணும்னா இப்போதே நீங்கள் எங்களுடைய டிக்டாக் நேரலையில் இணையலாம். சரி, தொடக்க பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா வனிதா விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்க நிறைய பாடல் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா இந்த பாடலை தான் முதல் பாடலா கேட்டிருந்தாங்க. அதனால அந்த பாடலை ஒளிபரப்பிடலாம். கௌஷிக் கிரீஷ் மற்றும் பத்மலதா கொண்டு வராங்க.

0: ஸ்லாங்கூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா? நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இது அப்படி சொல்லியிருக்காங்க. கடைசியா
0: இவ்வளவு நேரம்
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

ஆரம்பத்துல இருந்து நம்ம இசையமிசையும் தொகுப்பு ஒரு மாதிரி உற்சாகமா போயிட்டு இருந்தது. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வைபான பாடல்கள் தான் கேட்க போறோம். ஆனா நம்ம நேயர்கள் டிக்டாக் நேரலையில வந்து அந்த வைபு வேணா கொஞ்சம் இதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. மாயநதி பாடலை கவித்ரா சங்கரன் விரும்பி கேட்டிருந்தாங்க. சரி, அடுத்து வரக்கூடிய பாடலை ரோஹிணி விரும்பி கேட்டிருக்காங்க. சித் ஸ்ரீராம் கொண்டு வராரு இதோ.

0: அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
1: புத்தம் சரணம் கச்சாமி.
0: மின்னல ஃபேமின் விசாக தின வாழ்த்து.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையிலிருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.

டிக்டாக் நேரலை வாயிலாக நம்ம நேயர்கள் விரும்பி கேட்கும் விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில ஆரம்பத்துல இருந்து உற்சாகமா போயிட்டு இருந்த நம்ம கொஞ்சம் இதமான பாடல்களா நம்ம நேயர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி அடுத்து ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் வரும். அதற்கப்புறம் மீண்டும் நம்ம அந்த உற்சாக மனநிலைக்கு போயிடலாம். இந்த வேலையில உங்களுக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த ஒரு வேலையில வேண்டும்னா டிக்டாக் நேரலை வாயிலா வாங்க, இணையங்கள் நிறைய பேசலாம், பாடல்களையும் கேட்கலாம். இப்ப வந்த பாடலை வந்து கா விரும்பி கேட்டிருந்தாங்க, பிறை தேடும் அப்படின்ற பாடலை. அடுத்த பாடலை ருத்ரா விரும்பி கேட்டிருக்காரு, சித் ஸ்ரீராம் மற்றும் பத்மலதா கொண்டு வராங்க. இதோ

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதேதான்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இதமான பாடல்களோடு பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில கடைசி ஒரு இதமான பாடல் வருது, அதன் பிறகு மீண்டும் உற்சாகமான அந்த ஒரு பாடல்களுக்கு நம்ம தாவி விடலாம். இந்த பாடலை இந்த ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த வா வாத்தி அப்படின்ற பாடலை விக்னேஷ் தன்னுடைய மகனுக்காக டிக்டாக் நேரலையில விரும்பி கேட்டிருந்தாரு. அடுத்து வரக்கூடிய பாடலை நம்ம கூட ரொம்ப நேரமா பயணிச்சுட்டு இருக்கிற டிக்டாக் நேரலையில நவ்யா ஜெயச்சந்திரன் விரும்பி கேட்டிருக்காங்க. பாம்பே ஜெயஸ்ரீ, பல்ராம் மற்றும் சுனிதா எல்லாரும் இணைந்தே கொண்டு வராங்க. இதோ

எப்படி இருந்தது டிக்டாக் நேரலையில நம்ம நேயர்கள் விரும்பி கேட்ட பாடலாம். இன்னும் எல்லாரும் இணைந்து என் கூட உரையாடிட்டு இருக்காங்க. டிக்டாக் நேரலையில் இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. இப்போது நம்ம கூடவே பயணிச்சிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இந்த தொகுப்பின் கடைசி விருப்ப பாடலை தேவிகா பிரகாஷ் விரும்பி கேட்டிருக்காங்க. விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வராங்க. இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சபாவிற்கான இடைக்கால சிறப்பு மானியம் 600 மில்லியன் ரிங்கேட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தின் 40 விழுக்காடு வருவாய் தேவையை நிறைவு செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக இஃது உள்ளது. இந்த விவகாரத்தை அறிவித்த பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இதுகுறித்து கூட்டரசு மாநில அரசாங்கங்களுக்கு இடையே முழுமையான கலந்தாய்வு மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மனித பண்புகளை தொடர்ந்து வலுப்படுத்தி ஒற்றுமை உணர்வை பேணுவதோடு அறநெறி சார்ந்த நாகரிகமான அறிவார்ந்த இலக்கவியல் சமூகத்தை உருவாக்குமாறு ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஆரன் அகோடாகாங் எல்லா மலேசியர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் உள்ள பௌத்த மதத்தினருக்கு வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் அல்லது அரசாங்கத்துறையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் காணொலிகளையோ பொய் தகவல்களையோ பரப்பும் எந்தவொரு தரப்பு மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அரசு துறைகளின் நம்பகத்தன்மையை தற்காத்துக் கொள்ள இதுபோன்ற நடவடிக்கை அவசியமாவதாக பொதுச்சேவை துணை தலைமை இயக்குநர் டத்தோ முகமது ஷைஃபுல் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். நியூசிலாந்து அதன் தற்காப்பு செலவினங்களை சீராகவும் நிலையாகவும் உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளது. அடுத்த 8 ஆண்டுகளுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2 விழுக்காட்டை ராணுவத்திற்கு செலவிட இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் கிறிஸ் பேங்க் கூறினார். இவ்வாண்டு தற்காப்புத்துறைக்கு 924.62 மில்லியன் அமெரிக்க டாலரை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டில் உலகளவில் மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் 2 மடங்கிற்கு அதிகமாக உயர்ந்துள்ளதாக ஐநா கூறுகிறது. அக்காலகட்டத்தில் 9,788 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2024 4,617 இருந்ததாக ஐநா தரவுகள் காட்டுகின்றன. விளையாட்டு 2026 சிங்கப்பூர் பொதுப்பூப்பந்து. நாட்டின் முதன்மை ஆடவர் இரட்டையர் ஆரன்சியா சோவோயிக் காலிறுதியில் சீனாவின் லியாங் வே கிங் வாங் சாங்கின் வேகமான ஆட்டத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் போனதை தேசிய இரட்டையர் தலைமை பயிற்றுநர் ஹரி இமான் பிரங்காடி ஒப்புக்கொண்டார். மேலும் ஆரன் ஊயிக் பல தவறுகளை செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இணைகின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் எப்படி போயிட்டு இருக்கு இந்த நீண்ட விடுமுறையின் முதல் நாள்? கண்டிப்பா நிறைய திட்டங்களோட ரொம்ப சிறப்பா உற்சாகமா போயிட்டு இருக்கோம். டிக்டாக் நீரலைக்கு போனப்ப நம்ம நேயர்கள் எல்லாரும் இந்த இதமான பாடல்களா அள்ளி தெளிச்சிட்டாங்க நம்ம மேல. அதனால மீண்டும் இந்த சனிக்கிழமை பொழுது ஒரு உற்சாகமான பாடலில் இருந்தே தொடங்குவோம். எஸ்டிஆர் ஆண்ட்ரியா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா கொண்டு வராங்க. இன்னும் நிறைய பேச போகின்றோம், நிறைய பாடல்களை கேட்க போகின்றோம். இது இசையும் இசையும்.

இமைக்கா நடிகள் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, இந்த வார மின்னல் போட்காஸ்ட் இன்று அந்த நம்முடைய மின்னல் போட்காஸ்டின் அந்த ஒரு காணொளி பார்த்தீங்கன்னா நம்ம மின்னலுடைய சமூக ஊடகங்களில் வெளியானது. காலை மணி 10 நீங்க வந்து அங்க போய் பார்க்கலாம். இந்த வாரம் என்ன கதையை பத்தி பேசியிருக்கோம், என்ன தலைப்புனா காதல் கசப்பு காரம், அதாவது காதல் கதைகள். அதுவும் இந்த வாரம் ஒரு அனைத்துலக காதல் கதை. இங்க நம்ம மலேசியால உள்ள ஒரு இளைஞர் வந்து ஒரு வெளிநாட்டு பெண்ணை காதலிச்ச கதையை தான் அந்த ஒரு கதையில சொல்லியிருந்தாரு. அதை காணொலியா சில காட்சிகளை நம்ம வெளியிட்டு இருக்கோம். நீங்க முழு உரையாடலையும் கேட்கணும்னா அந்த சமூக ஊடகத்திற்கு கீழேயே வந்து நம்ம அந்த இணைப்பு கொடுத்துருப்போம். அந்த இணைப்பு வாயிலா அந்த முழு கதையையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய கதை இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது காதல் கதை இருக்கலாம், இல்ல உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அவங்க காதல் கதையை கேட்கும் போதே அப்படி இருக்கும், அவ்வளவு வித்தியாசமா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து சோகமா இருக்கும், இது வேற யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு இருக்கும். எந்த கதையா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். இது வந்து நம்ம கதையா மட்டும் பார்க்கல, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் தான் செஞ்சிட்டு இருக்கோம். உங்க கதை எங்களுடைய மின்னலின் சமூக ஊடகங்களில் மின்னல் போட்காஸ்டில் இடம்பெற வேணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து உங்களுடைய பெயர், தொடர்பு எண், அதோட என்ன கதை வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க தெரியப்படுத்தினாலே போதும், நாங்களே உங்களை தொடர்பு கொள்வோம். அடுத்த பாடல் சிம்பு மற்றும் வினீதா கொண்டு வராங்க இதோ.

0: ஸ்லாங்கூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா? நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இது அப்படி சொல்லிருக்கா கடைசியா
0: இவ்வளவு நேரம்.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
2: தங்க தங்க

0: வணக்கம், தனேஷ் தானே பேசுறீங்க? தனேஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். புதிதா ஒரு வாகனம் வாங்கிருக்கீங்களா?
1: நன்றி.
0: அதுக்காக உங்க நண்பர்கள் வந்து உங்க என்ன கொடுத்து உங்களுக்கு அழைக்க சொல்லிருந்தாங்க. அந்த நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறீங்க? அவங்க அவங்க பெயர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: இது வேறயா?
0: ஆமா. சரி, எப்படி இருக்கு, புதிதாக ஒரு வாகனத்தை நீங்க வாங்கிருக்கீங்க, எந்த அளவிற்கு இந்த இது வந்து ஒரு கனவா இருந்தது உங்களுக்கு?
1: இது ஒரு பிளான் பண்ண ஒரு விஷயம் தான், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கலதான்.
0: அப்படியா?
1: என்னதுன்னா, அதான் தேவைக்கேற்ப ஒண்ணு வாங்கணும்ல, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆனா இதுக்கு முன்னே ஒரு காடி வச்சிருந்தேன் தான், ஆனா என்ன சொல்றது, அந்த காடியும் இதுக்கு முன்னே வந்து மைவி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் பல வருஷமா எனக்காக உழைச்சிருச்சு. உண்மை கதை
0: கொஞ்ச நாள் ஆகும். எல்லாம் புதுசு புதுசா சொல்லிட்டே இருக்கீங்க என்னமோ இன்னைக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் எல்லாம் நல்ல வகையில இருக்க வேண்டும். இந்த ஒரு வாகனமும் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு அமைய வேண்டும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தனேஷ். ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: ஞாயிற்றுக்கிழமை பெயர் சூட்டு விழாவாம் தனேஷுடைய அந்த புது வாகனத்துக்கு. இதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் ஒரு புதிதா ஒரு வியாபாரம் தொடங்கி இருக்கலாம், வாகனம் வாங்கியிருக்கலாம், மனை கட்டி இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் நாங்க அழைத்து வாழ்த்துக்கள் சொல்லணும். அவங்களுக்கு வாழ்த்து தேவை, அவங்களுக்கு ஆதரவு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து எங்களுக்கு வந்து செய்தி மட்டும் அனுப்புங்க. இவங்களுக்கு வந்து அழைச்சி சொல்லுங்க, இவங்க இந்த சாதனையை புரிஞ்சிருக்காங்கன்னு. நாங்க அழைத்து அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க எல்லா நேரமும் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் தீப்தி சுரேஷ் கொண்டு வராங்க. பத்த வைக்க போற பாடல் இது.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

கோவா திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டி இன்னும் ஒரு 12-13 நாட்களில் தொடங்க உள்ளது இல்லையா? அதனால அதை சுற்றி நிறைய செய்திகள், நிறைய உள்ளடக்கங்கள், நிறைய காணொலிகள் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் இந்த உள்ளடக்கங்கள்லாம் நிறைய ஆயிருச்சு. எல்லாரும் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற அந்த பெயர்ல நிறைய காணொலிகள் வெளியிடுவதை நம்மளால பார்க்க முடிகின்றது. அந்த மாதிரி அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ஒரு உள்ளடக்க தயாரிப்பாளர் வேலன்ஸ் காசினி இவரோட பெயர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் வித்தியாசமா 48 நாடுகளில் இருந்து வந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து இந்த ஃபிஃபா உலக கிண்ணத்துக்கு போக போறாங்க. அதுல அதிக ப்ராப்ளம்னா யாரு, போர்த்துகலை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அர்ஜென்டினாவை சேர்ந்த லியோனல் மெஸ்ஸி இப்படின்னு இவங்க இருவர் தான் ஆக பிரபலமா இருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுலயே வந்து குறைவான பிரபலமா இருக்கும் எந்த ஒரு விளையாட்டு வீரர் அந்த மொத்த 48 நாடுகள்லயே உலக கிண்ணத்துல பங்கேற்க போவதிலேயே ரொம்ப குறைவான பிரபலத்தை பெற்றவர் யார் அப்படின்றத வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி இன்ஸ்டாகிராம்ல வந்து அதிக பின்தொடர்பவர்கள் இருப்பாங்க, ஆக குறைவான பின்தொடர்பவர்கள் யாருக்கு இருக்காங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஆய்வு மாதிரி செய்து கண்டுபிடிச்சிருக்காரு. நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு கார்பந்து வீரர் டிம் பெயின், இவருக்கு வந்து 4000 பேர் தான் வந்து இவரை பின்தொடர்ந்தாங்களாம். இந்த விஷயத்த அவர் சொன்னது தான் சொன்னாரு, இப்ப 4000 பேர்லாம் பின்தொடரலங்க. ஏறக்குறைய 1.5 மில்லியன் பேர் அவரை வந்து இப்ப பின்தொடர்றாங்களாம். இதுதான் அந்த சமூக ஊடகத்தின் இந்த காலகட்டத்தில் உள்ள அந்த ஒரு ஆதிக்கம், அந்த ஆதரவு எல்லாமே வந்து ஒரு நாள்ல மாறிடும் இல்லையா, அதற்கு வந்து இதுவும் வந்து இன்னொரு ஒரு சான்று அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இசையும் தொகுப்பில் அடுத்த பாடல் ரம்யா நம்பீசன் கொண்டு வராங்க, பாண்டிய நாடு அப்படின்ற படத்திலிருந்து இது.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

கேலியேவா அவர் இன்னும் பார்க்கலையா, ஆனாலும் அவருடைய இருப்பிடத்துல காதல்ல அவரை மிஞ்ச முடியாதான், அந்த மாதிரி வரிகள் வந்தது இல்லையா. நீங்க ஏக் துஜே கேலியே பாத்திருக்கீங்களா, அந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் நடித்த திரைப்படம்ல அது. சரி, இந்த ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம் என்னன்னா, அந்த இசை மியூசியம் தொகுப்புல வந்து உற்சாகமான பாடலா கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் வந்து உற்சாகமான பாடல்கள் தான் ஒளியேறும் இந்த ஒரு அங்கத்துல. அது ஏன்னு எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா மதியம் ஒரு மணிக்கு பிறகு, அதாவது நம்ம மதிய உணவிற்கு பிறகு எல்லாத்துக்கும் ஒரு சோறு வருமா. அப்ப சிலர் தூங்குவதற்கு தான் நம்ம பார்த்திருப்போம், அதாவது மதிய வேலையில தூங்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சிலர் இருக்காங்களா, இது மதிய வேலையில தூங்குறதா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபப்பட்டுருவாங்க. மதிய வேலையில தூங்கினா எப்படி எங்களுக்கு இரவு தூக்கம் வரும் அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் அந்த மதிய வேலையில, மதிய உணவுக்கு பிறகு அவங்களை வந்து எப்போதுமே உற்சாகமா வைத்துக் கொள்வதற்கு. அதனாலதான் இந்த உற்சாகமான பாடல்களை கேட்பாங்க. அதனாலதான் நீங்க சோர்வடைந்துடக்கூடாதுன்னு நம்ம உற்சாகமான பாடலை ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கின்றோம் இசையமிசையும் தொகுப்பில் உங்களுக்காக. ஆனா மாலை மணி நான்காக போது இல்லையா, இதோட இதம் உங்களை ஒட்டிக்கொள்ளுமே. அதனால தீரா இசைக்கு வழிவிடுவதற்கு முன்பாக நாமும் கொஞ்சம் இதத்தை அப்படியே கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் கொண்டு வராரு. இதோ

ஏ ஆர் ரஹ்மான் கொண்டு வந்த பாடல் அதுங்க. சரிங்க, இன்றைய இசையும் இசையும் தொகுப்பும் ஒரு நிறைவை நாட போகின்றது. கடைசி பாடலை, நிறைவு பாடலை நம்ம எட்டிவிட்டோம். இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது, உரையாடல்கள் எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்து தீரா இசையில் நம்ம இசை ஞானி தான் ஆழ்வார் இல்லையா, அவருடைய ஆட்சி தான் அதிகமா இருக்கும். அதனால இன்றைய இசையும் தொகுப்பின் கடைசி பாடலும் ஒரு இசை ஞானி அவருடைய குரல்லையே வரும் ஒரு பாடலை தான் கேட்க போகின்றோம். தீரா இசையிலும் இணைந்திருங்கள். இன்று தீரா இசையில் உங்களை சந்திக்க நளினி அச்சுதன் தயாரா இருக்காங்க. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சபா புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் நிராகரித்துள்ளார். கூட்டரசு அரசாங்கம் சபாவிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 10 பில்லியன் ரிங்கிட் வருவாய் பெறுகிறது. ஆனால் மேம்பாட்டு செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி வழங்கப்படுவதன் மூலம் அந்த தொகை மேலும் அதிகமாக 17 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு அடுத்த மாதம் 1 நாள் தொடங்கி ஆகஸ்ட் 31 வரை ஓப்ஸ் கசான் 6 புள்ளி சுழியத்தை செயல்படுத்தவுள்ளது. உலகளாவிய விநியோக நெருக்கடி காரணமாக விநியோகத் தொடர் செலவுகள், இன்றியமையாத பொருள்களின் விலை ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய தாக்கம் கருதி இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்படுவதாக அமைச்சின் செயலாக்கப் பிரிவு தலைமை இயக்குநர் டாத்து அஸ்மான் அடாம் தெரிவித்தார். பினாங்கு துன் டாக்டர் அவாங் சாலையில் குற்றவியல் செயல்களில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக காவல்துறையினர் உள்ளூர் ஆடவர் ஒருவரை கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்டவரின் வாகன முகப்பு பட கருவியின் பதிவு சமூக ஊடகங்களில் பரவியதையடுத்து அந்த 37 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டதாக பரடாயா காவல்துறை தலைவர் ACP அனுவால் அப்துல் வஹாப் தெரிவித்தார். மியான்மர் அதிபர் மின் ஆங் லியாங் அண்டை நாடான இந்தியாவுக்கு 5 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். அதிபர் பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் இந்தியாவுக்கு செல்வது இதுவே முதல் முறை. ராணுவ முன்னாள் தலைவரான ஆங் லியாங் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாகவும் வட்டார பன்னாட்டு அண்மைய விவகாரங்கள், இருவழி உறவுகள், பல துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடவிருக்கிறார். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ட்ரக் கவிழ்ந்ததில் 18 பேர் பலியானார்கள், 29 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 10 சிறாரும் அடங்குவர் என அதிகாரிகள் கூறினர். அந்த சரக்குந்து அண்டை நாடான பாகிஸ்தானிலிருந்து அவர்களை ஏற்றி வந்தபோது அந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. விளையாட்டு ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கார்பந்து இறுதியாட்டத்தில் பிரான்சின் பாரிஸ் சென் ஜெர்மெயின் PSG-யும் இங்கிலாந்தின் ஆர்சனலும் மோதவுள்ளன. புதாபெஸ்ட் புஷ்கர்ஸ் அரங்கில் மலேசிய நேரப்படி 12:00 அவ்வாட்டம் தொடங்கும். நடப்பு வெற்றியாளரான PSG பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள உறுதி பூண்டுள்ளது. பிரிமியர் லீக் பட்டத்தை வென்ற ஆர்சனல் ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ணத்தையும் வெல்ல கங்கணம் கட்டியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். திரா இசை மீண்டும் நம்மை இணைத்து வச்சிருக்கு. மாலை நேரத்து மயக்கம் கூடும் நேரம் இது. நீங்க எங்கிருந்தாலும் இன்றைய பாடல்கள் அத்தனையும் உங்க மனசுக்குள்ள புகுந்து மயக்கத்தை கூட்ட போகுதுங்க. இன்றைக்கான சனிக்கிழமை பொழுது உங்களுக்கு நல்ல அனுபவங்களை மட்டுமே சேர்க்கட்டும். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை திரா இசை 28 மணி வரைக்கும் பாடல்களை கொண்டு உங்க மனசுக்கு மருந்து பூச போறோம். நீங்களும் எங்க கூட பேச போறீங்க, பாடல்களை சேர்ந்து ரசித்திருக்க போறோம். அப்படியே நீங்க இப்போ பயணத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு துணையாக பாடல்கள் உங்க கூடவே இருக்க போகுது. இப்போதே கூட நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்கள் மனம் விரும்பும் 80ஆம் 90ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை நீங்க எங்களுக்கு அழைத்து கேட்கலாம். நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கும் திரா இசையில். அடுத்து வரும் 4 மணி நேரத்திற்கு உங்களுக்கான சொர்க்கம், உங்களுக்கான சொர்க்கத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:38. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:38.

0: பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த

0: பரமேஸ்வரி பேசுறேன்.
1: பரமேஸ்வரி எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
0: பத்திகேஸ்ல இருந்து பேசுறேன்.
1: பத்திகேஸ்ல இருந்து. சரி சொல்லுங்க, வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓய்வா உட்காந்துருக்கீங்க மாலை நேரத்துல?
0: நாங்க வந்து இங்க வியாபாரம் செய்யறேன், மஜிந்தியால.
1: என்ன வியாபாரம்?
0: மிக்சர், ஓமாபுடி இதெல்லாம் விக்கிறேன்.
1: ஓ அப்படியா, சரி. இப்ப அங்கதான் இருக்கீங்களா?
0: ஆமா ஆமா, அங்கதான் இருக்கேன்.
1: வியாபாரத்தின் கூடவே அப்படியே கூப்பிட்டு பேசிடலானே. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: குளியிலே ஆட வந்த வானத்தின் விளக்கே. சின்ன தம்பி பாட்டு.

0: பன்னீர் புஷ்பங்கள் படத்துல இருந்து.
1: ஆமா
0: சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வருது.
1: ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.
2: ராதே என் ராதே.
3: Mm-hmm.

0: வணக்கம்ங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் விஜய் பேசுறேங்க.
1: விஜய், எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
0: பெர்த், ஆஸ்திரேலியா.
1: பெர்த், ஆஸ்திரேலியால இருந்து?
0: ஆமாங்க.
1: ஆஸ்திரேலியால இப்போ மின்னல் ஒழிச்சிட்டு இருக்கு.
0: ஆமாங்க, நான் தவறாம வந்து எவ்ரி சாட்டர்டே நான் வந்து கேப்பேன். எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். ஓ, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசிருக்கோம்ல, சில மாதங்கள் ஆச்சு போல.
0: தட்ஸ் ரைட்.
1: எப்படி இருக்கீங்க விஜய்?
0: நல்லா இருக்கேன்.
1: என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
0: சின்ன சின்ன மேகம் என்னை தொட்டு போகும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மின்னல் FM, நான் அரசி பேசுறேன், சுங்கை புலோல இருந்து.
0: அரசி சொல்லுங்க. அரசி, சுங்கை புலோல என்ன பண்றீங்க? அங்கதான் இருக்கீங்களா இல்ல வேலையா இல்ல சும்மா போயிருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, சுங்கை புலோல தான் இருக்கேன். இப்ப நான் கேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் இன்னைக்கு வராரு, அவரை பிக்கப் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன்.
0: பாருங்களேன், மனசுக்குள்ள பூ பூத்திருக்குமே. எங்க இருந்து வராரு?
1: ஆக்சுவலி அவரு வெளியூர்ல வேலை செய்யறாரு, சோ மாசத்துக்கு தடவை வருவாரு. சோ இன்னைக்கு வராரு, நான் போய் பிக்கப் பண்றதுக்கு போறேன்.
0: அப்ப அந்த மனநிலையோட பாடல் கேட்கணும். சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: நான் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பான பாடல் கேட்கலாம், முடியுமா?
0: அப்படிங்களா?

0: காதல கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் விறுவிறுப்பா. சரி சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு
1: பாக்கலாம்? ஓகே, நான் தங்க மகன் படத்துல இருந்து வா வா பக்கமா அந்த பாட்டு கேட்கலான் இருக்கேன்.
0: முடியலங்க, அவர் வந்துட்டு வா வா பக்கம் வா.
1: எடுத்துக்கோங்க.

0: வணக்கம் நளினி அக்கா.
1: யார் பேசுறீங்க தங்கி? யார் அது?
0: நான் நவ்யா பேசுறேன்.
1: நவ்யா, சொல்லுங்க நவ்யா, என்ன பாட்டு வேணும் நவ்யாக்கு?
0: ஓகே, நவ்யாக்கு ரொம்ப நாள் இந்த பாடல் கேட்கணும்னு ஆசை. நெஞ்சும் பாடும் புதிய ராகம் காலம் ஒன்றே தேடுதே.
1: தேடட்டும் தேடட்டும் தேடட்டும், கொடுக்கறோம்.
0: நன்றிக்கா, நன்றிக்கா.

0: களம். இது நம் ஊர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

0: Linkums.
1: சபாவுக்கான இடைக்கால மானியம் 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பொருளாதார நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும், வேலைவாய்ப்புகளுக்கு உத்தரவாதம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கூட்டரசு அரசாங்கம் சபாவுக்கான இடைக்கால மானியத்தை 1 பில்லியன் ரிங்கேட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தியுள்ளது. அந்த மாநிலத்தின் 400 விழுக்காடு வருவாய் கோரிக்கையை நிறைவு செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக இஃது உள்ளது. மடானி அரசாங்கம் சபாவின் உரிமைகளை ஒருபோதும் மறுத்ததில்லை. மாறாக அந்த கோரிக்கையை சீராகவும் பொறுப்பான முறையிலும் செயல்படுத்த அது எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் கூறினார். அவர் சபா மாநில நிலையிலான கமதான் விழாவை தொடக்கி வைத்து உரையாற்றினார். இவ்வேளை சபா புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் நிராகரித்துள்ளார். கூட்டரசு அரசாங்கம் சபாவிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 10 பில்லியன் ரிங்கிட் வருவாய் பெறுகிறது. ஆனால் மேம்பாட்டு செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி வழங்கப்படுவதன் மூலம் அந்த தொகை மேலும் அதிகமாக 17 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். அதேவேளை சபாவிற்கான பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோலிய எரிவாயு, எல்பிஜி ஆகியவற்றுக்கான கூட்டரசு அரசாங்கத்தின் உதவித்தொகை இந்த ஆண்டு 3 பில்லியன் ரிங்கேட்டுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டு 1 பில்லியன் ரிங்கேட்டாக இருந்தது. உலகளாவிய விநியோக நெருக்கடிக்கு நடுவே மக்களுக்கான வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு பொருளாதார நடவடிக்கைகள் சீராக இருப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைகளுக்கு துணை புரியும் வகையில் குறிப்பாக நாட்டின் எண்ணெய் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதே தற்போதைய முன்னுரிமையாகும் என்று அவர் கூறினார். மேலும் வேலை வாய்ப்புகளை தக்கவைக்க பொருளாதாரம் தொடர்ந்து இயங்குவதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றார் அவர். இவ்வேளை விநியோகச் சங்கிலி தொடர்ந்து நிலையாக இருக்க தொழில்துறையினருடன் அரசாங்கம் இணைந்து செயல்படுவதுடன் வெளிநாடுகளுடனும் கலந்துரையாடல்களை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாக தினத்தை முன்னிட்டு அனைத்து மலேசியர்களும் தொடர்ந்து மனித நேயத்தை வலுப்படுத்தவும் ஒற்றுமை உணர்வை உயிரூட்டவும் மேலும் அறநெறி சார்ந்த நாகரிகமான அறிவார்ந்த இலக்கவியல் சமூகத்தை உருவாக்கவும் ஒற்றுமை அமைச்சர் டத்து ஏரன் அகுடாகாங் அழைப்பு விடுத்தார். நாட்டில் உள்ள பௌத்த மதத்தினருக்கு தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்ட அவர் இவ்வாண்டுக்கான விசாக தின கருப்பொருளான இலக்கவியல் யுகத்தை எதிர்கொண்டு கூட்டு அறிவாற்றலை பேணுதல் பொருள் புதிந்த ஒன்றாக உள்ளது என்றார். இந்த இலக்கவியல் காலகட்டத்தில் வெறுப்பை தூண்டும் பகிர்வுகள் நாட்டின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் மரியாதை, கண்ணியம், சமூக நிலைத்தன்மை போன்ற மடானி விழுமியங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என டத்து ஏரன் அகுடாகாங் வலியுறுத்தினார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு அடுத்த மாதம் 1ஆம் நாள் தொடங்கி ஆகஸ்ட் 31 வரை ஓப்ஸ் கசான் 6 புள்ளி சுழியத்தை செயல்படுத்தவுள்ளது. உலக கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை தூண்டிய உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து லாப மீட்டுதலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய விநியோக நெருக்கடி காரணமாக விநியோக தொடர் செலவுகள், இன்றியமையாத பொருள்களின் விலை ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய தாக்கம் கருதி இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்படுவதாக அமைச்சின் செயலாக்கப் பிரிவு தலைமை இயக்குநர் டத்து அஸ்மான் அடாம் தெரிவித்தார். 2011 விலை கட்டுப்பாடு லாப மீட்டல் தடுப்புச் சட்டம் 7(2)(3) கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை வணிகர்கள் சூழலை சாதகமாக பயன்படுத்தி நியாயமற்ற முறையில் விலைகளை உயர்த்துவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அமைச்சு அல்லது அரசாங்கத்துறையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் காணொலிகளையோ பொய் தகவல்களையோ பரப்பும் எந்தவொரு தரப்பும் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அரசு துறைகளின் நம்பகத்தன்மையை தற்காத்துக் கொள்ள இதுபோன்ற நடவடிக்கை அவசியமாவதாக பொதுச்சேவை துணை தலைமை இயக்குநர் டதோ முமத் ஷைஃபுல் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். அதுமட்டுமின்றி இது பொதுச்சேவை நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கக்கூடும். இருப்பினும் இந்த விவகாரம் முதலில் துல்லியமாக ஆராயப்படுமேயன்றி கண்மூடித்தனமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
1: மியான்மர் அதிபர் மின் ஆங் லியாங் அண்டை நாடான இந்தியாவுக்கு 5 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். அதிபர் பதவியேற்ற பின் அவர் இந்தியாவுக்கு செல்வது இதுவே முதல் முறை. ராணுவ முன்னாள் தலைவரான ஆங் லியாங் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாகவும் வட்டார பன்னாட்டு அண்மைய விவகாரங்கள், இருவழி உறவுகள், பல துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடவிருப்பதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். மும்பைக்கு செல்லும் முன் திங்களன்று ஆங் லியாங் புதுடெல்லியில் அதிபர் திரௌபதி முர்முவை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2030 ஆண்டுக்குள் சீனாவுக்கான ஏற்றுமதியை 50% அதிகரிக்கும் தனது இலக்கை கனடா முறியடிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் வாங் யீ தனது கனடிய சகா அனிதா ஆனந்துடனான சந்திப்பின்போது கூறினார். முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுப்பெற்றால் சீனாவுக்கான கனடாவின் ஏற்றுமதி 100% அதிகரிக்கக்கூடும் என்று வாங் கருதினார். கனடா தனது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவதாக ஆனந்த் தெரிவித்தார். இவ்வேளை வாங் 3 நாள் பயணமாக கனடா சென்றுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் அவர் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஆன்மீக நடவடிக்கையாகவும் இது அமைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீரான உடல்நலத்துடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வெள்ளை மாளிகை மருத்துவ நிபுணரின் குறிப்பை வெளியிட்டுள்ளது. வால்டர் ரீட் தேசிய ராணுவ மருத்துவ மையத்தில் இம்மாதம் 26ஆம் நாள் நடைபெற்ற ஆண்டு மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து இவ்வாறு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. டிரம்பின் கைகளில் காணப்பட்ட காயங்களுக்கு அடிக்கடி கை குலுக்குவதே காரணம் என்று அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது பொதுவான மற்றும் பாதிப்பில்லாத பக்க விளைவு என்றும் அது விவரித்தது. செயற்கை நுண்ணறிவு AI உதவியுடன் மேம்படுத்தப்பட்ட இதய மின் வரைபடங்களின் ஆய்வின் அடிப்படையில் டிரம்ப் 79 வயதிலும் இளமையான தோற்றத்தை கொண்டிருப்பதாக மருத்துவர் கேப்டன் ஷான் பர்பேபெல்லா கூறினார். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ட்ரக் கவிழ்ந்ததில் 18 பேர் பலியானார்கள், 29 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 10 சிறாரும் அடங்குவர் என அதிகாரிகளை மேற்கோள் காட்டி AFP செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த சரக்குந்து அண்டை நாடான பாகிஸ்தானிலிருந்து அவர்களை ஏற்றி வந்தபோது அந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இவ்வேளை இவ்வாண்டு தொடக்கம் இதுவரை பாகிஸ்தானிலிருந்து 447,400 ஆப்கானியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக ஐநா அகதிகள் நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நிறைவாக விளையாட்டு. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கால்பந்து இறுதியாட்டத்தில் பிரான்சின் பாரிஸ் சென் ஜெர்மன் PSG-யும் இங்கிலாந்தின் ஆர்சனலும் மோதவுள்ளன. புதாபெஸ்ட் புஸ்கஸ் அரங்கில் மலேசிய நேரப்படி நள்ளிரவு 12 மணிக்கு அவ்வாட்டம் தொடங்கும். நடப்பு வெற்றியாளரான PSG பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள உறுதி பூண்டுள்ளது. 22 ஆண்டுகளுக்கு பின் பிரிமியர் லீக் பட்டத்தை வென்ற ஆர்சனல் ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ணத்தையும் மெல்ல கங்கணம் கட்டியுள்ளது. முதன்மை ஆட்டக்காரர்கள் சிலர் காயத்திலிருந்து மீண்டு இறுதி ஆட்டத்தில் களமிறங்குவதால் ஆர்சனலுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அதன் பயிற்றுநர் மிக்கேல் ஆர்டேட்டா கூறியுள்ளார். சபாவுக்கான இடைக்கால மானியம் 1.5 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பொருளாதார நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும், வேலைவாய்ப்புகளுக்கு உத்தரவாதம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

சனிக்கிழமை திரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். திரா இசையின் பாடல்கள் அத்தனையும் உங்க மனசுக்குள்ள புகுந்து ஏதோ பண்ணது அது மட்டும் எங்களுக்கு தெரியும். உங்க மனச அந்த மனசுக்குள்ள இருக்கிற நிம்மதிய ரொம்ப முக்கியமா பாத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடையது. பாடல்களை கொடுக்கும் அதே வேளையில் அந்த 80-90 காலகட்டத்துல அந்த அழகான நினைவுகள் எல்லாம் இருக்கும்ல, அதை நீங்க யோசிச்சு பாப்பீங்க. அதெல்லாம் திரும்ப கிடைக்குமாங்க, எங்கெங்க திரும்ப அந்த காலகட்டத்துக்குள்ள போய் நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்புங்க, அத்தனை நினைவுகளையும் இன்றைய பாடல்கள் உங்களுக்கு அப்படி மீட்டெடுத்து உங்க கைகள்ல கொடுக்க போகுது. அப்படியே எங்க கூடவே இணைந்திருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிக்டாக் நேரலையிலும் நம்ம இணைந்திருக்க போறோம். அங்கேயும் வாங்க, உங்க பதிவுகளை காண காத்திருக்கின்றது திரா இசை.

கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-97-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

உங்கள் மாலை நேரத்து மயக்கத்தை கூட்டவே தீரா இசை நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. அதாவது என்னன்னா, அந்த மாலை நேரத்துக்கான மயக்கத்தையும் தீரா இசை தான் கொடுக்கும், அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் தீரா இசை தான் கொடுக்கும். மருந்து தேடி நீங்க வேற இடம் எங்கேயும் தேடிலாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. மயக்கமும் கொடுக்கும், அதுக்கான மருந்தையும் கொடுக்கும். சரி, இன்றைக்கு தீரா இசையில என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் இடம்பெற காத்திருக்கின்றன? காலையிலிருந்து நம்முடைய பாடல்களின் முன்னோட்டம் நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா அதோ இப்போ கேட்டு

ஆமாங்க, இந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கு இரவு 8 மணி வரைக்கும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இடையே 7:15 சிறுகதையும் உங்களுக்காக இடம்பெறும். தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: தொண்ணூறாம் ஆண்டிலே லிங்கம்
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மைநாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3-1-9-7-29-19.
4: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.

சொர்க்கத்தின் வாசப்படியே உங்களுக்காக நாங்க அனுப்பி வச்சோம். சனிக்கிழமை தீரா இசையில நம்ம இருக்கோம். சனிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொன்னாலே கேட்டு மறந்த பாடல்கள், கேட்க மறந்த பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படியாவது ஒரு பாடலை தேடி எடுத்து உங்களுக்காக கொண்டுட்டு வருவோம். அது என்னவோ எப்போதுமே நம்ம சொல்றது தாங்க, அது வந்து வற்றா கடல் மாதிரி, வற்றா சமுத்திரம் மாதிரி. உங்களுக்கு ஒரு பாடல் கண்டிப்பா நாங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல தேடி எடுத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி அடுத்து நாம கேட்க போற பாடல் வந்து ஈரமான ரோஜாவே திரையில் இடம்பெற்ற பாடல், கோதண்ட ராமை.

0: உடன் கொடுத்திருக்காரு இசை இளையராஜா. கேட்கலாம் இது நாம் கேட்டு மறந்த பாடல். கேட்க மறந்த பாடல்.
1: ஆஹா ஆஹா ஆஹா.

பார்வையினாலே கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ். சரிங்க, இன்னும் தொடர்ந்து பாடல்கள் எல்லாம் இருக்கு. மாலை 6 மணிக்கு பிறகு உங்களுக்கான திரை சார்ந்த சினிமா சார்ந்த கேள்விகளும் காத்திருக்கு. 6 மணிக்கு பிறகு என்ன கேள்வி அப்படின்னு சொல்றோம், நீங்களும் அழைத்து பதில் சொல்ல காத்துருங்க. 6 மணிக்கு பிறகு தாங்க, இப்போ எல்லாம் அழைக்கக்கூடாது. 6 மணிக்கு பிறகு கேள்வியை கேட்டுட்டு அழைச்சு சரியான பதில் சொல்லி, நிச்சயமா சரியான பதில் சொல்லிடுவீங்க, அது நமக்கு தெரியும். எப்படி தேடி பிடிச்சு கொண்டு வந்தாலும் சரியான பதில் உங்ககிட்ட இருந்து வந்துடும். பரவாயில்ல, நாமும் காத்திருக்கோம், நீங்களும் காத்துருங்க 6 மணிக்கு பிறகுங்க. சரியா?

0: ஸ்லாங்கூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா? நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இது அப்படி சொல்லிருக்கா கடைசியா
0: இவ்வளவு நேரம்.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அமைச்சர்கள் அமைச்சரவை செலவுகள் தொடர்பான கடும் சிக்கன நடவடிக்கைகளை மடானி அரசாங்கம் செயல்படுத்தி வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதன் மூலம் மிச்சப்படுத்தப்படும் தொகை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படுவதாக நிதி அமைச்சருமான அவர் தெரிவித்தார். அமைச்சர்களுக்கான தேவையற்ற செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படும். எனினும் சபா உட்பட கல்வி, சுகாதாரம், அடிப்படை உள்கட்டமைப்பு போன்ற முக்கிய துறைகளுக்கு விலக்களிக்கப்படும் என அவர் கூறினார். சபாவில் இன்றும் நாளையும் காமத்தான் விழாவை கொண்டாடும் கடசான் டூசோன் மூரோட் ரொங்கோ சமூகத்தினருக்கு சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியாங் கிங் சிங் வாழ்த்து தெரிவித்தார். காமத்தான் விழா அறுவடை பெருநாளாக மட்டுமில்லாமல் தலைமுறையாக பின்பற்றப்பட்டு அம்மாநில கலாச்சார அடையாளத்தின் ஒரு பகுதியாக தொடர்ந்து விளங்குவதாக அவர் கூறினார். இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளப்பத்தையும் அளிக்கட்டும் என்றார் அவர். தலைநகர் சான்சௌலி நிலையத்தின் அருகே தடம் புரண்ட 4 ரயில் பெட்டிகள் சோதனைக்காகவும் நுட்ப குழுவின் மேலதிக நடவடிக்கைகளுக்காகவும் மீண்டும் ரயில் கிடங்குக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பழுதுபார்ப்பு நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டு இன்று காலையில் நிறைவடைந்ததாக ரேபிட் கேர் நிறுவனம் முகநூலில் பதிவிட்டது. கனடா உடனான உயர்நிலை அரசியல் பாதுகாப்பு தொடர்பான பேச்சு மீண்டும் தொடங்கப்படும் என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தெரிவித்தார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதை குறிப்பதாக அமைச்சு தெரிவித்தது. கடந்த ஜனவரியில் சீனாவில் கனடிய பிரதமர் மாக் கேனி அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்ததை தொடர்ந்து அண்மைய வாரங்களில் இந்த உறவு வலுப்பெற்றுள்ளது. தற்காப்பு துறைக்கான செலவுகளை அதிகரிக்காத நேட்டோ ஐரோப்பிய பங்காளி நாடுகளுடனான வர்த்தக முறையில் தெளிவான மாற்றங்கள் ஏற்படும் என்று அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பிட் ஹெக்செட் கூறினார். கடந்த ஆண்டு நேட்டோ நாடுகள் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% தற்காப்பு சாறு செலவுகளுக்காக ஒதுக்க உறுதிபூண்டன. இருப்பினும் முயற்சிகள் அதிகரிக்கப்பட்டும் இலக்கை எட்ட முடியவில்லை என பல நாடுகள் கூறியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலோடு இணைந்திருக்கும் நேர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய ஆள் மனசில் இருந்து நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். மாலை 6 மணிக்கு பிறகு செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் தீரா இசையில் இணைகின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு 2 கேள்விகளோடு நாங்கள் வந்திருக்கோம். 2 கேள்விகள் இங்கே காத்திருக்கு. ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க, பாடலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்களும் பதில் சொல்ல காத்திருப்பீங்கல்ல.

சரிங்க, நீங்க ரொம்ப ஆவலா காத்திருக்கிற ஒரு தருணம் இது. என்னன்னா, நாங்க கேள்விகள் கொடுப்போம், நீங்க பதில் சொல்லுவீங்க. அதுதான் சரி. என்ன கேள்வினா, 1997 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த படம் வந்து 97 வெளிவந்திருக்கு. முக்கிய கதாபாத்திர பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்றோம். தாமஸ் தங்கதுரை, தேவா, அப்புறம் பிரியா அமல்ராஜ், முக்கியமான கதாபாத்திர பெயர்கள். இந்த திரைப்படத்துக்கு வந்து சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த நடன இயக்குனர், சிறந்த பாடகர், சிறந்த பாடகி, இப்படி நிறைய தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. கேள்வி என்னன்னா, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சி செயற்கை நீர்வீழ்ச்சியில் படமாக்கப்பட்டது. அந்த பாடலை பாடிய பாடகருக்கு சிறந்த பாடகருக்கான தேசிய விருதும் கிடைச்சது. அது எந்த பாடல், என்ன பாடல் அப்படின்னு நீங்க கூப்பிட்டு சொல்லணும். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8.

0: மடானி உங்களுக்காக.
1: அடையாள அட்டை மை கார்டை தொலைத்து விட்டீர்கள், அதனை எடுக்க தண்டம் செலுத்த வேண்டும். முதல் முறை தொலைத்தவர்கள் 110 ரிங்கிட்டை செலுத்தி மை கார்டை எடுக்க வேண்டும். இரண்டாவது முறை 310 ரிங்கிட், மூன்றாவது முறை 1010 ரிங்கிட். மேல் விவரங்களுக்கு www.jpn.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
2: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

0: கிஜேஸ்தாஸ் எஸ் ஜானகி வழங்கியிருந்த இனிமையான பாடல் அது. சரி, முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். 97 வெளிவந்த திரைப்படம், இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து முக்கிய கதாபாத்திர பெயர்கள் எல்லாம் சொல்லியிருந்தோம். தாமஸ் தங்கதுரை, தேவா, பிரியா அமல்ராஜ் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த நடன இயக்குனர், சிறந்த பாடகர், சிறந்த பாடகி, இப்படி நிறைய தேசிய விருதுகளை குவித்த திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சி, அந்த பாடல் காட்சியில் வந்து செயற்கை நீர்வீழ்ச்சி கொண்டு படமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். என்ன பாடல் அது அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு நேர்கள் நீங்க என்ன பதில் தெரியுமா சொல்லிருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் நல்லி. வணக்கம், வள்ளுவன் பேசுறேங்க.
0: வள்ளுவன் சொல்லுங்க பதில் தெரியுமா?
1: பாட்டு வந்து தங்கத்தாமரை மகளே, அந்த பாட்டுங்க.
0: அது செயற்கை நீர்வீழ்ச்சி. நன்றிங்க, நன்றிங்க.
2: சுதாகர் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: சுதாகர் நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்கும். படம் வந்து மின்சார கனவு, பாடல் வந்து தங்கத்தாமரை மகளே, பாடியவர் வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம்.
0: அப்புறம் அவருக்கு விருது கிடைச்சிச்சு. சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க பாக்கலாம். சரிங்க, சரியான பதில் தாங்க. அடுத்தடுத்து என்ன சொல்றாங்க கேக்கலாம்.
2: ஓகே, ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு.
3: நான் திலகம் நிபுங் துபால்ல இருந்து பேசுறேன்.
0: திலகம் நிபுங் துபால்ல இருந்து சொல்லுங்க திலகம்.
3: நீங்க சொன்ன குழு வச்சு பார்த்தோம்னா எனக்கு என்னமோ அந்த தங்க தாமரை மகளே
0: மகளே மெதுவா வருது
3: தெரியல,
0: சந்தேகத்தோட மகள் வந்து அப்படி பொறுமையா வராங்க பாருங்க மகள்.
3: அந்த பாட்டுல வந்து அந்த ஊழலாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஆனா அங்க நீர்வீழ்ச்சி இல்லையே, இங்க உருவாக்கி இருக்காங்களே. பாடல்கள் கேட்டு மனசு ஈர்த்துருச்சு. சரி சொல்லுங்க, என்ன பதிலா இருக்கும் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில்?
1: படம் வந்து 1997 படம் நினைக்கிறேன். இன்னும் மின்சார கணக்கு
0: மறுபடியும் பாருங்க. நன்றி.
4: வணக்கம் நளினி அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறது?
4: நான் பவித்ரா, சுங்கபுலோல இருந்து பேசுறேன்.
0: பவித்ரா சொல்லுங்க. பவித்ரா,
4: நீங்க சொன்ன பாடல் வந்து தங்க தாமரை மகளே பாடல் நினைக்கிறேன், மின்சார கனவு படத்துல இருந்து
0: நினைக்கிறீங்க?
4: அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து, அந்த பாட்டோட ஷார்ட் வந்து அந்த வாட்டர்ஃபால் வந்து ஆர்டிபிஷியலா செஞ்சது, அது எனக்கு தெரியும். அந்த பாட்டு எஸ்பிபி பாடின பாட்டு. அவார்ட் வந்து என்ன அவார்டு தெரியல, பட் அவார்ட் கிடைச்சிருந்தே என்ன அவார்டுன்னு தெரியல.
0: நாங்க போங்க, அவ்வளவு கிடைச்சிருக்கு போங்க. சரியான பதில்ங்க, சரியான பதில். நன்றி பவித்ரா. வேற என்ன சொல்ல, சரியான பதில் தான். எல்லா நேர்களும் எல்லா நேரம் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தவறா பதில் சொல்லிதான், மற்ற எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த அந்த விதம் இருக்கு இல்லையா, அது வந்து இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் சொல்லியிருந்தாரா, கொஞ்சம் போதையா பாடுங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ கொஞ்சம் போதையான்னு சொன்னதுக்கு இவ்வளோ போதையை கொடுத்துருப்பாரு எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறான் மின்சார கனவு திரையிலிருந்து.

சரிங்க, முதல் கேள்வி நாங்க கேட்டுட்டோம், அந்த கேள்விக்கான பதிலையும் நீங்க சரியா சொல்லிட்டீங்க, பெரும்பாலான நேர்கள் சரியான பதில சொல்லிட்டீங்க. இப்போ இரண்டாவது கேள்வி தயாரா இருக்கீங்களா? இரண்டாவது கேள்வி என்னன்னா, 1954 அப்படி பின்ன ஓகே போயிருக்கோம் பாருங்க, 1954 வெளிவந்த டயல் எம் ஃபார் மர்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படத்தை தழுவி தமிழில் 1985 வெளிவந்த திரைப்படம் இது. இது வந்து எந்த திரைப்படம்? அவ்வளவுதாங்க, எந்த திரைப்படம் அழைத்து சொல்லுங்க. 1954 ஆங்கில திரைப்படம், அதன் பெயர் வந்து டயல் எம் ஃபார் மர்டர். அதை தழுவி 1985 வெளிவந்த தமிழ் திரைப்படம் என்ன அழைத்து சொல்லுங்க. 3228255 7 3 3 4 7 6 8

0: லிங்கம்ஸ்.
1: சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான்.
2: உன்னிறமாய் புரியும் லிங்கம்ஸ் அப்பளம், முழு உளுந்து லிங்கம்ஸ் ஊறுகா வகைங்க.
0: லிங்கம்ஸ்
3: டேஸ்டே தனி.
4: ஆஹா என்பார்கள், ஓஹோ என்பார்கள், லிங்கம்ஸ் சுவைத்த எல்லாரும்.
5: அன்றும் இன்றும் இனி என்றும் குடும்ப மகிழ்வின் உச்சம்.
6: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
4: நம்பிக்கையின் மறுபெயராய் பலமரும் லிங்கம்ஸ் தான்.
7: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079719

0: இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கோயில் கலை திரைப்பாடல் அது சரி நேரம் இப்போது மலைமணி 6:51 தொட்டாச்சு. சரி முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இரண்டாவது கேள்வி கேட்டிருந்தோம். 1954 வெளிவந்த டல் எம் ஃபார் மர்டர் இந்த ஆங்கில திரைப்படத்தை தழுவி தமிழில் 1985 வெளிவந்த திரைப்படம் எது? எந்த திரைப்படம் அது? அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் என்ன சொல்றீங்க கேட்கலாம். பாஸ்கரன் இங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. பூச்சோங் கின்றாரா சொல்லுங்க, பதில் தெரியுமா?
1: எனக்கு தெரிஞ்சு நாளையமணி.
0: இல்லை, தவறான பதில்.
2: நான் புஷ்பலதா பேசுறேன், சிமுஞ்சில இருந்து.
0: புஷ்பலதா, பதில் தெரியுமா?
2: படம் பெயர் வந்து சாவி.
0: எப்படி தெரியும்?
2: அப்படி நம்மளுக்கு தான் கூகுள்னு ஒருத்தர் இருக்காரு.
0: கூகுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல. சரி, தேடி பாத்திருக்கீங்க ஆங்கில திரைப்படத்தின் பெயர், அத வந்து தேடி பாத்திருக்கீங்க நீங்க. சாவின்னு சொல்லுது.
2: சாவின்னு சொல்லுது.
0: சொல்லுது. சரிங்க புஷ்பலதா, நன்றி.
2: ரொம்ப நன்றி. பரமேஸ்வரி பேசுறேன்.
0: பரமேஸ்வரி, பதில் தெரியுமா? ஆஹா, சுங்கப்பட்டா நீ கிடாவில இருந்து, பதில் தெரியுமா?
2: பதில் தெரியும்.
0: நாயகன். தவறான பதில்ங்க.
3: வணக்கம் நளினி.
0: வணக்கம்ங்க, பதில் தெரியுமா? யார் பேசுறீங்க?
3: நான் சரஸ்வதி பேசுறேன், திருமதி சரஸ்வதி, காப்பாறுல இருந்து.
0: சொல்லுங்க சரஸ்.
3: படத்தோட பேர் வந்து சாவி.
0: சாவி.
3: ஆமா,
0: சரியான பதில்.
3: நன்றி.
0: நன்றி. ஆமாங்க, சரியான பதில் அதுதான். 1954 வெளிவந்த டயல் எம் ஃபார் மர்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படத்தை தழுவி தமிழ்ல 1985 எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் சாவி. இயக்குனர் கார்த்திக் ரகுநாத் இயக்கத்தில் சத்யராஜ், சரிதா, அதுக்கப்புறம் நிழல்கள் ரவி இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. தொடர்ந்து சாவி திரையிலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: சேவை செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள் திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
4: மஞ்சச்சவா பழக

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சபாவில் உள்கட்டமைப்பு வசதிகளை, குறிப்பாக கொத்தா கினபாலு பன்னாட்டு விமான நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளை கூட்டரசு அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புக்கொண்டார். ஏனெனில் அந்த மாநிலத்தின் மேம்பாடு, சுற்றுலாத்துறை ஆகியவற்றின் விரைவான வளர்ச்சி வழக்கமான கணிப்புகளை கடந்துள்ளது. சபாவுக்கான இடைக்கால மானியம் 600 மில்லியன் ரிங்கேட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டது. அதன் உரிமை கோரிக்கைகளை கட்டம் கட்டமாகவும் பொறுப்புடனும் கையாள்வதில் கூட்டரசு அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கடப்பாட்டை புலப்படுத்துகிறது. இது மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை எடுத்துணர்த்தும் வகையில் இருப்பதாக சபா சரவா விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சக்மோட் வலியுறுத்தினார். பேரா பத்து பூத்தே மலையில் கடந்த ஒரு வாரமாக காணாமல் போன பெண்ணை தேடி மீட்கும் பணியின் ஒரு பகுதியாக அங்குள்ள மலையேறும் பகுதியில் உள்ள மறைக்காணி சில்லுகளை மீட்பு படையினர் எடுத்துள்ளனர். 49 வயது ஜஸ்லிண்டா சலுடின் அப்பகுதியை கடந்து சென்றுள்ளாரா என்பதை அடையாளம் காண அவை உதவும் என்று பேரா மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் சபரோட்ஜி நூர் அஹமட் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இறைவனின் வளர்ந்து வரும் உறவுகள் குறித்து ஆலோசனைகள் நடத்துவதற்காக அர்மேனியாவிற்கான தனது தூதரை மீட்டுக் கொள்வதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. பிரசல்ஸை முன்னிலைப்படுத்துவதற்கு எதிராக அந்த காகாசஸ் நாட்டை அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இத்தாலியையும் ஜெர்மனியும் இணைக்கும் முதன்மை நெடுஞ்சாலையை உடனடியாக மூடுமாறு ஆஸ்திரியா வலியுறுத்தியுள்ளது. பிரன பாஸ் நெடுஞ்சாலையை அதிகமான வாகனங்கள் பயன்படுத்துவதால் காற்று மாசு ஏற்படுவதாக அதனை ஒட்டியுள்ள தைரோல் மாநில மக்கள் புகார் அளித்துள்ளனர். குறிப்பாக கனரக வாகன போக்குவரத்தின் போது நிலைமை கடுமையாவதாக அவர்கள் கூறினர். விளையாட்டு. அமெரிக்க NCAA தடகள போட்டி. நாட்டின் அதிவேக ஓட்டக்காரர் முகமது அசீம் ஃபாமி 100 மீட்டர் காலிறுதியில் தனது தேசிய சாதனைக்கு நிகராக 10.09 வினாடிகளை பதிவு செய்து வரலாறு படைத்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் அவர் அடுத்த மாதம் ஒரிகனில் நடைபெறும் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் மலேசியர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

27 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு தீரா இசையில் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து பாடல்களை நாம கேட்டு ரசிக்க போறோம். 7:15 சித்ராவின் மௌனம் அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை உங்களுக்காக இடம்பெற போகுது. அதனைத் தொடர்ந்தும் பாடல்கள் தாங்க. 8 மணி வரைக்கும் பாடல்களை உங்களுக்கு நாங்க வழங்க போறோம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மை நேம்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109 7 29 19.
1: கையில் நாட்டு சக்கு தேங்காய் எண்ணெய், சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கையில் தேங்காய் எண்ணெய். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பெக்ஸ், 3331672173.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பம்
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேயர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:22. கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:22.

0: நேரம் 7:15.
1: சிறுகதைக்காக காத்திருக்கும் எல்லா மனசுக்கும் வணக்கம். சிறுகதை மீதான உங்கள் ஆர்வம் ஆவல் அதற்கு நாங்க நிச்சயமா நன்றி சொல்லி ஆகணும். இந்த வாரம் யுவராஜ் ஆறுமுகம் கதை எழுதியிருக்காங்க, புவனா அதுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. இந்த கதை நம்மிடம் வந்து சேர்ந்த பிறகு யுவராஜ் கிட்ட அழைச்சி சொன்னோம், யுவராஜ் இந்த வாரம் உங்கள் கதை தான் அப்படின்னு. அப்போ யுவராஜிடம் இருந்து நமக்கு வந்த ஆர்வமும் ஆசையும் ஆவலும் இருக்கு, பா மிரள வைக்குது. யுவராஜ்க்கு இந்த கதையை இப்போ கேக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்குமோ அதே ஆவல் தயாரிச்ச எங்களுக்குமே இருக்கு. கேக்கலாமா?
2: காற்றெங்கும் மல்லிகையின் நறுமணம், சேவலின் கூவலும் ஓய்ந்தது. வீட்டின் முன் நாயின் அலறல். மணி சரியே 9:30. நாளைக்கே நாம புறப்படணுமா? காற்றில் கரைந்த கண்ணீர் துளிகள் மீண்டும் சொட்டியது. ஆமா, ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது, உனக்கே தெரியும் தானே. மேச்சட்டையை அணிந்தான் தயாளன். இருங்க, சாப்பிட்டு போலாமே என்றாள். குட்டி, சுங்கப்பட்டாணி வரைக்கும் போகணும், நான் வாகனத்தை செக் பண்ணணும், நேரம் குறைவா இருக்க. அப்புறம் என் ஸ்கூல் நண்பன் ஒருத்தன் இங்க லாரி டிரைவரா இருக்கான்னு சொன்னனே, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம கல்யாணத்துலதான் நான் அவனை பார்த்தேன். அவன் ஸ்கூல் டைம்ல ஆசைப்பட்ட ஒண்ணு என்கிட்ட கேட்டிருந்தான், அத அல்மாரியில பத்திரமா வச்சிருக்கேன். அது அவனுக்கானது, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பரிசு அது. மறக்காம இன்னைக்கு கிளம்புறதுக்குள்ளார அவன்கிட்ட கொடுக்கணும் என்றான். அவனின் கை கடிகாரம் கையில் ஜொலித்தது. சரிங்க, சற்றே சலித்துக் கொண்டது உதடுகள். ஏன் குட்டி சோகமா இருக்க? இல்லனா நான் மட்டும் ஊருக்கு போகவா? என்ன, நீதான் என்ன மிஸ் பண்ணுவ? புன்னகையுடன் நடையை கட்ட ஆரம்பித்தன கால்கள். காற்றாடியின் சத்தம் மட்டுமே அறையில் நிலவியது. கண்ணாடியை மேல் நோக்கி பார்த்தாள் சித்ரா. புதுத்தாலி கழுத்தில் தொங்கியது, கைகள் நிறைய வளையல்கள். மனதில் இருந்த சோகம் கண்ணீராய் மீண்டும் தரையை தொட்டது. அம்மா சித்ரா, சித்ரா, ஏண்டி அம்மா, ஏன் அழற? கதவுகள் மூடாத அறையினுள் குடுகுடுவென ஓடி வந்தாள் கமலம். வடிந்த கண்ணீர் கண்களிலேயே ஒத்தியிருந்தது. கண்ணீரை துடைக்க முயன்றது கைகள். பெற்றவளின் முகம் பார்த்த பிறகு கண்களுக்கு பொய் நாடகம்தான் நடிக்க தெரியுமா? அம்மா, கண்ணீர் தொண்டையையும் அடைத்தது. சொல்லுமா, ஏன் அழற? மாப்பிள்ள ஏதாச்சும்? புதுத்தாலியை கொண்ட மகளின் அழுகையில் பெற்றவள் சும்மா இருப்பாளா? ஆனா மாப்பிள்ள தங்கமாச்சே, நீ ஏதாச்சும் கேட்டியா? சித்ராவின் முகத்தை குழப்பத்துடன் பார்த்தாள் கமலம். அப்பாவும் வீட்டில் இல்லை.
3: ஓ மாப்பிள்ள தங்கம்னா நான் என்ன வெங்கலமா? உனக்கு தெரியுமாமா, ஒரு வாரம் இங்க இருக்கலாம்னு சொன்னாரு தானே? ஆனா இல்லையாமா, அவர் இன்னைக்கே வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு அம்மா.
2: கட்டி அணைத்தாள் சித்ரா. கடவுளே, இதுதான் காரணமா?
3: அம்மா ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா?
2: சட்டென உதட்டில் சிரிப்பு. அப்போ நான் போறது உனக்கு கஷ்டமாவே இல்லையா? முகத்தை திருப்பிக் கொண்டாள். சிரிப்பு முகத்தில் மட்டுமே. மாப்பிள்ள வீட்டிலயும் உன்னை தேடுவாங்க. கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கும் போகணும் தானே? அது மட்டும் இல்லாம மாப்பிளைக்கு ரொம்ப நாள் இங்க இருக்கிறது சங்கடமா இருக்காதா? அப்புறம் இந்த ஊர் என்ன பேசும்? சித்ராவின் தலையை தடவினாள் கமலம்.
3: உங்களை எல்லாரையும் விட்டுட்டு 200 கிலோமீட்டர் போறது மனசுக்கு கவலையா இருக்கு தெரியுமா?
2: தலையை குனிந்தார் சித்ரா. நாம இருக்கிறதோ கம்பத்துல, ஏதோ முருகனால ஒரு நல்ல வரம் அமைஞ்சிருக்கு. மாசத்துக்கு ஒரு முறையாவது நானும் அப்பாவும் வருவோம். ஆறுதல் கூற எத்தனித்தது உதடு.
3: சும்மா இருங்கம்மா, வயசான காலத்துல அவ்வளவு தூரம் வரணுமா? அப்பாவும் பாவம் என்றார்.
2: கமலம், கமலம்! வீட்டின் முன்னே படுத்திருந்த நாய் அவரின் குரல் கேட்டதும் குதூகலமானது. வெள்ளை தாடியும் முடியில்லா தலையும் கொண்டவர் தான் ராஜகோபால். அவருக்கு மறுபெயரும் உண்டு, மொட்டை கோபாலு.
3: அம்மா, அப்பா ஏதோ அவசரமா வராரு,
2: என்னவா இருக்கும்? அறையை விட்டு வெளியே செல்ல முயன்ற கால்கள் சட்டென நின்றது.
3: கமலம், நீ இங்கதான் இருக்கியா?
2: மாப்பிள மொத ஏதாச்சும் சொன்னாரா? முகத்தில் தோன்றிய வேர்வை துளிகள் தரையை தொட்டது.
3: என்னப்பா, அவர் ஏதோ சொல்லலையே. ஏன்பா, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும்?
2: கண்கள் துடித்தன சித்தராவிற்கு.
3: இல்லம்மா, மாப்பிளைக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம டவுன்ல இன்னைக்கு ஒரே கூட்டம். என்ன காரணமா இருக்குன்னு போய் பார்த்தேன். போலீஸ் 4 பேரு 2 பேரை கைது பண்ணிட்டு போனாங்க.
2: நின்றிருந்தவர் அருகில் இருந்த நாட்காலியில் அமர்ந்தார். வாங்கிய காய்கறிகளையும் மெத்தையில் வைத்து விட்டார்.
3: என்னங்க சொல்றீங்க முருகா? யார் அந்த 2 பேரு?
2: கமலமும் நாட்காலியில் அமர்ந்தாள்.
3: அட ஆமாண்டி, நம்ம சித்ராவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் நைட்டு ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிருச்சுன்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா உனக்கு?
2: கால் மேல் கால் போட்டார் ராஜகோபால்.
3: ஆமாங்க, அத மறக்க முடியுமா? கம்பத்து மக்களே ஆடி போயிட்டாங்கல்ல
2: என்றாள் கமலம்.
3: ஆமா, அப்ப நம்ம வீடே குதூகலமா தானே இருந்துச்சு.
2: அந்த சின்ன பொண்ணு காணாம போச்சுன்னு சொன்னேன், அந்த பொண்ணோட கேஸுக்கு தான் இப்ப 2 பேரை புடிச்சிட்டு போறாங்க.
3: முகத்தில் பதட்டமும் கவலையும் கலந்திருந்தது. ஆமாப்பா, அந்த கவிதா பொண்ணு நல்லா படிப்பா, பாவம். அந்த பொண்ணோட அம்மா அப்பா தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. பின்தொடர்ந்தால் சித்ரா.
0: என்ன செய்யறது, காலம் அப்படி இருக்கு.
3: சரி, புடிப்பட்ட ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? கதையை சுவாரஸ்யமாக கேட்க ஆரம்பிக்கும் பாணியில் முன்னே அமர்ந்தால் கமலம்.
0: இல்ல கமலம், அந்த பொண்ணு நைட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகும்போதே அந்த ரோட்டுல வந்த கார்ல வந்த நாலஞ்சு பேரு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சிசிடிவில கண்டுபிடிச்சிருக்காங்க.
3: இதுல என்னன்னா, அந்த பொண்ணு நம்ம டவுன் பின்னாடி ஒரு குறுக்கு பாதை இருக்குமே, அந்த பாதையிலதான் அந்த பொண்ணை கடத்திருக்காங்க.
0: சிசிடிவில அந்த காரை வச்சுதான் இந்த பையனுங்களை பிடிச்சிருக்காங்களாம் என்று சொன்னார் ராஜகோபால்.
3: ஐயோ, அந்த பாதையில லைட்டே இருக்காது, யாரும் அங்க போகவும் மாட்டாங்க, போனாலும் குப்பலோரிதான் போவோம்.
0: இந்த பொண்ணு மெயின் ரோட்லயே போக வேண்டிதானே,
3: குறுக்கு போத, அதுவும் நைட்ல முக்கியமா.
0: படுபாவீங்க, என்னமா அந்த பொண்ணு பயந்திருக்கும்.
3: அப்பா, தூக்கிட்டு போனது நம்ம ஊர் பையனுங்களா? சித்ராவும் மெத்தையில் அமர்ந்தாள்.
0: அதான் தெரியலம்மா, ஆனா அவனுங்களை பாக்க டவுன் பையனுங்க மாதிரிதான் இருக்கு, ஒழுங்கா முகத்தையும் பார்க்க முடியல என்றார் ராஜகோபால்.
3: என்னவோ, இந்த காலத்துல நிறைய ஆம்பளைங்க இப்படிதான் இருக்காங்க. நம்ம சித்ராவுக்கு பார்த்த மாப்பிள்ள மாதிரி வருமா? கட்டுப்பாடோட, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம வீட்டுக்கு அடங்கிய பையனாச்சே. சித்ராவின் முகத்தை நோக்கியது கமலத்தின் கண்கள்.
0: நல்ல மாப்பிள, நல்ல வரன், ஏதோ நாம குடுத்து வச்சிருக்கோம் போல, கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு.
3: அப்பாவின் கண்கள் சற்றே கலங்கியது.
0: அதை விடுங்கப்பா. அப்போ அந்த பொண்ணு என்னாச்சு?
3: கதையை மாற்ற முயன்றால் சித்ரா.
0: அதான் தெரியலம்மா, இதனால அவனுங்களை சந்தேகத்துலதான் பிடிச்சிருக்காங்க என்றார் ராஜகோபால்.
3: ஓ, அப்படின்னா அந்த பொண்ணு சீக்கிரமா கிடைச்சிரும். அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, முருகன் தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும் என்றாள் சித்ரா.
0: ஆமாமா, ஏதோ பொண்ணு கிடைச்சா சந்தோஷம், எதுக்காக அந்த பிள்ளைய கடத்தினானுங்கனே தெரியல.
3: அப்பா எழுந்து நின்றார்.
0: அதான் பாவம், நகைக்காகவோ பழிக்காகவோ வேற எதுவும் தெரியலையே என்றாள் சித்ரா.
3: இப்படிப்பட்டவனுங்களை கூடத்தான் உலகத்துல நல்லவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணை கடத்தின அவனுங்களோட குடும்பமே அழிஞ்சு போயிரும், இந்த ஊர் சாபம் சும்மா விடாது.
0: தன் ஆதங்கத்தை தீர்த்தாள் கமலம்.
3: ஏய், சாபம் விடாதடி, பழிச்சிட போது, என்னவோ பொழுது விடிஞ்சிருச்சே, எதுவுமே நடக்கலையேன்னு பார்த்தேன்.
0: நடந்துருச்சு.
3: அப்பாவின் குறும்பு அதிகம். அனைவரும் சிரித்துக் கொண்டே அறையை விட்டு விலகினர். இருப்பினும் சித்ராவுக்கு மீண்டும் கவலை தொத்தி கொண்டது.
0: இருக்காதா பின்ன இந்த சிரிப்பு? நாளை இருக்காதல்லவா?
3: நாளை கிளம்புவதற்கு முன் ஏற்பாடாக தனது உடைகளையும் கணவனின் உடையையும் எடுத்து வைக்க ஆயத்தமானாள்.
0: மனசே பாரமா இருக்கு.
3: இன்னும் கொஞ்ச காலம் அங்க இருக்கலாம். இந்த மனுஷனுக்கு தெரியுமா, எப்போதும் அவரை பத்தியே யோசிப்பாரு.
0: சித்ராவின் கையில் தன் கணவனோடு பிடித்த படம் இருந்தது.
3: காதல் கல்யாணம் அல்ல, கட்டாய கல்யாணம் என்றாலும் கணவனின் மீது கொள்ளை விருப்பம் அவளுக்கு. துணிகளை எடுத்து வைக்க அலமாரியை திறந்தாள்.
0: என்ன
3: என்ன இது?
0: ஓ, இதுவா?
3: இந்த பையில தானே அவரோட பாலிய நண்பனுக்கு பரிசு வாங்கி வச்சிருக்கிறாரு.
0: துணியே பத்தல, இதுல இவரோட பாலிய நண்பனுக்கு பரிசு வேற.
3: இந்த பையில அப்படி என்னதான் இருக்கும்?
0: பாத்துருவோமா?
3: வேண்டாம், அப்புறம் ஏச போறாரு.
0: பார்த்த மனசுக்கு உணர்வு இல்லை எனினும் தொட்டு பார்த்த கைகளுக்கு உணர்வு இருக்கும் இல்லையா?
3: யோசிக்காமல் திறந்து பார்த்தாள்.
0: கண்களால் பார்த்தவள் தலையில் கையை வைத்து தரையில் அமர்ந்தாள்.
3: முருகா, முருகா, என்ன என்ன இது? பீர் போட்டலா? யாரோட இது?
0: பையை பார்த்தாள்.
3: சித்ராமா, அலமாரியில என் நண்பரின் பிறந்த நாளுக்கு ஒரு முக்கிய பரிசு வச்சிருக்கேன்.
0: அது அவனுக்கானது, அவனுக்கு பிடித்த பரிசு.
3: என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டான், மறக்காம இன்னைக்கு கிளம்புறதுக்குள்ளார அவனுக்கு கொடுக்கணும்.
0: கணவன் கூறியது அப்போதுதான் நினைவுக்கு வந்தது.
3: இருப்பினும் கைகள் பையின் அடிவரை வரைக்கும் சென்றது.
0: ஆ, முடி ஏன் இங்க, ஏன் இங்க இருக்கு?
3: ஏதோ சாக்லேட் வண்ணம் அடித்த முடி மாதிரியே இருக்க.
0: மேலும் தரையில் கொட்டினாள்.
3: ஆ, ஏன் புருஷனோடையா? என்ன இவ்வளவு நீண்ட முடி? இவருக்கு இப்போ வளர்ந்தது?
0: ஐயோ, ஆமா, இவ்வளவு நீண்ட முடி யாருடையா இருக்கும்?
3: இதையுமா பரிசா கொடுப்பாங்க?
0: ஏன் இவர் இதை வச்சிருக்காரு?
3: முடியை இழுத்து பார்த்தது வலது கை. பையிலிருந்து ஒரு புகைப்படம்.
0: என்ன இது?
3: கைகள் புகைப்படத்தை எடுக்க சென்றது. புகைப்படத்தை பார்த்தவள் சிலையானாள். கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டியது.
0: சித்ரா, சித்ரா!
3: தயாளனின் குரல் தான் அது. தயாளனின் முகம் பார்த்ததும்,
0: ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு முதல் நைட் எங்க போயிருந்தீங்க
3: என்றாள் சித்ரா.
0: என் நண்பர்களோட பள்ளி விஷயமா தான் ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன்னு சொன்னேன்.
3: ஓ, அந்த நபர் இவரானு பாருங்க. கையில் இருந்த புகைப்படத்தை திருப்பியதும் தரையில் சாய்ந்தான் தயாளன்.
0: காணாம போன, அந்த காணாம போன, அப்போ நீங்க, நீங்க தானே?
3: தலை சுற்றியது அவளுக்கு. நடந்தவை எல்லாம் கற்பனையாக இருக்க வேண்டும் என எண்ணிய மனதிற்கு காலம் ஏமாற்றத்தையே தந்தது.
0: அப்போ நான் அறைக்கு வந்த போது பீரோவை வேகமா சாத்திட்டு இன்னைக்கே சிட்டிக்கு போகணும்னு சொன்னது இதுக்காகவா?
3: கண்கள் இருண்டது அவளுக்கு.
0: என்னங்க மா சித்ரா,
3: சீக்கிரம் வாங்கம்மா.
0: அம்மாவின் குரலில் பதற்றமும் பயமும் கலந்தது. சித்ராவிற்கு தெரிய வந்தது அம்மாவிற்கும் தெரிந்து விட்டதோ?
3: கதவை திறக்கும் முன் மீண்டும் ஒரு குரல், நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க.
0: நெஞ்சம் உடைந்தது சித்ராவிற்கு.
3: மா, சித்ரா மாப்பிள வந்துட்டாராமா? போலீஸ் மாப்பிள்ள பேரை வச்சு என்னமோ சொல்றாங்க, வந்து கேளுமா?
0: அதே குரல் சற்று குழப்பத்துடன்,
3: இதோ வந்துட்டோமா.
0: கால்கள் கதவை நோக்கி எழுந்தன. அறையின் கதவை திறக்க வந்த வலது கை தயாளன் முகம் பார்த்ததும் நின்றது. கை மட்டுமா, இதய துடிப்பும் தான். மெத்தையில் இருக்கும் மதுபானத்தையும் முடியையும் பார்த்தாள். எடுக்க சென்றாள். அதன் அருகில் தங்களின் கல்யாண புகைப்படம் பார்த்த அவளின் மனம் சொன்னது, அம்மாவின் சாபம் பழித்திருமா?
1: சித்ராவின் மௌனம். சில சிறுகதைகளை தயாரிக்கும் போது நமக்கு மனசுக்குள்ள ஒண்ணு தோணும், இந்த கதையை படமா எடுத்தா நல்லா இருக்குமே. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கதையை இழுத்து இத படமாக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி யுவராஜ் நீங்க எழுதின கதையை தயாரிக்கும் போது எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. நல்லா இருக்கே, ஒரு ரசிகனா உட்கார்ந்து பார்க்கும் போது சித்ரா திருமணம் பண்ணி கணவர் வீட்டுக்கு போற சோகம் ஒரு புறம், இந்த பக்கம் கதை இன்னொரு பாதையில பயணிக்குது. அங்க ஒரு பெண் கடத்தப்படுறாங்க, ரெண்டும் வெவ்வேறு பாதை. கடைசியா ஒரே புள்ளியில போய் நிக்குது. சித்ராவின் கணவர் தான் காரணம். இத படமாக்குனா நிஜமா நல்லா இருக்கும் யுவராஜ். எப்படி, ஏதாவது எண்ணம் இருக்கா? இன்னும் நிறைய எழுதுங்க. மீண்டும் இன்னொரு சிறுகதை அடுத்த வாரமும் பேசும்.
4: இளமை, புதுமை, இனிமை.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729.
3: அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
4: ஹம் சரணம் கச்சா.
3: மின்னல ஃபேமின் விசாக தின வாழ்த்து.

பொன்னிகிருஷ்ணன் பொம்பை ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பாடல் அது தீரா இசையில் இனிமையான பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் அந்த பக்கம் இருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீண்ட விடுமுறையெல்லாம் வரப்போகுது. எங்கே போகிறதாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. திட்டமிடுதல் அதை விட முக்கியம். பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. உங்கள் கூடவே நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்கள் கூடவே விலகாமல் நாங்கள் எப்போதுமே உடன் வந்துகிட்டே இருப்போம், பாடல்களை கொடுத்துட்டே இருப்போம்.

0: ஸ்லாவூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா? நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இது அப்படி சொல்லிருக்கா கடைசியா
0: இவ்வளவு நேரம்.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்ல அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைய தீரா இசை நிறைவு பாடலை காதலர் தினம் திரையிலிருந்து நாம இப்போ கேட்க போறோம். இன்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. இரவு 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும், மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம், மீண்டும் நாளைக்கு தீரா இசையில் சந்திக்கலாம். வணக்கம்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: மடானி உங்களுக்காக.
2: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
3: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுமதி மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெய் சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அமைச்சர்களின் செலவினங்கள் தொடர்பில் அரசாங்கம் கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. முக்கியத்துவம் குறைந்த அல்லது அவசர தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துமாறு எல்லா அமைச்சர்களுக்கும் பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆனால் கல்வி, சுகாதாரம், மக்களின் அடிப்படை தேவைகள் போன்ற முதன்மை துறைகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. படாம்பசாரில் உள்ள சுயேட்சை வர்த்தக மண்டலம் பெர்லிஸ் இன்லேண்ட் துறைமுகம் PIPயை மேம்படுத்தும் திட்டம் மலேசியா தாய்லாந்து இருதரப்பு வர்த்தக இலக்குகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான நெருங்கிய உறவு இரு நாடுகளின் எல்லை பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோ கூறினார். பெர்லிஸ் மந்திர் பசார் அபுபக்கர் அம்சா ஒரு மாட்டை சுடுவது போன்ற காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அத்துடன் துப்பாக்கியும் தோட்டாவும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த 38 வினாடி காணொலி தொடர்பில் நேற்று மாலை பொதுமக்களிடமிருந்து புகார் பெறப்பட்டதாக கங்கார் காவல்துறை தலைவர் ACP யு ஷரீஃபுடின் முகமது யூசுப் தெரிவித்தார். கனடாவுடனான உயர்நிலை அரசியல் பாதுகாப்பு பேச்சு மீண்டும் தொடங்கப்படும் என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தெரிவித்தார். இஃது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதை குறிப்பதாக அமைச்சர் தெரிவித்தது. பிராமெய்ரோ கொமாண்டோ டா கெபிட்டல் கொமாண்டோ வெர்மெஹோ போதைப்பொருள் கும்பல்களை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்த அமெரிக்காவின் முடிவை பிரேசில் அரசாங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. பிரேசில் தனது உள் விவகாரங்களில் 3rd தரப்பு தலையிடுவதை நிராகரிப்பதாக அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா வலியுறுத்தினார். விளையாட்டு 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியான் கார்பந்து அடுத்த மாதம் 1st நாள் தொடங்கி 13 வரை இந்தோனேசியா மேடானில் நடைபெறும். இதில் நாட்டின் அரைக்கோவலை இருக்கும் 23 ஆட்டக்காரர்களுள் 15 பேர் ஜோஹோ டருல் தசிம் JDT அணியை சேர்ந்தவர்கள். அந்த எண்ணிக்கையில் என்மர் JDT 3 ஆட்டக்காரர்கள் என்று மலேசிய கார்பந்து சங்கம் FAM அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனும் கூட பேசிட்டு இருக்கேங்க. இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். வார இறுதி நாட்கள் வந்தாலே போதும், மனசுல அப்படியே குதூகலம் தன்னாலே வந்துடும். ஏன்னா அதிக நேரத்தை நம்ம வந்து பிடிச்சவங்களோட செலவு பண்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கூடுதல் விடுமுறை வேற கிடைச்சிருக்கு. இந்த விடுமுறையை பயன்படுத்தி இப்போ நிறைய பேர் பயணத்துல இருப்பீங்க. பயணத்துல இருக்கும் போது இந்த பக்கமா இப்போ மின்னலை கேட்கணும்னு தேர்வு பண்ணிருக்கீங்கல்ல, உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு வழக்கம் போல நம்ம வந்து தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். 10 மணிக்கு பிறகு தமிழ் பாடல்கள் இருக்கு. 9:30 பிறகு உங்களுக்காக வந்துட்டு இன்றைக்கு பாடல் தொகுப்பு வந்து காத்துட்டு இருக்கு, அதையும் கேட்க மறந்துடாதீங்க. இதற்கிடையில் 11 மணிக்கு பிறகு நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பும் இன்றைக்கு இருக்க போகுது. தொடர்ந்து காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்கலாம். இப்போ ஸ்ரேயா கோஷல் தொடக்க பாடல் கொண்டு வந்திருக்காங்க, கேட்கலாம்.

0: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:37. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:37.
0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: மன்மதன் படத்துக்காக தீபு முரளி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்த கட்டமா டாலிவுட் பக்கமா என்னென்ன திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தா, டெடி திரைப்படம் வந்து ஜூன் மாதம் வெளிவர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிங்கீதம் அப்படின்ற ஒரு திரைப்படமும் ஜூன் தான் வெளிவர போகுது. பிறகு ராவ் பகதூர் அப்படின்ற திரைப்படம் வந்து ஜூலை 3 வெளிவரும் அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெற்றி திரைப்படங்கள்லாம் நமக்காக காத்துட்டு இருக்கு, நாமும் பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு போய் பாடுத்த பாடல் கார்த்திக் திமி வராங்க கேப்போம்.
1: கவலை

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பார்பர்ஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு தான்.
0: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: ஸ்லாவூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா நீங்க? உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம்
5: இது அப்படி சொல்லிருக்கா கடைசியா
4: இவ்வளவு நேரம். ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
2: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

நீ ஜாதலேகா திரைப்படத்திற்காக சாஸ்ரிகன் எம் எம் மானசி குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா போக்குவரத்து தகவல்களை நம்ம தொடர்ந்து பாத்திரலாம். தாப்பால இருந்து கோபெங் பக்கமா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க வாகன நெரிசலா இருக்குங்க. இல்ல போக போறீங்க அப்படின்னாலும் வாகனங்கள் இப்போ அங்க மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பிளஸ் ஃபைலாக வந்திருக்கக்கூடிய தகவல். அதற்கு பிறகு பிடாஸ்லிங்கிலிருந்து சிரம்பான் பக்கமா நீங்க போக போறீங்க அப்படின்னா அங்க இப்போ வாகனங்கள் மிக மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பூன்ல இருந்து புக்கி தம்பூன்ல இருந்து ஜாவி பக்கமாகவும் நெரிசலா இருக்கு. ஜுருல இருந்து பிராய் பக்கமாகவும் நெரிசல். ஆர்என்ஆர் குரூன்ல இருந்து பெண்டாங் பக்கமாகவும் கொஞ்சம் நெரிசலா இருக்குங்க. ஷாலாம் செல்லக்கூடிய சாலையில் கொஞ்சம் நெரிசலா இருக்கு. ஸ்னவாங்ல இருந்து பிடாஸ்லிங்கி பக்கமாக ஒரு லாரி பழுதெடுத்த காரணத்தினால அங்க இப்போ நெரிசலா இருக்கு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லன்னு சொன்னாங்க போல.
2: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க.
3: சும்மா சாப்பிடறப்பலயே கண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறது.
1: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல,
2: முடிச்சிருவீங்கல்ல? அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன்.
4: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
1: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
4: எது நாளைக்கா?
1: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
4: இப்படிக்கு பின்னலப்பா.

பெனிடயால் பாபு சங்கர் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்ட ஜூன் 1 முதல் அறிமுகமாக உள்ள புதிய மைகார்ட் அடையாள அட்டை விநியோகத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தேசிய பதிவிழாக்காவான JPN வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. புதிய மைகார்ட் அட்டை விநியோகம் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா புத்ராஜயா தலைமையகம், அது மட்டும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 கிளை அலுவலகங்களில் மட்டும்தான் இது படிப்படியாக தொடங்கப்படும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழைய இந்த பிளாஸ்டிக் அடையாள அட்டை வைத்துள்ளவர்கள் லேசர் செதுக்கப்பட்ட நிழற்பட வடிவம் இல்லாத முதல் பதிப்பு மைகார்ட் பயன்படுத்துபவர்கள் மற்றும் இணையம் மூலமாக முன்பதிவு செய்துள்ளவர்களுக்கு மட்டும்தான் முதல் முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 1 முதல் இது வந்து அமலுக்கு வருது, அதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்வோம். இப்போ அடுத்த பாடல் நாட்டுடு படத்துக்காக கல்யாணி சுனிதா வராங்க, கேட்போம்.

0: இது நம்ம ஊர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் நாடு தழுவிய பொது பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மடானி புத்தக பற்றுச்சீட்டு திட்டத்தின் கீழ் 100 ரிங்கிட் மதிப்புள்ள புத்தக வவுச்சர்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. ஆக மலேசியர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை வளர்ப்பதற்கும் அறிவு மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்குமான முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்த வவுச்சர்களை வந்து கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக கண்காட்சியில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை வந்து அரசாங்கம் தொடர்ந்து நமக்காக நல்ல நல்ல திட்டங்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அதற்கு மனமார்ந்த நன்றி. இப்போ அடுத்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ணா ஹரிணி வராங்க கேட்போம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: மக்கள் வளம் கருதி கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறது அரசாங்கம். சவாவுக்கான எரிபொருள் உதவித்தொகை 3 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிக்கும் கூட்டரசு அரசாங்கம் எதிர்பார்ப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். அமைச்சர்களின் செலவினங்கள் தொடர்பில் அரசாங்கம் கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் நிதி வளங்கள் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் திட்டங்களுக்கு விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. முக்கியத்துவம் குறைந்த அல்லது அவசர தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துமாறு எல்லா அமைச்சர்களுக்கும் பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆனால் கல்வி, சுகாதாரம், மக்களின் அடிப்படை தேவைகள் போன்ற முதன்மை துறைகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு அரசாங்கம் செயல்படுத்திய சீராக்க திட்டங்கள் மூலம் ஈராண்டுகளில் சுமார் 15.5 பில்லியன் ரிங்கிட்டை சேமிக்க முடிந்ததாக நிதியமைச்சருமான அவர் மேலும் கூறினார். மக்களின் வளம் கருதி கல்வி உதவி, நலத்திட்டங்கள், மேம்பாட்டுத் திட்டங்கள் என அந்த நிதி மீண்டும் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனிடையே சபாவிற்கான பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜி ஆகியவற்றுக்கான கூட்டரசு அரசாங்கத்தின் உதவித்தொகை இந்த ஆண்டு 3 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டு 1 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த ஒதுக்கீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இந்த உதவித்தொகை அதிகரிக்கப்படுவது எரிபொருள் விலைகள் நிலையானதாகவும் மக்களுக்கு கட்டுப்படியாக கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்வதில் கூட்டரசு அரசின் தொடர்ச்சியான கடப்பாட்டை மெய்ப்பிக்கின்றது என்று பிரதமர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய டாக்டர் ஸ்ரீ அன்வார், சபாவில் மேம்பாடு, சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி தற்போதைய கணிப்புகளை கடந்துள்ளது. கொத்த கிண்ணபாலு பன்னாட்டு விமான நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்துமாறு கூட்டரசு அரசாங்கத்தை ஊக்குவிக்கின்றது என்று கூறினார். சபாவுக்கு வருகை தரும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதை அடுத்து தற்போதுள்ள வசதிகளை அவசரமாக மேம்படுத்தி விரைவுபடுத்த வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தேசிய நீரோட்டத்தில் குறிப்பாக புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நடுவே சபா பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அதன் மேம்பாட்டுத் திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை சபாவுக்கான இடைக்கால மானியத்தை 600 மில்லியன் ரிங்கேட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டது அம்மாநிலத்தின் உரிமைகளை கட்டம் கட்டமாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்றுவதில் கூட்டரசு அரசாங்கத்தின் கடப்பாட்டை மெய்ப்பிக்கின்றது. அந்த இடைக்கால மானியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது சபாவின் நலன்களுக்கு தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுவதை உறுதி செய்வதில் பிரதமரின் உறுதியை எடுத்துரைக்கிறது என்று சபா சரவா விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சக்மோட் தெரிவித்தார். 2022 முந்தைய கூட்டரசு நிர்வாகத்தில் சபா ஆண்டுக்கு சுமார் 26.7 மில்லியன் ரிங்கிட்டை மட்டுமே பெற்றது. படாங் பசாரில் உள்ள சுயேட்சை வர்த்தக மண்டலம் பெர்லிஸ் இன்லேண்ட் துறைமுகம் பிஐபியை மேம்படுத்தும் திட்டம் மலேசியா, தாய்லாந்து இருதரப்பு வர்த்தக இலக்குகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். அடுத்த ஆண்டுக்குள் இந்த இலக்கு 30 பில்லியன் அமெரிக்க டாலர் எட்டும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான நெருங்கிய உறவு இரு நாடுகளின் எல்லைப் பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். பிஐபி மேலும் திறமையான, வேகமான, ஒருங்கிணைந்த எல்லை கடந்த வர்த்தகத்தை எளிதாக்குவதன் மூலம் இந்த பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். அத்துடன் ஆசியா நாடுகளை கிழக்காசியா, எரோசியாவில் உள்ள பரந்த சந்தைகளுடன் இணைக்கும் தரைவழி வர்த்தகத்திற்கான முதன்மை நுழைவாயிலாகவும் உருவெடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இதனிடையே தண்டவாளத்தில் கம்பி வடம் திருடப்படுவது குறித்தும் கருத்துரைத்த லோக் அது தேசிய பாதுகாப்பு சிக்கல் என்று விவரித்தார். அதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர் வண்டி சேவைகளை சீர்குலைப்பது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு மொத்தம் 104 கம்பி வடம் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கிரேத்தாபி தனமலையு பர்ஹாட் KTMB கூறியது. இதனால் KTMB வலையமைப்பு முழுவதும் 1300 மணி நேரத்திற்கும் மேலான ஒட்டுமொத்த தாமதங்கள் ஏற்பட்டன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: கம்போடியா கடந்த ஆண்டு HIV சிகிச்சைக்காக நிர்ணயிக்கப்பட்ட 95-95-95 இலக்கை எட்டியுள்ளது. அதோடு 2030 அத்தொற்றின் பொது சுகாதார அச்சுறுத்தல் என்னும் நிலையை அழிக்கும் இலக்கை நோக்கி நகர்வதாக சுகாதார அமைச்சர் செங்ரா கூறினார். 95-95-95 என்பது 95 விழுக்காட்டினர் தங்களுக்கு HIV தொற்று இருப்பதை அறிந்து தொற்றோடு வாழும் நபர்களின் விழுக்காட்டை குறிக்கும் நிலையில், மற்றொரு 95 விழுக்காட்டினர் அதனை அறிந்து தேவையான சிகிச்சை பெறுவதை குறிக்கிறது. இன்னும் 95 விழுக்காட்டினர் சிகிச்சையின் வாயிலாக அத்தொற்றின் தாக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் என்பதாகும். கனடா உடனான உயர்நிலை அரசியல் பாதுகாப்பு பேச்சு மீண்டும் தொடங்கப்படும் என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தெரிவித்தார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதை குறிப்பதாக அமைச்சு தெரிவித்தது. வாங் 3 அலுவல் பயணமாக கனடா சென்றுள்ள நிலையில் தனது கனடா சகா அனிதா ஆனந்துடன் சந்திப்பு நடத்தினார். கடந்த 10 சீன வெளியுறவு அமைச்சர் ஒருவர் ஒட்டாவாவுக்கு செல்வது இதுவே முதல் முறை. பிரைமரியோ கொமாண்டோ டா கேபிட்டல் கொமாண்டோ வெர்மெஹோ போதைப்பொருள் கும்பல்களை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்த அமெரிக்காவின் முடிவை பிரேசில் அரசாங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. பிரேசில் தனது உள் விவகாரங்களில் எவ்விதமான வெளிநாட்டு தலையீட்டையும் நிராகரிப்பதாக அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா வலியுறுத்தினார். அந்நாட்டின் இறையாண்மைக்கும் பொருளாதாரத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வெளிநாடுகளிலிருந்து எடுக்கப்படும் தன்னிச்சையான நடவடிக்கைகளையும் பிரேசில் எச்சரித்தது. முக்கியமான ராணுவ தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஈரானின் அதிநவீன வலையமைப்பை தகர்த்து வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அந்த வலையமைப்பு செய்த மோசடியால் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் பலவற்றுக்கு மில்லியன் கணக்கான டாலர் இழப்பு ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை ஊடக தொடர்பாளர் டாமி பிஜோர் தெரிவித்தார். நிறமாலை பகுப்பாய்வுகள் உள்ளிட்ட மேம்பட்ட கருவிகளையும் ஈரானின் தற்காப்பு துறைக்கான பாதுகாப்பை கண்டறியும் கருவிகளையும் வழங்குவது அதன் நோக்கமாகும். விளையாட்டு, 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியான் கார்பந்து அடுத்த மாதம் 1 தொடங்கி 13 வரை இந்தோனேசியா மேடானில் நடைபெறும். இதில் நாட்டின் அரைக்குவலில் இருக்கும் 23 ஆட்டக்காரர்களுள் 15 பேர் ஜோஹோர் டாருல் தாசிம் JDT அணியைச் சேர்ந்தவர்கள். அந்த எண்ணிக்கையில் எண்மர் JDT 3 ஆட்டக்காரர்கள் என்று மலேசிய கார்பந்து சங்கம் FAM அறிவித்துள்ளது. 7 JDT 4 அணிக்கான விளையாட்டாளர்கள். தாய்லாந்து, சிங்கப்பூர், புருனை ஆகியவற்றுடன் மலேசியா B குழுவில் இடம்பெற்றுள்ளது. தொடக்காட்டமாக June 2 மலேசியா சிங்கப்பூருடன் களம் காண்கிறது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் ஏற்பட்ட படுதோல்வியை தொடர்ந்து லிவர்பூல் அதன் தலைமை பயிற்றுனர் ஆன ஸ்லாட்டை பணிநீக்கம் செய்துள்ளது. கடந்த 2 பருவங்களாக என்ஃபீல்டில் இருக்கும் ஸ்லாட் உடனடியாக பதிலிருந்து நீக்கப்படுவதாக லீக்கில் 5 இடத்தை பிடித்த அந்த ரேட்ஸ் அணி அறிவித்துள்ளது. மக்கள் வளம் கருதி கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறது அரசாங்கம். சபாவுக்கான எரிபொருள் உதவித்தொகை 3 பில்லியன் ரிங்கெட்டுக்கு அதிகரிக்கும் கூட்டரசு அரசாங்கம் எதிர்பார்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
4: 1966 இன்றைய நாளில் மலேசியா இந்தோனேசியா அரச தந்திர சிக்கலுக்கு தீர்வு காணும் நோக்கில் தாய்லாந்து பேங்காக்கில் அமைதி கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இந்த கலந்தாலோசனையில் மலேசிய குழுவுக்கு துணை பிரதமர் துன் அப்துல் ரசா ஹுசேன் தலைமையேற்றார். இந்தோனேசிய குழுவுக்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அட மாலே தலைமையேற்றார். இந்த சந்திப்பு இந்தோனேசிய பேராளர்கள் தங்கியிருந்த அதிகாரப்படி இல்லமான மலாகாசிலாவில் நடைபெற்றது. இதற்கு முன் நடைபெற்ற சந்திப்புகள் நடுநிலை இடங்களில் மட்டுமே நடைபெற்ற வேளை இந்தோனேசிய அதிகாரிகளின் இடத்திலேயே நடைபெற்ற முதல் கலந்துரையாடலாக இது அமைந்தது. கலந்துரையாடலின் தொடக்கத்தில் இரு நாட்டு அதிகாரிகளும் பேசினர். பின்னர் பேராளர் குழு தலைவர்களுக்கிடையில் தனிப்பட்ட சந்திப்பு நடைபெற்றது. அடுத்த நாள் மே 31 இரண்டாவது நாள் சந்திப்பு மலேசிய பேராளர்களின் அதிகாரப்படியான இல்லத்தில் நடைபெற்றது. இரண்டு நாள்கள் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் விளைவாக மலேசியா இந்தோனேசியா அரச தந்திர உறவுகள் சீர் செய்யப்பட்டன.
8: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
1: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
2: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ், லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
3: 90 ஆண்டிலே சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
2: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலே.
3: லிங்கம்ஸ்.
5: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல ஃபேன்.
6: இடம்பெறுவது இஸ்லாமிய நாடகம்.
7: இஸ்லாமிய வானொலி நாடகம் சொத்து, எழுத்து கத்திஜா அப்துல்லா. சொத்து இஸ்லாமிய வானொலி நாடகம் இடம்பெறுவது இறுதி பகுதி.

0: என்னங்க என்னங்க கூப்பிடுறேனே, என்னன்னு கேட்டாதான் என்ன?
1: நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், காது இன்னும் நல்லா கேக்குது. சொல்ல வந்தத சீக்கிரம் சொல்லு.
0: காலையிலே எங்க கிளம்பிட்டீங்க?
1: இது என்ன கேள்வி? வேற எங்க? சூராவுக்கு தான் சுபுத்தோடுக.
0: இல்லங்க, கனிக்கு போன் போட்டேன், அவன் எடுக்க மாட்டேங்கிறான்.
1: அதுக்கு நான் என்ன செய்யறது?
0: என்னங்க இப்படி பேசுறீங்க? அவன் நம்ம பெத்த பிள்ளை இல்லையா?
1: நம்ம பிள்ளை தான், யாரு இல்லைன்னா. இந்த ஞாபகம் அவனுக்கு இருக்கணும்ல. நாமளும் ஹஜ்ஜுக்கு போய் இப்ப வீடும் திரும்பி வந்துட்டோம். 2 வாரம் ஆகுது, வழி அனுப்பவும் வரல. திரும்பி வீட்டுக்கு வந்தும் நம்மள வந்து அவன் பாக்கல. வந்துதான் பாக்கல. சரி, கேட்டா வேலை நேரம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவான். என்னமோ உலகத்துல இவன் மட்டும்தான் வேலை பாக்குற மாதிரி. ஒரு போன் கூட போட்டு உயிரோட இருக்கமா இல்லையான்னு விசாரிக்க கூடவா நேரம் இல்ல? நீயே சொல்லு.
0: அவன் என்னங்க செய்வான்? அவனுடைய வேலை அப்படி.
1: நீ அவன் சொல்றத நம்பிக்கிட்டு இரு.
0: இல்லங்க, நம்ம போய் அவனை பாத்துட்டு வருவோமா?
1: இந்த பாரு, வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லு. எனக்கு மணியாவது, தொழுக்கு போகணும். சுபுவுக்கு பாங் சொல்லிட்டாங்க, நான் வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: வாலை

0: அம்மா அம்மா
1: நீயா வாடா, என்ன திடீர்னு வந்திருக்கிற? ஒரு போன் போட்டுட்டு வரக்கூடாது? ஆமா, வந்ததுதான் வந்த. பேர பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே.
0: அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அத்தா, அவர் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு கேக்குறேன். நான் ஒருத்தன் அவருக்கு புள்ள இருக்கிறேங்கறதே மறந்துட்டாரா இல்ல தவிர்க்கிறாரா?
1: ஏண்டா கனி, உனக்கு என்னதான் ஆச்சு? திடீர்னு வந்த, வாசல்லே நின்னுகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. நாங்க உன்ன மறக்கலடா. நீதான் பெத்தவங்க நாங்க உயிரோட இருக்கிறதையே மறந்துட்டு பணம் பண்ணோண்டு ராவும் பகலுமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. எங்களை ஹஜ்ஜுக்கு வழி அனுப்பவும் வரல. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த புறமும் எங்களை வந்து எட்டி பார்க்கல. இப்ப திடீர்னு வந்து வாசல்ல நின்றுகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. சரி சரி, உள்ள வா. என்னங்க என்னங்க, நம்ம மகன் அகில் கனி வந்திருக்காங்க.

0: அஸ்ஸலாமு அலைக்கும் பாடா.
1: வாலைக்கும் சலாம்.
0: எப்படி உங்க கம்பெனியில லீவு கொடுத்தாங்க? வந்தது வந்த மருமகளையும் பேரப்பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல.
1: இங்க பாருங்க, நான் ஒன்னும் உட்கார்ந்து விருந்து சாப்பிடறதுக்கு இங்க வரல, தெரியுதா? நீங்க செஞ்சிருக்கிறது சரியானு கேட்டுட்டு போதான் இங்க வந்தேன். நான் உடனே கிளம்பி ஆகணும்.
0: அப்படி என்ன நான் சரியில்லாதத செய்துட்டேன்னு இவ்வளவு தூரம் பஸ் ஏறி வந்திருக்க கேட்டுட்டு போகணும்னு?
1: சரி, நான் கேக்குறேன், நீங்க யார கேட்டு சொத்த உங்க மருமகனுக்கு எழுதி வச்சீங்க?
0: சொத்தா? அப்படி என்கிட்ட சொத்துன்னு சொல்ல என்ன இருக்கு? ஏதோ என் சொந்த உழைப்புல உருவாக்கன ஒரு சின்ன மளிகை கடை, அதவும் தங்கச்சி புருஷன் கடன் வாங்கி மினி மார்க்கெட்டா உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை தவிர எங்கிட்ட சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு வேற என்னப்பா இருக்கு?
1: அதத்தான் நானும் கேக்குறேன், யார கேட்டு அத உங்க மருமகனுக்கு எழுதி வச்சீங்கன்னு.
0: யார கேக்கணும்?
1: நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை, என்ன கேக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? உங்க சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு தெரியுமில?
0: ஓஹோ, நீ பங்கு கேட்டுத்தான் இவ்வளவு தூரம் லீவ் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி வந்திருக்கியா? யாரு சொன்னது நான் கடைய மருமகன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறதா?
1: எல்லாம் வேண்டியவங்க தான்.
0: வேண்டியவங்கண்ணா? ஓ, உன் மாமியாரா?
1: இந்த பாருங்க, யார் சொன்ன என்ன, நான் கேக்குறதுக்கு மாத்திரம் நீங்க பதில் சொல்லுங்க.
0: என்ன கேட்ட?
1: என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? நான் இங்க இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கடைக்கு உள்ள எல்லா உரிமைகளும் எனக்கும் இருக்குது, புரியுதா?
0: யாரு இல்லைன்னா, இது என் சொந்த உழைப்புல உருவானது. உங்க பாட்டன் பூட்டன் சொத்து இல்ல. எனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு எழுதி வைக்க கொடுக்க எனக்கு முழு உரிமை இருக்கு.
1: இந்த பாருங்க, சட்டப்படி அத்தாவோட சொத்து மகனுக்கு தான் சேரணும், அது தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்டை தான் தங்கச்சி ஜுலைஹாவுக்கு சீதனமா எழுதி கொடுத்துட்டு மருமகனையும் வீட்டோட வச்சுக்கிட்டீங்க. இப்ப என்னடா, இந்த கடையையும் அவருக்கே எழுதி வச்சுட்டா என்ன அர்த்தம்? கேட்க ஆள் இல்லன்னா, இல்ல நான் உங்க பிள்ளை இல்லன்னா?
0: இப்ப என்ன அத்தான்னு தானே நீ கூப்பிடுற?
1: ஆமா.
0: அப்ப எப்படி எனக்கு பிள்ளை இல்லன்னு ஆயிடும்? நீ எனக்கு மகன்தான், நான் உனக்கு அத்தா தான். அதுல எந்த மாற்றமும் வராது, வரவும் முடியாது. நீ பிறந்தப்பவே அரசாங்கத்துல பதிவு பண்ணி பதிவு பத்திரம் கொடுத்திருக்காங்களே, நீ என் பிள்ளைன்னு, அத மாத்த முடியுமா?
1: இப்ப சொத்துல வந்துருச்சே, இந்த குடும்பத்துல என்னையும் ஒரு பிள்ளையா நினைச்சிருந்தா என்ன ஒரு வார்த்தை கேட்காம எழுதி வச்சிருப்பீங்களா?
0: என்ன, நீ வந்ததுல இருந்து எழுதி வச்சிட்டீங்கன்னு ஒரே பாட்டா பாடிக்கிட்டு இருக்கிய. என்னன்னு எழுதி வச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்ன உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு தானே போனேன், கடைய அவர் பொறுப்புல அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு போறேன்னு.
1: ஆமா, ஒப்படைச்சிட்டு போறேன்னு தான் சொன்னீங்க, உயில் எழுதி வச்சிட்டு போறேன்னா சொன்னீங்க.
0: இப்ப யார் சொன்னது அவர் பேர்ல நான் உயில் எழுதி வச்சிருக்கேன்னு?
1: வேற எப்படி எழுதி இருக்கீங்க?
0: அப்படி கேளு, விவரமா சொல்றேன். இஸ்மாயில் ஆகிய என்னையும் ஃபாத்திமாவாகிய என் மனைவியையும் இறுதி மூச்சு உள்ளவரை எங்களை யார் வைத்து காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கே இந்த மினி மார்க்கெட் சொந்தமாகும். இது என் முழு மனத்துடனும் சுய நினைவுடனும் எழுதி வைக்கும் ஒப்பந்தமாகும், புரியுதா?
1: ஓ, நல்லாவே புரியுது உங்க நாடகம். பாம்பு நோகாம பாம்பு அடிச்ச கோளு நோகாமன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகா இருக்குது உங்க நாடகம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், எனக்குன்னு என்னதான் நீங்க வச்சுட்டு போக போறீங்க?
0: என்னத்தை வச்சுட்டு போகணும்? அழிவில்லாத கல்வி செல்வத்தை கொடுத்திருக்கனே, அது போதாதா? உன் படிப்புக்கு நான் செலவு பண்ணதை கணக்கு பார்த்தா இந்த கடைக்கு நான் போட்ட முதல போல 4 மடங்கு வரும்.
1: இந்த பாருங்க, அது வந்து உங்க கடமை. பிள்ளைக்கு செஞ்சத கணக்கு போட்டு சொல்றீங்களே, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன்.
0: வேற என்னத்தை நினைப்பேன், நீயும் உன் தங்கச்சி சுலேகாவும் என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும். எங்களுக்கு பிறகு சுலேகாவுக்கு உறவுன்னு சொல்லிக்க ஒன்ன விட்டா யார் இருக்கா சொல்லு.
1: இந்த பாத்தீங்களா, இப்பவும் மகளை பத்தி தான் கவலைப்படுறீங்களே தவிர நான் எக்கேடு கட்டு போனாலும் கவலை இல்ல, அப்படிதானே?
0: யா அல்லாஹ், நான் அப்படி நினைக்கலப்பா. என் ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி.
1: ஓஹோ, அதான் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணுல வெண்ணையும் வச்சு பாக்குறீங்களோ?
0: என்ன நீ எல்லாத்துக்கும் தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டே இருக்க? இப்ப உனக்கு என்ன வேணும்? சொத்துல பங்கு, அதானே? நீ வில்லங்கம் பிடிச்சவன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு பிறகு இந்த சொத்துக்காக நீ சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தான் அதுல விவரமா எழுதி வச்சிருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் மௌத்தானதுக்கு அப்புறம் கடைய மதிப்பீடு செய்து மூணு பாகமா பிரிச்சு, ஒன்னு உனக்கு, உன் தங்கச்சிக்கு ஒன்னும், கடை உரிமையாளருக்கு ஒண்ணும்னு எழுதிதான் வச்சிருக்கேன்.
1: இத அப்பவே சொல்லிருக்கலாம்ல?
0: எங்க சொல்ல விட்ட நீ? அதான் வந்ததுல இருந்து வாசல்லையே நின்னுகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியே. சரி சரி, உள்ள போய் குளிச்சுட்டு பசியாரு. நான் கடைக்கு போய் உன் தங்கச்சியை வர சொல்றேன். ஜுலேகா தான் உன்னை பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு.
1: ஜபாருங்க, இப்போதைக்கு எனக்கு யாரையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, புரியுதா? முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு இப்போவே கிளம்பணும். அம்மா அம்மா, நான் போயிட்டு வர்றேன்.
2: டே கனி, என்னடா இது? வந்த வாசல்ல நின்னுகிட்டு போயிட்டு வர்றேங்கிற, உள்ள வந்து அம்மா கையால ஒருவாய் தண்ணி வாங்கி குடிக்க கூட உனக்கு நேரம் இல்லையா? ஏண்டா இப்படி பந்த பாசத்தை எல்லாம் தொலைச்சிட்டு பணம் பணம்னு அலையிற?
1: என்ன சொன்னீங்க? பணம் பணம்னு அலையிறேனா? அந்த பணம் இருந்தா பந்த பாசம் எல்லாம் தன்னால வந்து சேர்ந்துடும், தெரியுமா?
2: எனக்கு எதுவும் தெரிய வேணாம்ப்பா. நீ உள்ள வந்து குளிச்சிட்டு பசியாரிட்டு போ. உனக்கு பிடிச்ச ரவா புட்டு செஞ்சிருக்கேன்.
1: இந்த பாருங்க, நான் எதுவும் சாப்பிடுற மூட்ல இல்ல. என் வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கே கிளம்பணும். நாளைக்கு எனக்கு வேற வேலை இருக்குது. நீங்க செய்த புட்டை நீங்களே என்ன நினைச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, சரியா? நான் வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தா. நான் வர்றேன்.
2: எனக்கு
1: நேரம் ஆச்சு, நான் வரேன் வரேன்.
2: என்னங்க இது, அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான்.
0: அவன் தான் வந்தப்பவே சொன்னானே, நான் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல, கேட்டுட்டு போகத்தான் வந்தேன்னு. கேட்டுட்டான், போய்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்ன செய்யணுங்கிற? பாத்திமா, அவன் வரைக்கும் அவனுக்கு பணம் தான் முக்கியம். அத்தா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான். இல்லைன்னா அவன் எடுக்கிற சம்பளத்துக்கு அவன் பொண்டாட்டியையும் வேலைக்கு விடுவானா? பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கலாமே. எதுக்கு பிள்ளைங்க அடுத்தவங்க வீட்டில் வளரணும்? இது அந்த காலம் இல்லை பாத்திமா. தாய்மை உணர்வோடு பால் ஊட்டி தாளாட்டி வளர்க்க இது கம்ப்யூட்டர் காலம். பெற்றெடுத்த குழந்தைக்கு குறைஞ்சது ஈராண்டுகள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு நம்ம ரசூலுல்லாஹ் வரையறுத்திருக்காங்க. ஆனா இப்போ அப்படி இல்லையே. எல்லா அம்மாமார்களும் வேலைக்கு போறாங்க. ரெண்டு மூணு மாசம் விடுமுறை காலத்துல தான் குழந்தைகளோட இருக்காங்க. அதுக்கு பிறகு குழந்தைகள் பேபி சிட்டர் வீட்டுல வளர்ப்பு தாய்மார்கள் பராமரிப்புல தானே வளர்றாங்க.
2: எங்க, நான் அப்படியா அவனை அடுத்தவங்க கிட்ட விட்டு வளர்த்தேன்? என் நெஞ்சிலையே போட்டு வளர்த்தங்க. உங்களுக்கே தெரியுமே நான் அவனை எப்படி செல்லமா வளர்த்தேன்னு. எங்க இந்த கணிப்பை இப்படி மாறி போயிட்டான். இப்ப என்னங்க பண்றது?
0: என்ன என்ன பண்ண சொல்ற? இல்ல, நாம தான் என்ன பண்ண முடியும்? எங்க பிள்ளை எங்க மேல பாசமா இல்ல, பணம் கொடுக்கறது இல்லன்னு வழக்கு போடவா முடியும்? அவன் வரையில அவனுக்கு பணம் தான் முக்கியம். அவன் போக்கலையே அவனை விட்டுடு. காசு பணத்தை தேடிக்கிட்டு இங்க வராம எங்க போக போறான்? எல்லாம் நன்மைக்கேன்னு பாரத்தை அல்லாஹ் கிட்ட விட்டுட்டு போய் வேலை இருந்தா பாரு. நான் கடைக்கு போறேன். புட்டு அவிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, போய் எடுத்துக்கிட்டு வா. கடையில கொண்டுட்டு போய் கொடுக்கறேன். மகளும் மருமகனும் சாப்பிடுவாங்க.
2: பெத்த வயிறு பத்தி எரியுதுங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க.
0: வேண்டாம் பாத்திமா, வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடாத. பெத்தவங்க நாம ஏதாவது ஆத்திரத்துல சொல்ல போய் அது அல்லாஹ் கபூல் செய்திட போறான். அவனை திட்டுறத விட்டுட்டு அவனுக்காக துவா செய். நானும் துவா செய்யறேன். யா அல்லாஹ், எங்க மகனுக்கு நல்ல புத்திய கொடு, இஸ்லாமிய போதனைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல சிந்தனைய கொடு ரஹ்மானே அப்படின்னு துவா செய்வோம்.
3: நேர்களே, இதுவரை கத்திஜா அப்துல்லா எழுதிய சொத்து இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன்கனி, ஜெயலதி காதர்மைதீன் மற்றும் சமீமா ஜப்பார் ஆகியோர் பங்கேற்றனர். இடம்பெற்றது இறுதி பகுதி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
5: இளமை, புதுமை, இனிமை.
6: எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்க விட்டுறாதீங்க. எதை தாண்டியும் நம்மளால வர முடியும். எப்பெல்லாம் உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டவுன் ஃபாலோ எங்கேயாவது ஒரு சின்ன குழப்பமோ ஏதாவது இருந்ததுன்னா

வாம் பேர் என்ன தெரியாது, வாம் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பல்வேறு வியூக முனைப்புகள் மூலம் அறிவு பண்பாட்டை பேணி பாதுகாக்கும் செயல் திட்டம் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் ஆயின் அடுத்த 20 ஆண்டுக்குள் மலேசியா வாசிப்பு நகரமாக உருவெடுக்கும் ஆற்றலை பெற்றிருக்கும். எனவே அன்றாட வாழ்வில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே வலியுறுத்தினார். இலக்கவியல் அச்சுறுத்தல் குறித்த பொது விழிப்புணர்வு, அனைவருக்குமான மோசடி விழிப்புணர்வு சேஃப் திட்டத்தின் மூலம் தொடர்ந்து மேம்படுத்தப்படுகிறது. தற்போதைய இலக்கவியல் மோசடி யுத்திகளை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். அதேவேளை மின்வெளியில் சுய பாதுகாப்பையும் வலியுறுத்துகிறது. கந்திங் மலை கந்திங் சம்பா இறக்கு சாலையின் 15வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த 2 சுற்றுலா பேருந்துகளையும் எஸ்யூவியும் உட்படுத்திய விபத்தில் 35 பேர் அடங்கிய ஒரு பேருந்து கவிழ்ந்ததில் நேபாளத்தைச் சேர்ந்த 7 சுற்றுப்பயணிகள் காயமடைந்தனர். அந்த விபத்து குறித்து மாலை 5:29 அவசர அழைப்பு பெறப்பட்டதாக பஹாங் தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் முகமது சலாஹுடின் இசா தெரிவித்தார். வியட்நாம் சுமார் 1000 கைதிகளை விடுவிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. பொது தேர்தல் விரைவில் நடக்கவிருப்பதை முன்னிட்டு பொது மன்னிப்பின் கீழ் அவர்கள் விடுவிக்கப்பட உள்ளனர். அதற்கான அங்கீகார ஆவணத்தில் அதிபர் தோலாம் கையெழுத்திட்டுள்ளார். 80வது ஆண்டு சுதந்திர நாளை ஒட்டி கடந்த ஆண்டு அந்நாட்டில் 22,000-க்கும் மேற்பட்ட கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். உலக சுகாதார நிறுவனம் WHO தலைவர் டெட்ரோஸ் அடனோம் கெப்ரியசிஸ் இபோலா தொற்று பரவலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதிக்கு சென்றுள்ளார். இத்தூரி வட்டாரத்தில் அந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவரின் இன்னல்களை கேட்டறியவும் தகுந்த உதவிகளை வழங்கவும் தாம் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக டெட்ரோஸ் கூறினார். விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் முதன்மை கலப்பு இரட்டையர் ஆட்டக்காரர் தோ ஈவே வரும் திங்கட்கிழமை காந்த அதிர்வலை MRI தணிக்கைக்கு உட்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று சிங்கப்பூர் பொது போட்டியின் காலிறுதியின் போது அவருக்கு இடது முழங்காலில் காயம் ஏற்பட்டது. இதனை தேசிய இரட்டையர் பயிற்றுவிப்பு இயக்குநர் ரெக்ஸி மனாய்கி உறுதிப்படுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து டிக்டாக் நேரலையில் நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம். யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. அதை டிக்டாக் பக்கமா நீங்க பெயரை சொல்லும் போது அந்த பெயரை எடுத்து நாங்க உங்களுக்காக பாடல் வழங்கலாம்னு இருக்கோம். இந்த பக்கமா ஒளிபரப்பு அறையில உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். டிக்டாக் பக்கமா வாங்க, வந்து யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.

0: லிங்கம்ஸ்.
1: வணக்கம் நேயர்களே, நம்முடைய மின்னல் பண்பலையிலே அடுத்த அங்கத்தை கொண்டு வரும் நிறுவனம் நாடறிந்த லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, தொடரும் அங்கத்திலே

0: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ் லிங்கம்ஸ். சுவையான சமையலுக்கும் லிங்கம்ஸ் லிங்கம்ஸ். அதேதான் வாயினில் நீர் சுரக்க வைக்கும் சுவையான சமையலுக்கு உண்ண உண்ண திகட்டாத சமையல் கை பக்குவத்துக்கு மேலும் சிறப்பு சேர்த்திட நீண்ட பாரம்பரிய நிறுவனம் சமையலறை சின்னம் இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் வலம் பெறுவது
1: அனைத்துக்கும் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் வசமாக விநியோக நடவடிக்கை நாடெங்கிலும் பரபரப்பாக நடைபெறுகிறது.

0: மேற்கே என அனைத்து திசைகளிலும் புத்தம் புது தயாரிப்புகளுடன் வளம் வருவது லிங்கம்ஸ். புதிய தயாரிப்பு, நீண்டகால இருப்பு, இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. புதிய தயாரிப்பு பொட்டலங்களை திறந்ததும் அதன் மனம் பேசும். விளைவு சமையலில் தெரியும், அதுவே சுவை. அதனால் தான்
1: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன்
0: என்று சமையல் ராணிகளின் உள்ளம் குதூகலிக்கிறது. காரணம் என்ன? சமையலறைதான் ஓர் இல்லத்தின் இதயம். குடும்ப உறுப்பினர்களின் நலனை உறுதி செய்வது ஆரோக்கிய சமையல் தானே. அதற்கு துணை நிற்பது லிங்கம் சமையலறை சின்னம். சுவையிலே உச்சம் என முத்திரை குத்திய பிறகு இனி சமைக்கும் போது உங்கள் மனம் மாறவே மாறாது. கைகளில் தவழ்வது லிங்கம் தயாரிப்புகளே. அது போக இல்லங்களில் மன நிம்மதி நிலவ தெய்வீக மனம் கமழ. காரணம் என்ன?
2: இயற்கையான நறுமணத்துடன் இப்போது லிங்கம் சாம்பிராணிகள், ஜவ்வாது, மறிக்கொழுந்து, வேப்பிலை, பால் சாம்பிராணியுடன் லிங்கம்ஸ் அகர்பத்திகள் மன நிம்மதிக்கு மட்டுமல்ல வீட்டையே தெய்வீகமாக்கிவிடும். லிங்கம்ஸ் வழிபாட்டு பொருட்கள்.
0: காஷ்மீரி சில்லி பவுடரை அடுத்து லிங்கம்ஸ் நிறுவனத்தின் இன்னொரு மைல்கள் லிங்கம்ஸ் வழிபாட்டு பொருள்கள். மொத்தத்தில் சிறந்தவற்றை வழங்க வேண்டும் என்பதே லிங்கம்ஸ் நிறுவனத்தின் அவா. லிங்கம்ஸ் தயாரிப்புகள் ஏராளம். அவை எளிதில் உங்கள் வசமாக உங்கள் அருகிலேயே. லிங்கம்ஸ் 1933 ஆண்டு தொடங்கி உங்களுடன் இணைந்துள்ள நிறுவனம். எம்பி லிங்கம் அண்ட் சன்ஸ்.
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: இந்த அங்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்தது நாடறிந்த லிங்கம்ஸ்.
4: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

திப்போ தேவன் ஏகாம்பரம் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஆக குப்பைகளை பொது இடங்கள்ல வீசக்கூடாது அப்படின்றது தெரியும் இல்லையா. இப்போ சமூக வலைத்தளங்கள்ல யாரு குப்பைகளை வந்து வீசினாலுமே வந்துட்டு அதை ஒரு காணொலியா எடுத்து பதிவு செய்யறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான், ஏன்னா அப்பதான் தவறுகளும் குறையும் இல்லையா. இந்த மாதிரி ஒன்று வந்து தவறுகளை வந்து எடுத்து சொல்லும் போது இன்னொரு முறை இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும். அதனால குப்பைகளை பொது இடங்கள்ல வீசாதீங்க, அது சட்டப்படி குற்றம். சரி, இப்போ டிக்டாக் நேரலையில் தொடர்ந்து நீங்க பாடல்களை விரும்பி கேட்கலாம். யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை வழங்குறதுக்காக நாங்க இங்க தர காத்துட்டு இருக்கோம்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
3: புத்தம் சரணம் கச்சா.
2: மின்னல் எஃப்எம்மின் விசாக தின வாழ்த்து.
4: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

மேனன் இந்த பாட்டை வந்து வசந்த் வருண் சரணுக்காக கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் டிக்டாக் நேரலையில் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தினி வந்து அவங்களுடைய அன்பு கணவர் மேகநாதனுக்காக நான் போகிறேன் அப்படின்ற பாடலை கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

பிடித்தவர்கள் கொஞ்சம் துவண்டு இருக்கும் போது நம்ம கிட்ட மனசு விட்டு பேசும்போது ஏதாவது ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாடலை நம்ம விக்னேஸ்வரி வந்து ஹரிஹரனுக்காக இந்த பாடலை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அங்கே நடந்துட்டு இருக்குன்னு தெரியல, ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லா சூழலும் அப்படியே சரியாயிரும், மறந்து மறைஞ்சு போயிடும். கவலையப்படாதீங்க, நம்பிக்கையோடு தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருங்க. அடுத்த பாடல் கஸ்தூரி அவங்களுடைய கணவர் புகழேந்திக்காக ஒரு நல்ல பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் இப்போ நிறைவு பாடலாக நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகுது. இது வரைக்கும் டிக்டாக் நேரலையில் தொடர்ந்து பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருந்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நீங்கள் அழைக்கலாம், அழைத்து 60-ஆம் ஆண்டு பாடல்களை 11 மணிக்கு பிறகு கேட்கலாம். 03-2282573 அல்லது 4-7-6-8

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலகளாவிய விநியோக நெருக்கடிக்கு நடுவே மக்களின் வேலைகளை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா மாமா நசேர் கூறினார். அந்த வகையில் விநியோக தொடர்ச்சியையும் எண்ணெய் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதையும் உறுதி செய்வது முன்னுரிமையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். காசா வட்டாரத்தின் 70 விழுக்காட்டை ஆக்கிரமிக்கவும் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தவும் புதிய திட்டம் தீட்டியுள்ள இஸ்ரேலின் செயலை மலேசியா வன்மையாக சாடியுள்ளது. அது பன்னாட்டு சட்டத்தை மீறும் வேளை பன்னாட்டு சமூகம் இஸ்ரேலின் அந்த செயலுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமென விஸ்மா புத்ரா வலியுறுத்தியுள்ளது. நாளை அனுசரிக்கப்படும் விசாக தின கொண்டாட்டத்தை ஒட்டி நடத்தப்படும் ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்கள் பட்டாசுகள் வானவெடிகளை வெடிப்பதற்கு பினாங்கு காவல்துறை தடை விதித்துள்ளது என்று மாநில காவல்துறை தலைவர் டாத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். இதற்கு இணங்க தவறுவோர் மீது 1957 வெடிப்பொருள் சட்டத்தின் 8 பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அறிவிப்பையும் மீறி ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் கட்டுப்பாடுகள் நீடிப்பதாக ஈரான் ஊடகம் தஸ்னீம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் வாஷிங்டன் அரச தந்திர கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுவதாக ஈரான் உச்ச தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் ஒருவர் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் ஞாயிறன்று அதிபர் தேர்தலின் முதல் சுற்று வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. மொத்தம் 14 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். செனட்டர் ஐவன் செபேடா வெற்றி வாய்ப்பை அதிகம் கொண்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இச்சுற்றில் 50 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெறும் வேட்பாளர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இல்லையெனில் 2ம் சுற்று வாக்களிப்பு அடுத்த மாதம் 21ம் நாள் நடத்தப்படும். நிறைவாக ஹாங்காங்கில் நடைபெறும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டி நாட்டின் இளம் அதிவேக ஓட்டக்காரர் டெனிஸ் இஃப்திகார் முகமது ரோஸ்லி ஆடவர் 200 மீட்டர் பந்தயத்தில் 6வது இடத்தை பிடித்தார். அந்த 19 வயது விளையாட்டாளர் 21.2 வினாடிகளை பதிவு செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. உங்களுக்கு பிடிச்ச பாடத்தோடு நீங்க விரும்பி கேட்கலாங்க. 60களில் வெளிவந்த பாடலை மட்டும் நீங்க கேட்கணும் அப்படின்னா 03-2282573 அல்லது 4768.

0: அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
1: புத்தம் சரணம் கச்சா.
0: மின்னல ஃபேமின் விசாக தின வாழ்த்து.

0: வணக்கம் கிஷேன், எஸ் பிரியா காப்பால இருந்து பேசுறேன்.
1: பிரியா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக?
0: கைதி கண்ணாயிரம் படத்துல இருந்து கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மதிக்கும் அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு யாருக்காக வழங்கலாம்?
0: தனேஷ் மாமா அவருக்கும் மற்றும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும்.
1: சரி கண்டிப்பா பாடல் வந்துட்டு இருக்குங்க, கேக்கலாம் வாங்க.

0: அவங்க பேர் என்னது?
1: அவங்க பேரு திவியானி. திவியானி வீட்டுக்கார பேர் வந்து கெப்பன் சத்யநாதன் விக்னேஸ்வரன். நான் சகோதரி நோட்டகன். அப்புறம் என்னோட மகன் வந்து கீர்த்திகன். அப்புறம் மக வந்து பர்மிளா தர்ஜினி. இவங்க எல்லாம் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு.
0: என்ன பாட்டு?
1: அந்த காலிக்கு நேரம் இல்ல வந்து நாளாம் நாளாம் திருநாளாம்.

0: வணக்கம், மின்னல் எஃப்எம், நான் அரசி பேசுறேன்.
1: அரசி சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
0: நான் வந்து என்னோட கணவர் மிஸ்டர் ரவி, திரு ரவீந்திரன் அவர்களுக்காக ஒரு பாடல் கேட்கலான்னு இருக்கேன். அவர் என் பக்கத்துலதான் இருக்காரு.
1: பக்கத்துல வச்சுக்கிட்டே அவருக்காக பாடல் கேக்குறீங்க?
0: அவர் இப்பதான் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. வெளியூர்ல வேலை செய்யறாரு, அதனால மாசத்துக்கு தர வருவாரு. இந்தோனேஷியால வேலை செய்யறாரு, அவரு மாசத்துக்கு ஒரு தர வருவாரு. இப்பதான் வந்து இறங்கி இருக்காரு. அவர் ஏத்திட்டு நான் இப்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவருக்காக ஒரு நல்ல ஒரு பாடல் நான் கேட்கறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க, அவர் வந்திருக்கிறார் ரொம்ப நாள் கழிச்சு. அவருக்காக ஒரு அன்பு பரிசா பாடல் கேட்கும் போது நாங்க வழங்க முடியாது. என்ன பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: அவருக்கு பழைய பாட்டு, தத்துவ பாடல்கள் தான் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நான் விருப்பப்பட்ட பாடல் அவருக்காக நான் கேட்கறேன். உன்னை ஒன்று கேட்பேன், அது புதிய பறவை. அந்த படத்துல இருந்து இந்த பாடல் வந்து எங்க கணவருக்காக நான் கேட்கறேன்.
1: என்ன உண்மையை அவர்கிட்ட இருந்து கேட்க போறீங்க? பாவம் பயந்துட போறாரு. எதுவும் வந்த உடனே வா அப்படின்ற மாதிரி பாடல் கேட்டு முடிச்சுட்டு கேள்வியை கேளுங்க, சரியா?
2: வணக்கம் ஐயா, உங்களுக்கும்
1: வணக்கம். வணக்கம், நன்றி, பாத்து போங்க.

0: மலரும் நினைவுகளுக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 புதிய நேயர்களுக்கு இன்றைக்கு அதிக வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. வழக்கமா நான் பாடல் கேட்கறேங்க, அதனால இன்றைக்கு நான் பாடல் கேட்க விரும்பல. யார் இன்றைக்கு கேட்கறாங்களோ புதிய நேயர்கள், அவங்களுடைய பாடலை ரசிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்குன்னு சொல்றேன். உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்து யார் அழைச்சிருக்காங்கன்னு பாப்போம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேக்கலாம்?
1: பாட்டு வந்து என் மகனுங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு இன்னைக்குதான் வந்தாங்க குடும்பமா, அவங்களுக்காக விரும்பி கேக்குறேன். காத்து வாங்க போன ஒரு கவிதை, அந்த பாட்டு கேக்குறேன்.
0: கேட்டீங்களா இல்லையா கவிதையை வாங்கிட்டு வந்தாங்களா அங்க இருந்து?
1: சரியா பேசல, ஏன்னா வந்து அவங்கள ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதெல்லாம் இன்னும் பேசலாம், முதல் இங்க வந்துட்டேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதனால நீங்க சொல்லுங்க பாடல் கேட்டிருந்தேன்.
1: என் பேரை வந்தோடனே கொண்டாந்து எம்ஜிஆர் போயிட்டு சிங்க படம் முடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு.
0: ஓ,
1: அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும்.
0: அதெல்லாம் நினைவு சின்னத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. பேரு
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. சரி, பாடல் வந்துட்டு இருக்குமா, நம்ம கேப்போம். சரியா,
1: ரொம்ப நன்றி.

0: சங்கீதம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: ஸ்லாவூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா நீங்க? உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இது அப்படி சொல்லிருக்கா கடைசியா
5: இவ்வளவு நேரம்.
4: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
2: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

0: ஹலோ வணக்கம், பரமேஸ்வரி பேசுறேன்.
1: பரமேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு நினைச்சிருக்கீங்க?
0: வீட்டுல பையன் விரும்பி கேட்க சொல்லி இருக்கிறாரு. பெண் ஒன்று கண்டேன் பொண்ணு இல்லைன்னு.
1: பையன் உங்ககிட்ட கேட்க சொல்லிருக்காரு?
0: வழக்கமா
1: வந்து மகன்கள் மகள்கள் தான் வந்து பெற்றோர்களுக்காக கேட்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நீங்க சொல்லிருக்கீங்க நினைக்கிறேன்.
0: வித்தியாசமா போன் பண்ண போறேன்னு பையன்மா அதை கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னது.
1: உங்களை விட அவருக்கு தான் பழம் பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு போல.
0: பிடிச்சிருக்கு, அவரு பிடிக்கும். அவரு புது பாடலாம் பிடிக்கும், பழைய பாடலாம் பிடிக்கும். அவர் நல்லா பாடுவாரு.
1: இப்ப அந்த பாடல் வானொலி பக்கமா நம்ம கேட்க போறோம், கூடவே அவரையும் சேர்ந்து பாட சொல்லுங்க. சரியா?
0: பாடுவாரு.
1: நன்றி.
0: ஓகே ஓகே.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கீங்க? கிஷன்
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். உங்க குரல கேட்டு ரொம்ப நாளாச்சு. நான் ரொம்ப நாள் சென்று அடிக்கிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா பயணத்துல வாகனத்தை அப்படியே ஓரமா நிறுத்திட்டு இப்ப நீங்க பேசுறீங்களா, சிக்னல் சத்தம் எல்லாம் கேக்குது. அதுக்கு நாங்க நன்றிய சொல்லிக்கிறோம். பாதுகாப்பா பேசுறதுக்கு நன்றி. உங்களுக்கான நாள் தான், அதனாலதான் எடுத்திருக்கோம். மகிழ்ச்சிங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கலாம் இப்போ?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எங்க அம்மாவுக்கும் அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. எங்க அம்மாக்காக இந்த பாட்டு நான் கேக்குறேன். என்ன பறவை சிறகடித்து, அந்த பாட்டு வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்காக இந்த பாட்டு கேக்குறேன் கிஷன்.
0: அம்மா பேர் என்னங்க?
1: எங்க அம்மா பேரு குட்டி. அம்மா
0: பேரு வித்தியாசமா இருக்குங்க. பாட்டு போங்க.

0: என் பேர் தம்புவன்.
1: தம்பு வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நான் சித்ரால இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: எனக்கு இன்னைக்கு வந்து இணைந்து நினைந்து நெஞ்சு.

0: என் பேரு பஞ்சவர்ணம்.
1: பஞ்சவர்ணம் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
0: இப்ப நாங்க வந்து இங்க கெந்திங்ல இருக்கீங்க.
1: ஓ கெந்திங்லயா? என்ன குடும்பத்தோட இருக்கீங்களா? விடுமுறையை கழிச்சிட்டு இருக்கீங்க? இனியும் பிறந்தநாள் வாழ்த்து, சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏன்னா வழக்கமா விடுமுறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த விடுமுறையை பயன்படுத்தி எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, கண்ணு பற்ற கூடாது, சுத்தி போட்டுக்கோங்க. சரியா? சரி, என்ன பாட்டு கேக்கலாம்? உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அங்கிருந்து இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி.
0: ஐயா ரொம்ப நன்றி.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். அந்த கண்ணாடியை தரங்களே
1: எதுக்கு?
0: இதுக்குதான்.
1: என்ன ஹைவேல குப்பை போட்டு சிரிக்கிற?
0: ஒரு குப்பை தானே, அவசரத்துக்கு குப்பை போடலானா இந்த ட்ரெயின்ல ஒரு கண்ணாடி கூட திறக்கலையே. சரி, யாரும் பாக்கல, கீழே போட்டு வேண்டியதான்.
1: இங்கேயுமா?
0: அட, ஒரு குப்பை தானே.
1: நீங்க படிச்சிருக்கீங்க தானே?
0: ஓ, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: இதுல பெருமை வேற. தெரியுமா தெரியாதா, 2026 தொடங்கி பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க, 12 மணி நேரத்திற்கு பொது சேவையும் செய்யணும்.
0: ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? இனிமே நான் மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்கள குப்பை போடாம நானே பாத்துக்கிறேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்து கொண்டிருக்கிறது. மின்னல் FM
1: இடம் பெறுவது ஞானச்சுடர்.
3: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முஹம்மது சாலி மன்பை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அன்பானவர்களே, ஒரு அரசன் தன் அரண்மனையில் அழகிய முறையில் பேசும் கிளி ஒன்றை வைத்து வளர்த்து வந்தார். அழகிய கூடு ஒன்றை தயார் செய்து அதில் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து இருந்தார். ஒரு நாள் அந்த அரசர் அந்நிய நாட்டுக்கு பயணமானார். அரசன் அப்போது அந்த கிளியிடம் கேட்டார், நான் சில நாட்கள் வெளிநாடு போகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்றார். உலகத்தை சுகத்தை மட்டுமே அனுபவித்து, அதாவது உண்பது உறங்குவது, விலையுயர்ந்த ஆடைகளை அணிவது, மது அருந்துவது, இன்னும் பல அநியாயங்களை செய்வது பற்றி ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வந்த அந்த கிளி அந்த அரசரிடம் பேச ஆரம்பித்தது. அரசே, நீங்கள் செல்லும் அந்நாட்டில் ஒரு காடு ஒன்று உள்ளது. அக்காட்டில் என்னை போன்று அதிகமாக கிளிகளும் மற்றவைகளும் இருக்கிறது. அதே இடத்தில் ஒரு பெரியவர் இறைவனுடைய வணக்கத்திலேயே இறை தியானத்திலே இருப்பார். அவரிடம் நீங்கள் போய் நீ யார் என்று என்பதை மட்டும் சொல், பிறகு அவர் பல விஷயங்களை உனக்கு சொல்வார், அதை கேள் என்றது அந்த கிளி. அதுபோல் அரசர் அந்த காட்டில் உள்ளே வந்தார். கிளி சொன்னது போல் இறை தியானத்தில் இருந்த பெரியவிடம் போய் பேசினார். அப்போது அரசரிடம் அழகிய செய்திகளை சொன்னார். உடனே, அரசே, உம் அரண்மனையில் கிளி ஒன்றை வளர்க்கிறாய், அக்கிளிக்கு எல்லாம் கொடுத்து வளர்த்து பாதுகாக்கிறாய், அக்கிளி அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு எங்கும் செல்லாது, எந்த தவறும் செய்யாது, நல்ல முறையில் இருக்கிறது. அக்கிளியை பார்த்து கூட நீ பாடம் பெறவில்லையா? உனக்கும் இறைவன் எல்லாம் கொடுத்து சுகமான நிம்மதியான வாழ்வை தந்துள்ளான், அதையெல்லாம் அனுபவிக்கும் நீ தந்த இறைவன் சொன்னபடி நடக்கவில்லையே, நீயோ மது மாதில் மயங்கி கிடக்கிறாய், நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாது தவறிவிடுகிறாய், ஒவ்வொரு நாளும் இறைவணக்க வழிபாட்டிலும் ஈடுபடுவதில்லை, இப்படி பல குற்றங்களை செய்கிறாய் என்று மனக்கவலையோடு ஆதங்கத்தோடு இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பத நன்னோக்கத்தோடு சொன்னார். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த அரசர் இனிமேல் போய் இறைவன் அல்லாஹ் சொன்ன வழியில் வாழ முடிவு செய்து திருந்திவிடு என்று சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டார். மேலும் சொன்னார், இல்லையென்றால் நீ எப்படி காட்டில் மரங்களிலும் செடிகளிலும் இருக்கும் பழங்களை சாப்பிட்டு நதியில் ஓடும் நீரை பருகி கொண்டு மரக்கிளைகளில் கூட அமைத்து வாழும் கிளியை எப்படி உன் அரண்மனையில் அடைத்து வைத்து அதன் சுதந்திரத்தை தடுத்தாயோ, அதுபோல் ஒரு நாள் உம் வாழ்வை நல்ல நிலைக்கு நீ கொண்டு போகவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் உம்மை இறைவன் உமக்கு நோயை கொடுத்து அங்குமிங்கும் போக விடாது, விரும்பிய நேரத்தில் விரும்பிய உணவை சாப்பிட விடாது, கூண்டில் அடைத்த கிளியை போல் வீட்டில் அடைத்து விடுவான் என்றார்கள். கேட்டதுதான் தாமதம், அவருக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டது. உடனே அரசன் உணர்வு பெற்றார், நேராக வீட்டுக்கு வந்தார். அரண்மனையிலிருந்த அந்த கிளியை கூண்டை விட்டு திறந்து, நீ உன் விருப்பம் போல் காட்டில் பறந்து சுதந்திரமாக வாழ், எனக்கு நேர்வழி காட்டிய கிளியே என வாழ்த்தி பறக்க விட்டார். இதன் பிறகு தம் வாழ்வை பெரியவர் சொன்னதைப் போன்று நல்வாழ்வில் மாற்றிக்கொண்டார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் தந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். நல்லோர்கள் சொல்லுகின்ற அறிவுரையை நாம் கையில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது நல்லுரைகள் என்று சொன்னால் ரேடியோ, தொலைக்காட்சி, மற்ற மின் சாதனங்கள், எத்தனையோ வகையில் நல்ல அறிவுரைகள், குரானுடைய அருமை நபிகனாருடைய அமுத மொழிகள் எல்லாம் கிடைக்கிறது. கேட்டும் நம்முடைய வாழ்வை சரிப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இறுதியாக கூண்டில் அடித்த கிளியைப் போன்றுதான் வாழ்வு மாறும் என்பதை சிந்தனையில் வைப்போமாக. இறைவா, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிறந்த வாழ்க்கைக்கு நீ வழிகாட்டுவாயாக. நாங்கள் இருக்கப் போகின்ற காலமெல்லாம் உன்னுடைய ஹபீபாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியை பின்பற்றக்கூடிய நல்ல சிந்தனையும் நல்ல அறிவையும் நிரப்பமாகவே தருவாயாக. வரப்போகின்ற நாட்களை அபிவிருத்தி மிக்க பரக்கத்து மிக்க வாழ்க்கையாக எங்களுக்கு தந்தல்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
3: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
5: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்வெடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா.
1: எங்களையும் ஒரு உறுப்பினரா அந்த மின்னல்ல வச்சு எங்களோட அபிப்பிராயத்தை கேட்டது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு உணர்ச்சி கொடுத்ததுக்கு சமமா இருக்குது.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: saving the wounded.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகே மா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

யாரு கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: ஒரு குட்டி கதை
1: கேட்டா,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா, உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

விழிக்கு துணை, திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை, அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வலிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமைச்சர்கள் உட்பட அமைச்சுகளின் செலவினங்களை குறைக்கும் நோக்கில் பல சிக்கன முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. அதன் வழி நாட்டின் நிதி வளங்கள் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் திட்டங்களுக்கு விநியோகிக்கப்படுவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்வதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்று விசாக நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசியர்கள் மனித நேய விழுமியங்களை காக்கும் அதேவேளை ஒற்றுமையை வலுப்படுத்தவும் விவேகமான இலக்கவியல் சமூகத்தை உருவாக்கவும் ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் டாகாங் அழைப்பு விடுத்துள்ளார். விசாக நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்ட அவர், இந்நாளில் கருப்பொருளான இலக்கவியல் யுகத்தை எதிர்கொள்ளுதல், பகிரப்பட்ட அறிவை வளர்த்தல் பொருள் புதிந்த ஒன்றாக உள்ளதாக கூறினார். மக்கள் மத்தியில் மோசடி குறித்த விழிப்புணர்வை வலுப்படுத்தும் நோக்கில் மோசடியை தவிர்த்து அறிவாற்றலோடு செயல்படுவோம் திட்டம் சேஃப் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிரந்தர வசிப்பிட உரிமையை பெற விரும்பும் வெளிநாட்டினர் நிரந்தர குடியிருப்பாளர் அட்டை அல்லது கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்காக தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற அறிவிப்பை ட்ரம்ப் நிர்வாகம் மீட்டுக் கொண்டுள்ளது. கடந்த வாரம் வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பு அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் உட்படவில்லை. மாறாக இது ஒவ்வொருவரின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப செயல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த பன்னாட்டு உதவியை உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் தென்ரஸ் அடனம் கேப்ரியஸ் கூறியுள்ளார். கடுமையான இபோலா தொற்று பரவலால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அந்நாட்டிற்கு அவர் பயணம் மேற்கொண்டுள்ளதை அடுத்து இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். விளையாட்டு, ஜோஹருல் டாருல் தக்சீம் JDT அணி தொடர்ச்சியாக 12வது முறையாக சூப்பர் லீக் பட்டத்தை வென்ற அதன் சாதனையை வெகு விமரிசையாக கொண்டாடியது. இவ்வேளை கடந்த வாரம் சனிக்கிழமை புக்கிஜாலில் தேசிய அரங்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் JDT 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் கூச்சிங் சிட்டி FC-ஐ வெற்றி கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது. தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرُ إِنَّهُ كَانَ تَوَّابًا அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

அன்பான மீனலஃபம் நேயர்களே, அல்லாஹ் உலகத்தில் படைத்த படைப்புகளில் மிகச் சிறந்த படைப்பு மனித படைப்பு. ஏனென்றால் மனிதனால் தான் பிறரிடம் துன்பம் கண்டால் துடிப்பதும் ஓடோடி சென்று உதவிகள் செய்வதும் அனைவரையும் திருப்திப்படுத்துவதும் நேர்வழிப்படுத்துவதும் எது நல்லது எது கெட்டது என்பதையும் உணர முடிகின்றது. இந்த மாண்புகள் புறக்கணிக்கப்பட்டால் மனிதன் மிருகமாக மாறி அவனுடைய மாண்புகள் அனைத்தும் மாண்டு விடுகின்றது.

மனித நேயமே மானிட உரு கொண்டு வந்து அதி அற்புதமாக வாழ்ந்து அழகான முன்மாதிரியாய் திகழ்ந்தவர்கள் நமது அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த மனிதன் பிற மனிதனின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அம்மனிதன் மீது இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். இன்று மனிதன் உண்ணுவதிலும் உடுத்துவதிலும் உறவாடுவதிலும் நாகரிகத்திலும் இன்னும் பல துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுவிட்டாலும் மனிதாபிமானத்தில் முன்னேற்றம் காண தவறிவிட்டான் என்பதே உண்மையாகும்.

ஆதி மனிதன் ஒருவர் ஒரு கொலை செய்தார். ஆனால் இன்று ஒருவனே 9 கொலையை செய்யவும் தயங்குவதில்லை. கொலை, கொள்ளை, மது, சூது போன்ற குற்றங்களை மனிதன் பரப்பி வருவது அன்றாட செய்தியாகிவிட்டது என்பதை பார்க்கும்போது மனிதாபிமானமே பின்னேற்றம் அடைந்து உயிரிழந்து விட்டதோ என்று எண்ணத் தோன்றுகிறது. எந்த அளவு மக்களிடம் மனிதநேயம் அற்றுப்போய் இருக்கிறது என்றால், உதாரணத்திற்கு பேருந்தில் பயணம் செய்யும்போது குழந்தையை சுமந்து கொண்டு ஒரு தாய் நின்று கொண்டிருந்தால் அதை கவனிக்காதவன் போல் யாரோ எவரோ நிற்கின்றார்கள். நமக்கென்ன என்று அமர்ந்திருக்கும் சுயநலம் கொண்டவர்கள் அதிகரித்து விட்டனர். நடக்க முடியாமல் ஊன்றுகோல் பிடித்தவர்கள் பயணித்தாலும் அவர்களுக்கு இடமளித்து அமருங்கள் என்று கூறுபவர்களை பார்ப்பது என்பது மிகவும் அரிதாகிவிட்டது. இப்படிப்பட்ட செயலை கண்டிக்கிறது இஸ்லாம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: நேரம் காலை மணி 6:30.

உங்க எல்லோருக்கும் காலை வணக்கம்ங்க. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வணக்கம் இன்னும் உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு, வைகாசி திங்கள் 17 நாள், 2026 மே 31 ஞாயிற்றுக்கிழமையில நம்ம இணைந்திருக்கோம். இன்றைக்கு வந்து மிக மிக முக்கியமான நாள் அனுசரிக்கப்படுகின்றது, விசாக தினம். நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் விசாக தின வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பிருந்தா இன்றைக்கு புத்தர் ஆலயங்களுக்கு போங்க, சிறப்பு வழிபாடுகள்லாம் நடைபெறும், அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். இதுல வழக்கமா அந்த மெழுகுவர்த்தி கொண்டு சிறப்பு பிரார்த்தனைகள்லாம் செய்வாங்க, அதுலயும் நீங்க கலந்துக்குங்க. சரியா, எப்போதும் போலதாங்க, 10 மணி வரைக்கும் ரவி உங்க கூட இணைந்திருப்பேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி

சரி வாங்க, இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். லீசி நண்பன்ல இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. மை கார்டு அடையாள அட்டைகள் மாற்றுவதில் யாரும் அவசரம் காட்டாதீங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டலை தேசிய பதிவு இலாக்கா JPN வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அரசாங்க மானியங்கள், உதவிகள் பெறுவது உட்பட அனைத்து அதிகாரப்பூர்வ அலுவலக பணிகளுக்காக தற்போதைய அடையாள அட்டைகளை பயன்படுத்த முடியும். புதிய பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த மை கார்டு வந்து விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு இல்லையா. அதனால நிறைய பேர் புதிய அடையாள அட்டையை மாற்றுவதில் அவ்வளவு தீவிரம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நடப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அடையாள அட்டையை தொடர்ந்து பயன்படுத்தலாம். அதனால அடையாள அட்டைகளை மாற்றுவதில் யாரும் அவசரம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பதிவு இலக்க அலுவலகங்களில் மை கார்டு அடையாள அட்டையை மாற்றுவதற்கான வசதிகள் செய்து தரப்படும் அப்படின்ற ஒரு விபரம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம மக்கள் ஓசிக்கு போகலாம். இந்த ஃபிளீட் கார்டு இருக்கு இல்லையா, இப்ப எண்ணெய் நிரப்புவதற்கு இந்த ஃபிளீட் கார்டு பார்த்தோம்னா டீசலை பயன்படுத்துவோருக்கு வழங்கப்படுகின்றது, அந்த டீசல் உதவித்தொகையை பெறுவதற்காக. அதனால இந்த ஃபிளீட் கார்டு துஷ்பிரயோகம் தொடர்பில் 3 வழக்குகள் இன்னும் விசாரணையில் இருப்பதாக கிடா மாநில உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை அமலாக்க பிரிவு அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிளீட் கார்டு பெற்றிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீதும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தவறா பயன்படுத்துவதை தடுக்கவும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறப்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனங்களுக்கு இந்த டீசல் உதவித்தொகை வழங்கும் பொருட்டு இந்த ஃபிளீட் கார்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா அது கொஞ்சம் தவறான முறையில பயன்படுத்தினா அதற்கான தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு நினைவூட்டலை வந்து கொடுத்திருக்காங்க. இணையதளங்களில் வந்த செய்திகளை பார்க்கலாமா. மலேசிய மடானி என்ற உணர்வோடு மக்கள் தங்களின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை தொடர்ந்து பாதுகாப்பதோடு சகோதரத்துவ பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. நேற்று தொடங்கிய 2 பார்த்தோம்னா கடாசான் மக்களால் கொண்டாடப்படும் பெஸ்தா கமாத்தான் மற்றும் காவாய் திருநாள் குடும்ப உணர்வையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தி மக்களிடையே மகிழ்ச்சி, இறையருள், நன்றி உணர்வை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. மற்றொரு செய்தி, சில தினங்களுக்கு முன்னர் வந்து இந்த சன் சவுலி நிலையம் அருகே தடம் புரண்ட 4 ரயில் பெட்டிகள் இருக்கு இல்லையா, தொழில்நுட்ப குழுவினரால் வெற்றிகரமாக மீண்டும் தண்டவாளத்தில் ஏற்றப்பட்டு சோதனை மற்றும் தொடர் நடவடிக்கைக்காக பராமரிப்பு கிடங்கிற்கு வந்து இப்ப கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நேற்று முன்தினம் மற்றும் நேற்று அதிகாலையில மேற்கொள்ளப்பட்ட ரயில் சீரமைப்பு பணிகள்ல ஒரு பகுதியா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இணையதளங்களா இருக்கட்டும், நாளிதழ்களா இருக்கட்டும், செய்திகளை படிங்க. இன்றைக்கு விசாக தினம் அப்படின்றதுனால சிறப்பு செய்திகள் இன்றைக்கு நாளிதழ்கள்ல வெளிவந்திருக்கின்றன, படிக்க மறந்துடாதீங்க.

0: ஓடி ஓடி செஞ்சுகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் FM.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
1: சார் என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா?
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
2: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப
2: புரிஞ்சுகிட்டேன்.
3: என்ன
4: பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
3: உங்களுக்கே நல்லா இருக்கா?
4: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
3: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
5: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
3: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
6: மடானி உங்களுக்காக.
7: ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வித் திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த OKU மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
6: மடானி உங்களுக்காக.
8: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: அண்ணா ஒரு தோசை எடுத்துரு.
2: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
1: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
1: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
2: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
1: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
1: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
2: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: விசாக நாள் மாந்தநேய விழுமியங்களை காத்து விவேகமான இலக்கவியல் சமூகத்தை உருவாக்க ஒற்றுமை அமைச்சு அழைப்பு. நாளை தொடங்கி ஆப்ஸ்கசான் 6 புள்ளி சுழியம் சோதனை முடுக்கிவிடப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமைச்சர்கள் உட்பட அமைச்சுகளின் செலவினங்களை குறைக்கும் நோக்கில் பல சிக்கன முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. அதன்வழி நாட்டின் நிதி வளங்கள் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் திட்டங்களுக்கு விநியோகிக்கப்படுவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்வதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அவசர தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துமாறு எல்லா அமைச்சுகளுக்கும் பணிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் கல்வி, சுகாதாரம், மக்களின் அடிப்படை தேவைகள் போன்ற முதன்மை துறைகளுக்கு தளர்வளிக்கப்பட்டுள்ளது. ஆசியான், பிரிக்ஸ், ஏபெக் போன்ற கட்டாய கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர அமைச்சர்களின் வெளிநாட்டு பணிப்பயணங்களை கட்டுப்படுத்துவதும் சிக்கன சீராக்கங்களில் அடங்கும் என பிரதமர் கூறினார். கூட்டரசு அரசாங்கம் சபாவுக்கான இடைக்கால மானியத்தை 1 பில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தியுள்ளது. 1963 மலேசிய உடன்படிக்கையின்படி அம்மாநிலத்துக்கான 40 விழுக்காடு வருவாய் கோரிக்கையை நிறைவு செய்யும் முனைப்பின் ஒரு பகுதியாக அந்த மானியம் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மடானி அரசாங்கம் சபாவின் உரிமைகளை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை, மாறாக அந்த கோரிக்கையை சீராக செயல்படுத்த உரிய முனைப்புகளை முன்னெடு இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். உலகுக்கு தியானத்தையும் அமைதியையும் போதித்த புத்தர் மகான் பிறந்த தினமாகவும் ஞானம் பெற்ற தினமாகவும் மறைந்த தினமாகவும் பௌத்தர்கள் இன்று விசாக தினத்தை வரவேற்கின்றனர். நாட்டில் சில புகழ்பெற்ற புத்த ஆலயங்களில் விசாக தினம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவற்றில் தலைநகரில் உள்ள மகா விஹார புத்த ஆலயம், பினாங்கில் மஹிந்தா ராமா புத்த ஆலயம், ஸ்லாங்கூர் பட்டாலிஞ்சாயாவில் உள்ள கச்சாரா புத்த ஆலயம் ஆகியவையும் அடங்கும். இன்று பௌத்த விகாரங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு சிறப்பு பிரார்த்தனைகளில் பங்கு கொள்வர். இன்று விசாக நாளை முன்னிட்டு மலேசியர்கள் மனிதநேய விழுமியங்களை காக்கும் அதேவேளை ஒற்றுமையை வலுப்படுத்தவும் விவேகமான இலக்கவியல் சமூகத்தை உருவாக்கவும் ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகுடா காங் அழைப்பு விடுத்துள்ளார். விசாக நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்ட அவர், இந்நாளின் கருப்பொருளான இலக்கவியல் யுகத்தை எதிர்கொள்ளுதல், பகிரப்பட்ட அறிவை வளர்த்தல் பொருள் பொதிந்த ஒன்றாக உள்ளதாக கூறினார். ஒரு தனிநபரின் சமூக ஊடக பதிவு சமூகத்தை ஒன்றிணைக்க வழிகோலும். அதேவேளை வெறுப்பை தூண்டும் பதிவு தேசிய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும். ஆகையால் மரியாதை, கண்ணியம், சமூக நிலைத்தன்மை போன்ற மடானி விழுமியங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். நாளை தொடங்கி உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு ஆப்ஸ்கசான் 6 புள்ளி சுழியம் சோதனை நடவடிக்கையை செயல்படுத்தவுள்ளது. இவ்வாண்டின் தொடக்கத்தில் உலக கச்சா எண்ணெய் விலையேற்றத்திற்கு வித்திட்ட உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து பொருள்களின் விலையை உயர்த்தி அதிக வருவாய் ஈட்ட முற்படும் வணிகர்களை அடையாளம் காணும் நோக்கில் அந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சின் செயலாக்க பிரிவு தலைமை இயக்குநர் டாக்டர் அஸ்மான் அடாம் தெரிவித்துள்ளார். 2011 விலை கட்டுப்பாடு மற்றும் லாப எதிர்ப்பு சட்டம் 723 கீழ் அந்த சோதனை முடுக்கிவிடப்படும் என்றார் அவர். தலைநகரில் உள்ள டத்தரன் மிரட்டேகா தொடர்ந்து துடிப்புடன் திகழ அங்கு கலை, கலாச்சாரம், கல்வி, சமூக திட்டங்கள் நீடிக்க வேண்டும். அதன்வழி மலேசியர்களின் சிறப்புமிக்க இடமாக அது நிலைத்திருக்கும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசங்களுக்கான அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். அங்குள்ள சுல்தான் அப்துல் சமாத் உட்பட பிற பாரம்பரிய கட்டடங்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் பெரும் தொகையை முதலீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் பொதுமக்களின் பங்கின்றி அதன் சிறப்பை அறிய இயலாது என அவர் கூறினார். எனவே வளமான பாரம்பரியத்தை பறைசாற்றும் டத்தரன் மிரடேகா தொடர்ந்து துடிப்புடன் திகழ முக்கிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். மக்கள் மத்தியில் மோசடி குறித்த விழிப்புணர்வை வலுப்படுத்தும் நோக்கில் மோசடியை தவிர்த்து அறிவாற்றலோடு செயல்படுவோம் சேஃப் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். இணையத்தில் வலம் வரும் மோசடி விளம்பரங்களில் இருந்து பொதுமக்களை தற்காக்கும் அதேவேளை அதுகுறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதே அத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என அவர் தெளிவுபடுத்தினார். மோசடிக்கு ஆளாகும் தரப்பினர் உடனடியாக 997 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும். இக்காலச் சூழலில் மோசடி கும்பல் தந்திரமாக செயல்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: அமெரிக்காவில் நிரந்தர வசிப்பிட உரிமையை பெற விரும்பும் வெளிநாட்டினர் நிரந்தர குடியிருப்பாளர் அட்டை அல்லது கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற அறிவிப்பை டிரம்ப் நிர்வாகம் மீட்டுக் கொண்டுள்ளது. கடந்த வாரம் வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பு அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் உட்படுத்தப்படவில்லை. மாறாக இது ஒவ்வொருவரின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப செயல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அமெரிக்க கொள்கையில் பெரும் மாற்றமாக பார்க்கப்பட்டதுடன் வாஷிங்டனில் நிரந்தர குடியுரிமை பெற விரும்பும் மில்லியன் கணக்கான மக்களிடையே கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக ஊடக தொடர்பாளர் ஜேக் கேலர் கூறினார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த பன்னாட்டு உதவியை உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் டென்ட்ரஸ் அடனம் கேப்ரியஸ் கோரியுள்ளார். கடுமையான இபோலா தொற்று பரவலால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நாட்டிற்கு அவர் பயணம் மேற்கொண்டுள்ளதை அடுத்து இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது இத்தொற்று கொங்கோ குடியரசில் உள்ள 3 பகுதிகளையும் அண்டை நாடான உகாண்டாவிலும் பரவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை கொங்கோ குடியரசில் இத்தொற்றால் குறைந்தது 1077 பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதில் 246 மரணங்களும் அடங்கும். இந்தியா பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரியை நாளை தொடங்கி அடுத்த 14 நாட்களுக்கு குறைக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் ஏற்றுமதி மீதான வரி லிட்டருக்கு 1.5 ரூபாயாகவும் டீசல் ஏற்றுமதி மீதான வரி லிட்டருக்கு 13.5 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 9.5 ரூபாய் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி மற்றும் கட்டணங்கள் 2 வாரங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படுகின்றன. மேலும் இவை கடைசி மதிப்பாய்வுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நிலவிய கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஆகியவற்றின் சராசரி பன்னாட்டு விலைகளை அடிப்படையாக கொண்டவை என கருதப்படுகிறது. இந்தியா பிராமோஸ் ரக ஏவுகணையை விற்பனை செய்ய வியட்நாமுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் பிலிப்பீன்ஸுக்கு பிறகு தெற்காசிய நாடான வியட்நாமுக்கு செய்யப்படும் 2வது விற்பனையாக இது அமைந்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷங்ரிலா கலந்துரையாடலில் இந்திய தற்காப்பு அமைச்சின் செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் இதனை தெரிவித்தார். இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிராமோஸ் ரக ஏவுகணைகளை உருவாக்குவதாக அவர் கூறினார். விளையாட்டு ஜோஹர் டாருல் தக்சீம் JDT அணி தொடர்ச்சியாக 12வது முறையாக சூப்பர் லீக் பட்டத்தை வென்ற அதன் சாதனையை வெகு விமரிசையாக கொண்டாடியது. சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நேற்று நடைபெற்ற கொண்டாட்டத்தில் வான வேடிக்கையும் ஒளிரும் திருக்கூறுதிகளும் விண்ணை அலங்கரித்தன. JDT கிளப்பின் உரிமையாளரான இடைக்கால ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயிலும் அவரின் துணைவியார் சேப்வான் பஸ்ஸார் கலிடாவும் இக்கொண்டாட்டத்தில் கலந்து சிறப்பித்தனர். மேலும் 32,230 ரசிகர்கள் அரங்கில் திரண்டனர். இவ்வேளை கடந்த வாரம் சனிக்கிழமை புக்கிஜாலில் தேசிய அரங்கில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் JDT 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் கோச்சிங் சிட்டி FC வெற்றி கொண்டது. விசாக நாள் மாந்தநேய விழுமியங்களை காத்து விவேகமான இலக்கவியல் சமூகத்தை உருவாக்க ஒற்றுமை அமைச்சு அழைப்பு. நாளை தொடங்கி ஒப்ஸ்கசான் 6.0 சோதனை முடுக்கிவிடப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 2008 இன்றைய நாளில் திரங்கானுவில் 12வது மலேசிய விளையாட்டு போட்டி சுக்மா தொடங்கியது. June 9 வரை நடைபெற்ற இப்போட்டி அம்மாநிலம் நடத்திய மிகப்பெரிய விளையாட்டு விழாவாக வரலாற்றில் இடம்பெற்றது. ஒற்றுமையை உருவாக்கும் விளையாட்டு என்ற கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த விளையாட்டு போட்டி கிழக்கு கரை பகுதியில் விளையாட்டு உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்கியது. இதன் ஒரு பகுதியாக கோங்படாக் மாநில விளையாட்டு வளாகம் நிர்மாணிக்கப்பட்டது. அது தற்போது திரங்கானு விளையாட்டு வளாகம் என்று அழைக்கப்படுகிறது. சுல்தான் மீசான் ஜைனால் அபிடின் விளையாட்டரங்கம் நவீன வடிவமைப்புடன் மாநிலத்தின் அடையாளமாக திகழ்ந்தது. அதேவேளை கோங்படாக் உள்ளரங்கம் ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கான முதன்மை அரங்கமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த போட்டியின் முடிவில் திரங்கானு 61 தங்கம், 39 வெள்ளி, 47 வெண்கல பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த வெற்றியாளரானது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். இதில் கேட்டு இருக்கிற உங்களுக்கு ரவினின் காலை வணக்கம். இந்த மே மாதத்திற்கான நிறைவான நாள் நிறைவான ஞாயிற்றுக்கிழமையும் கூட. நாளை தொடங்கி இந்த மே மாதத்திற்கு ஒரு முழுக்கு போட்டு ஜூன் மாதத்தை வரவேற்க போறோம். முதல் 5 மாதங்கள் எப்படிங்க முடிஞ்சிச்சு? சத்தியமா அதற்கான பதிலே இல்ல. பாருங்க, அவ்வளவு சீக்கிரமா முதல் 5 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. ஜூன் மாதம் வரப்போது. இன்றைய நாளையும் ஜூன் மாதத்தையும் நம்ம புன்னகையா வரவேற்கலாமா? காரணம் என்னன்னா, இன்றைக்கு வந்து புன்னகைப்பதற்கான ஒரு நாள். நம்ம சிரிக்கும் போது நம்ம மூளையில மகிழ்ச்சி ஹார்மோன்கள் வந்து அதிகரிக்கின்றன அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அதாவது புன்னகை அப்படின்றது வெறும் முக அழகு மட்டும் இல்ல, அது வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமா பார்க்கப்படுது. காலையில நல்லா வாய் விட்டு சிரிக்கும் போது, நல்லா புன்னகையா இருக்கும் போது நமக்கு இருக்கிற அழுத்தங்கள்லாம் குறையுது. அந்த சூழல் எப்படி மாத்துது பாருங்க. நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போது நம்மை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இன்றைக்கு நம்ம ஒரு சவால் எடுத்துக்கலாமா? இன்று தொடங்கி நல்லா புன்னகையா இருப்போம், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சிரிக்க வைத்து. அதுக்குன்னு ரொம்ப எல்லாம் சிரிக்க வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு சிரிக்க வச்சு மகிழ்ச்சியா நம்ம இருப்போம். ஆனா சிலருக்கு பாருங்க, எவ்வளவுதான் நீங்க நகைச்சுவையா சொல்லி சிரிச்சாலுமே அவங்க சிரிக்கவே மாட்டாங்க, சிரிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மறந்துடாதீங்க, ஒரு சவால் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். புன்னகை அந்த நாளை நம்ம தொடங்குவோம்.

நம்ம வணக்கம் என்ன நிகழ்ச்சி ஏறிட்டு இருக்கோம். சரிங்க, நீங்க வந்து ஒரு வாகனத்துல ஏறுறீங்க. வாகனத்துல ஒரு திரை இருக்கு. அந்த திரையில வந்து நீங்க எங்க போறீங்களோ தேர்வு செய்யறீங்க. நீங்க தேர்வு செய்யற இடத்துக்கு அந்த வாகனம் உங்களை இறக்கி விடுது. அந்த வாகனத்துக்குள்ள பார்த்தோம்னா இந்த வாகனத்தை செலுத்தும் நபர் இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. முழுக்க முழுக்க இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவோடு அந்த வாகனம் இயங்கும். இது ஒரு காலகட்டத்துல கற்பனையா இருந்தது, ஆனா இன்றைக்கு அந்த கற்பனை நிஜமா இருக்கு. இன்றைக்கு வந்து தானியங்கி வாகன தினமாக அனுசரிக்கப்படுதுங்க. இந்த தானியங்கி வாகனங்கள் அப்படின்னு சொல்றது, நம்ம சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த ரோபோ வாகனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது சைனா ஜப்பான் போன்ற நாடுகள்ல பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப எப்படி நம்ம நாட்டுல கிராப் பயன்படுத்துறோமோ அதே போல சைனால இந்த மாதிரியான ஒரு வசதி பயணிகளுக்காக ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. ஒரு செயலி இருக்கும், அந்த செயலியில நீங்க எங்க போகணும் அப்படின்னு வந்து பதிவிட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ரோபோ வாகனம் வருமா வந்து நீங்க வாகனத்துக்குள்ள ஏறி அமர்றதுதான் உங்க வேலை. அந்த வாகனமே கணக்கா நீங்க எங்க போனோமோ அங்க கூட்டிட்டு போயிடும். இந்த மாதிரியான வாகனங்களை உருவாக்குறதுக்கான காரணமே மனிதர்களால் ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்காக தான். பாருங்க, சில சமயம் இந்த ரோபோக்கள்னால் கூட விபத்துகள் வருது, உண்மையா இல்லையா? ரொம்ப நகைச்சுவையானது என்னன்னா, இந்த காணொலிகள்லாம் டிக்டாக்ல வைரலா இருக்கும். இந்த ரோபோ வாகனங்கள் ஒரு மரத்துல போய் மோதறது, அப்புறம் வந்து இந்த மேடு பள்ளமா இருக்கக்கூடிய சாலைகள்ல வந்துட்டு செலுத்த முடியாம தடுமாறி அந்த இடத்துல வாகனத்தை செலுத்திட்டு போறது. என்னதான் அவ்வப்போது இந்த மாதிரி சிறு சிறு கோளாறுகள் இருந்தாலும் கூட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கும் வகையில இந்த வாகனங்கள் வந்து இப்ப சந்தையில அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல கூட சில வாகனங்களை பயன்படுத்தும் போது இந்த ஸ்டேரிங் இருக்கு இல்லையா, அது நீங்க பிடித்து செலுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. கட்டுப்பாட்டில் வாகனத்தை செலுத்துவதற்கான ஒரு சூழல் வருது. நீங்க பயன்படுத்துற வாகனம் எப்படிங்க? அந்த தொழில்நுட்ப வசதியை பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கும் நம்ம வாகனத்துல. அந்த மாதிரி உங்களுடைய வாகனத்துல இருக்கா? இப்ப நீங்க பயணம் செய்துகிட்டு இருந்தா சாலையில இருந்தா பார்த்து பத்திரமா போங்க. நீண்ட விடுமுறையில நம்ம இருக்கோம், நிறைய பேர் பயணத்துல இருக்காங்க. இப்ப நேற்று எல்லாம் பார்த்தோம்னா நெடுஞ்சாலைகள்ல சில பகுதிகளில் கடுமையான நெரிசலா இருந்திருக்கு. அதனால என்னதான் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் நம்மளுடைய வாகனத்தை இருந்தாலும் கூட இந்த பாதுகாப்பு அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. பார்த்து பத்திரமா வாகனத்தை செலுத்துங்க, அதுதான்.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
1: புத்தம் சரணம் கச்சா.
0: மின்னல் FM-இன் விசாக தின வாழ்த்து.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: தளம். இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: ஸ்லாங்கூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா நீங்க? உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் இது அப்படி சொல்லிருக்கா கடைசியா
3: இவ்வளவு நேரம்.
2: நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: உலகிற்கு அன்பையும் கருணையும் போதித்த மகான் வரலாற்றில் என்றும் அழியாத தடம் பதித்துள்ளார். மனித வாழ்க்கையின் துன்பங்களை ஆழமாக உணர்ந்து அதற்கான காரணத்தையும் மாற்றத்தையும் தேடி உலகை மாற்றியவர் அவரே சித்தார்த்த கௌதமர் புத்தர்.

செல்வ செழிப்பில் பிறந்து உலக பற்றை துறந்து போதி மரத்தடியில் ஞானம் பெற்று அன்பை போதிக்கும் உலகின் மாபெரும் சமயங்களில் ஒன்றான பௌத்த சமயத்தை நிறுவிய கௌதமர் புத்தர் பிறந்த தினம்தான் விசாக தினம். புத்தர் உலகிற்கு சொன்ன முக்கியமான செய்தி, உண்மையான மகிழ்ச்சி செல்வத்திலும் அதிகாரத்திலும் இல்லை, அது மன அமைதியிலும் கருணையிலும் உள்ளதாம். துன்பம் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்றாலும் அதை புரிந்து அதை கடந்து செல்லும் வழியும் மனிதனுக்குள் இருக்கிறது என்பதை அவருடைய போதனை. அதனாலதான் விசாக தினத்தை புத்த மதத்தினர் மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க. புத்தர் போதித்த அன்பு, கருணை, அமைதி, இதெல்லாம் நமக்கு சொந்தமான உயர்ந்த மதிப்புகள் என்பதை இந்த நாள் விசாக தினம் மீண்டும் நினைவூட்டுகிறது. ஆகவே இந்த விசாக தினத்தில் நாமும் அன்பு, கருணை, அமைதியை நமது வாழ்க்கையில் தொடர்ந்து பின்பற்றுவோம். எங்கும் அன்பு, கருணை, அமைதியை மலரச் செய்வோம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாதும் ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
2: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
3: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
2: அது சரி.
3: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
2: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
3: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
2: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
3: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது, நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
3: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
3: இப்படிக்கு மின்னலப்பா

0: மடானி உங்களுக்காக
1: ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வி திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழக

அநேகன் படத்துக்காக அந்த பாடலை நம்ம கேட்டு இருந்தோம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி ரொம்ப அழகா அந்த பாடலை பாடியிருந்தாரு. இந்த திரைப்படம் பார்த்தோம்னா வியட்நாம், கம்போடியா, மியான்மர், பிறகு நம்ம நாட்டுல கூட படமாக்கப்பட்டது. முதல்ல நம்ம கேட்ட பாடல், இந்த பாடல் காட்சியில பார்த்தோம்னா ஆசிய நாடுகள் இருக்கக்கூடிய புத்தர் கோயில்களை ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. வாய்ப்பு இருந்தா அந்த பாடல் காட்சி நீங்க பாருங்க. வணக்கம், இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரவாக்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு ஊரே இவரை வள வீசி தேடி கடைசியில பார்த்தா இவர் இந்த இடத்துல இருந்திருக்காரு. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையா அது முடிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்றத 8 மணிக்கான செய்திகளுக்கு அப்புறமா தான் நாங்க கொண்டுட்டு வருவோம். அதனால தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேளுங்க.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை, நீங்க போல இருக்கு இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்ல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சுக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க, இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். உலகளாவிய விநியோக நெருக்கடிக்கு நடுவே மக்களுக்கான வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு பொருளாதார நடவடிக்கைகள் சீராக இருப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைகளுக்கு துணை புரியும் வகையில் குறிப்பாக நாட்டின் எண்ணெய் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதே தற்போதைய முன்னுரிமையாகும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் பரிமாற்றம் செய்யவும் தயார் நிலையில் உள்ள எந்தவொரு நாட்டுடனும் ஆயுத கொள்முதல் குறித்து பரிசீலிக்கப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலி நூருடீன் தெரிவித்துள்ளார். நடுநிலை நாடு என்ற முறையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளுக்கு இணங்கி பல்வேறு நாடுகளிடமிருந்து ராணுவ உபகரணங்கள் பெறப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியா அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் வாசிப்பு நகரமாக உருவெடுக்கும் திறனை பெற்றிருக்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடிக் தெரிவித்துள்ளார். பல்வேறு வியூக முனைப்புகள் மூலம் அறிவு பண்பாட்டை பேணி பாதுகாக்கும் செயல்திட்டம் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டால் இந்த இலக்கை அடைய முடியும் என அவர் கூறினார். தண்டவாளத்தில் கம்பி வடம் திருடப்படுவதை கட்டுப்படுத்த கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உள்ளிட்ட ஆக்ககரமான வழிமுறைகளை அரசாங்கம் ஆராய்வதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் கூறினார். லெபனான் பிரதமர் நவாஸ் ஷலாம் நாட்டின் தென்பகுதியில் இஸ்ரேல் எரித்து சாம்பலாக்கும் கொள்கையை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார். அந்த யூதப்படை புதிய வான் தாக்குதல்களை மேற்கொண்ட வேளை 12க்கும் மேற்பட்ட பகுதிகளில் குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறினார். நைஜீரியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் ஓபி அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு மும்முனை போட்டி நிலவும் என AFP குறிப்பிட்டுள்ளது. அந்நாட்டின் தென்கிழக்கு மாநிலமான அனாம்ப்ரா ஆளுநராக இருமுறை ஆட்சி நடத்திய பீட்டர் ஓபி அந்நாட்டின் ஜனநாயக காங்கிரஸ் கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டு யுஎஃபா வெற்றியாளர் லீக்கின் இறுதிப் போட்டியில் பாரிஸ் சென் ஜெர்மைன் PSG வாகை சூடியதைத் தொடர்ந்து பாரிஸில் அந்த வெற்றியை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் திரண்ட வேளை மோதல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.